மரியாதை திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 39 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சிகடையங்கள் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பின் ஏற்படுத்துங்கள் 0312-7775-1 அதே போல 0312-7775-111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போல நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மிகமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் வத்தலையில இருந்து ஐயாக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் குணசீலன் ஈடன் சேம் குமார் பாதுகே சின்னத்தம்பி வெல்லுமண செல்வராம் கிருஷ்ண பக்தன் ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சுமுதிரை வகத்தோட்டம் சின்ன மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஜெமிலா மும்தாஜ் பேகம் சாந்தினி அர்ஷினி கரியல ராஜலட்சுமி உமாச்சந்திரன் பாதுகே சின்னத்தம்பிய பணாவத்தை சரோஜினி ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு சாரா வந்திருக்கிறாங்க. வட்டல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிமையான காலை நேர வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் சிவானி நானும் செவ்வாயகம் கொண்டு வரும் விடிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றேன். இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைய வேண்டும். வாழ்த்துக்கள். அதே போல பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது. நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக பேர்வலிருந்து ஷமுட் மாவட்டத்தில் நசார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா? ரொம்ப நன்றி நசார். அதே போல சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு நாவலப்பட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கிருஷ்ணகுமாரி வந்திருக்கிறாங்க. நாவலப்பட்டினம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்ரீநிலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஹெட்டனந்த யசோத் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா ஜேசுதாஸ் சஞ்சய் சந்தோஷ் மற்றும் தனுஜா உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு சந்தோஷம் வந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கம் அக்கா. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக செல்வத்துறை நந்தகுமார் வெள்ளவத்தில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கம் அக்கா நிகழ்ச்சிக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு பூனாங்கலிருந்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். காலை பொழுது வாழ்த்துக்களோடு செந்தில்நாதன் வந்திருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை வெள்ளப்புள்ள பாசத்துக்கு பாடல் இனிமையாக இருக்கிறது. பாடகியோடு குரல் ரொம்பவே மந்திரமான ஒரு குரல் மனதை மயக்கின்றது. இந்த பாடலை தெரிவு செய்ததுக்கு நன்றி சிவானி. உங்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக ரெம்சான் வந்திருக்கிறாங்க. மணிக்கவும் ரிஸ்வான் வந்திருக்கிறாங்க. இழந்த கூட பேருவழியிலிருந்து ரொம்ப நன்றி ரிஸ்வான். அதே போல பன்னிபுரமானே கண்டு வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் இசை ஞானி இளையராஜாவின் இசையில வந்த பாடல்கள் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். அதிலும் குறிப்பா இந்த அதிகாலை வேளையில அவரோட குரல்ல கேட்கிற பாடல்கள் எல்லாமே இன்னும் இனிமையா இருக்கும். கேட்டு முடியும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம்.

சூரிய நமஸ்காரம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல்கள் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடுகிற நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 51 நிமிடம் ஆயக்கொண்டிருக்க தொடர்ச்சியாக நீங்களும் எங்கிருந்தாலும் இந்த பக்கமாக வாங்க. உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் நடத்தும் இனிமையான பாடல்.

வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஏழு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று, அதே போல பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஏழு ஐந்து ஒன்று ஒன்று ஒன்று ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மிகவுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் உறவுகளுக்கும் பாடல் விரும்பி கேட்கலாம். அதே போன்ற வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நேரம் பாத்தீங்கன்னா பணாவத்திலிருந்து புதிய மலர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்று தன்னுடைய அம்மா பார்வதி 63வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா நவரத்னம், மகன் நரேஷ்குமார், இளையராஜா, முரளிதரன், அதே போல மகள் புதிய மலர், அதே போல மருமகள் சிவானந்தன், மருமகள் மகேஸ்வரி, அதே போல மேகலா, செல்வி, பேரப்பிள்ளைகளான பிரதீக்ஷா, கார்த்திக், அதே போல பவிஷான், விது ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகதின வாழ்த்துக்களை வசந்த எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அழைக்க சுந்தரம் வந்திருக்கிறாங்க. பண்குடாவில இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பாதுகை சின்னதம்பி, தனலட்சுமி, அதே போல ராஜலட்சுமி, மகேஷ் மற்றும் உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. வெளிமட செல்வராம் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. லபுக்கள் இருந்து நாகராணி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. விஓ வந்து மலர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஷான், சாந்தி, சந்திரமோகன், கருப்பைய, கண்ணதாசன், விஜய், கல்யாணி, அஸ்வின், அதே போல ஆஷித், அதே போல இமேஷான், பவானி, நித்ய கல்யாணி, தம்பியான், அதே போல கிணவர் விக்னேஸ்வரன் ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சுப்பான பாடல்.

0: மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:34 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:34 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் கேட்போம். மேஷம் துணிவு, ரிஷபம் செலவு, மிதுனம் இன்பம், கடகம் லாபம், சிம்மம் யோகம் கன்னி துன்பம், துலாம் உற்சாகம், விருச்சிகம் பொறுமை, தனுசு சினம், மகரம் சாந்தம், கும்பம் வெற்றி, மீனம் உயர்வு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள். மேஷம் துணிவு, ரிஷபம் செலவு, மிதுனம் இன்பம், கடகம் லாபம், சிம்மம் யோகம் கன்னி துன்பம், துலாம் உற்சாகம், விருச்சிகம் பொறுமை, தனுசு சினம், மகரம் சாந்தம், கும்பம் வெற்றி, மீனம் உயர்வு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.

ஜெயராமன் சந்திரகுமார் குடும்பத்தோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. அதே போல புவனேஸ்வரன் மங்கையரசி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலை கேந்தக்கொள்ளையில இருந்து ராசமணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் தமிழ்நாடு தோட்டு மாறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவரை புகவந்தலாவிருந்து ரேகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. மொடராகலை கும்பகண்ணில் இருந்து தனலட்சுமி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. டீயெல்லாம் அப்படியே அனுப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. அதே போல இதமான காலை நேர வணக்கம் சிவானிமா, எப்படி இருக்குங்க? நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவுகளும் அருமை, அனைத்து பாடல்களுமே சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு வளமை போலவே நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக திச மகாராம இருந்து கீதா வந்திருக்கிறாங்க. கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலிஸ்ட்ல இருந்து ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு கடற்கரை ட்ரைட்டன் இருந்து சந்தியாகும் வந்திருக்கிறாரு. இனிய காலை நேர வணக்கம் சிவானி மத்துக்கம்ம அம்பேத்தன பனிமலர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு பாடல்கள்லாம் அருமை என்று பகிர்ந்து கொண்டு புதுச்சேரி மாவட்டம் கோவிந்தன்பேட்டையில இருந்து வீரமணிவாளன் வந்திருக்கிறாங்க. பவானி சந்திரகலா வந்திருக்கிறாங்க. அதே போல சொந்தங்கள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு புலத்கோப்பட்டிலிருந்து இளங்கோடு வந்திருக்கிறாரு. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு எட்டாம்பேட்டையில் சிவச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. விலன்கள தோட்டம் நிமல்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. மனைவி ராதா மற்றும் பிள்ளைகளான சந்தோன் புவிலோஷன் இலக்கியா சிவன்யா மற்றும் புஷ்பகுமார் சுது ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. கிண்ணியா மஃபட் நகர்ந்து நசூர் வந்திருக்கிறாரு. ரம்புடையிருந்து ஜெயகாந்த் வந்திருக்கிறாங்க. பாடல் திருவிழம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. வெதுமொழியிருந்து சிவகுமார் வந்திருக்கிறாங்க. மனைவி மதி மற்றும் மகள் விது ஐனிகா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பண்டாரவிழந்து வினோதன் வந்திருக்கிறாரு. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சி நடத்தும் ஒரு இனிமையான பாடல்

அளிக்க ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் சந்தோஷமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அதற்கு முன்பதாக தொடர்ந்து நீங்க சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நான் என்றென்றும் உங்கள் மின்காற்றலையின் காதலி ஆர்ஜி சிவானி. நன்றி சொன்னங்களே.

வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமின் 102.6 102.8 அலைவரிசை நூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஆகஸ்ட் 11 தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாம் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக போலீஸ் மா அதிபருக்கு அச்சுறுத்தல் விடுத்த விவகாரத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன்ற பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினம் அவர் நேற்று கடுவழி நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. அதுகுறித்தான செய்திகள் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். 10 மாதங்களுக்கு பிறகு தடுப்பு காவலிலிருந்து விளக்க முறையில் சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் இஷாரா செவ்வந்தி. வழக்குக்காக 21 மீண்டும் அவர் அழைக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக வந்திருக்கின்றன. சுரேஷ் அலையினுடைய இடையீட்டு மனுக்கள் தொடர்பான விவகாரம் குறித்து இன்றைய தினம் விசாரணை இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்தான செய்திகளும் வந்திருக்கின்றன. நாம் விரிவாக பார்க்கலாம். கஞ்சிபானை இம்ரானுடைய நெருங்கிய சகாவ சொல்லப்படுகின்ற சைமா உள்ளிட்ட 3 பேர் நேற்று தினம் மலேசியாவிலிருந்து நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட செய்தி. அதே போல கஞ்சிபானை இம்ரானுடைய உறவினர் ஒருவர் நேற்று தினம் பட்டப்பகலில் மாளிகாவத்த பகுதியில் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் என முக்கியமான செய்திகளும் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. இதேபோல் நேற்று தினம் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையில் இந்த முழு நாடும் ஒன்றாக தேசிய சபையினுடைய விசேடமான ஒரு கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது. அதன்போது இந்த போதைப்பொருள் சம்பவங்களுக்கு மரண தண்டனை விதிப்பது குறித்தான விடயங்கள் குறித்து மீண்டும் ஆராயப்பட்டிருப்பதாக செய்திகள் இடம்பெற்றிருப்பதை காணலாம். இதே போல கர்தினால் மால்கம் ரஞ்சித் தாண்டகை மரண தண்டனை ஏற்க முடியாது என்பதான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல எதிர்கட்சி தலைவரை நேற்று தினம் வடகிழக்கினுடைய மக்கள் பிரதிநிதிகள் சந்தித்து சில விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடி இருக்கிறார்கள். அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். அதேபோல வடகிழக்கினுடைய ஆசிரியர் பிரச்சனை தொடர்பில் பிரதமர் தலைமையில் விசேடமான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. முஸ்லீம் விவாக சட்டம் தொடர்பான விவகாரம் குறித்து நேற்று தினம் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அது குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எட்டிமுள்ள பகுதியில் புலவெம்பரசில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு இடம்பெற்ற அந்த அணியை தொடர்பான விவகாரம் குறித்து பேசப்படும். அதேவேளை இப்போது கிரிந்து வெள்ள பகுதியிலும் அவ்வாறு ஒரு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக பெற்றோர் முறைப்பாடு செய்திருப்பான செய்திகளும் பிரதானமாக வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல எதிர்த்தரப்பினர் இப்போது 22வது திருத்தத்துக்கு எதிராக நாங்கள் 12 நீதிபதிகளை கொண்ட நீதி அரசர்கள் அமர்வு ஒன்றை கோரவிருப்பதாக ஜி எல் பீரிஸ் நேற்று தினம் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான செய்திகளும் முக்கியமான செய்திகளாக வந்திருப்பதை நாங்கள் காணலாம். இது அரசாங்கம் பலவீனமாக இருக்கிறது என்றால் எதிர்க்கட்சிகள் மகிழ்ச்சி அடைய வேண்டியதான ஏன் அச்சப்படுகிறது என்பதாக அரசு தரப்பு ஒரு கேள்வி எழுப்புகிறது. அது குறித்தான செய்திகளும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். செம்மணி விவகாரம் அதேபோல மேலும் பல முக்கியமான செய்திகளும் பத்திரிகையில் வெளியாகி அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவதாக இன்று தினம் பத்திரிகையாக இருக்கின்ற பிரதான செய்தி சாகர காரியவசம் நேற்று கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான செய்தியாகத்தான் அமைந்திருக்கிறது. இன்றைய திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு அதனை அடிப்படையாக வைத்தே வெளியாகி இருக்கிறது. சாகரட்ட அப்ப விதீஸ் கமன் தகனம் மி பிரகாஷ் கரண்ணி காகே ஹோ ஊமனாவ கிட்ட பவ அப்பட்ட செகாய் மத்தியம அபராத விமர்சன இயக்கையம் சமாவ இல்லா கனகாட்டு பிரகாஷ கரான் கமத்தினத்து கடுவெல பிரதான மஜிஸ்ட்ரேட் என்பதாக தலைப்பிடுகிறது. எனவே சாகர கைது செய்யப்பட்ட பிணையில் விடுவிக்கப்பட்டார். வெளிநாட்டு பயணங்கள் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கருத்தை அவர் கூறியது யாருடைய ஒரு நோக்கத்தை ஈடு செய்வதற்காக என்பதாக சந்தேகம் இருப்பதாக மத்திய குற்ற விசாரணை பிரிவு தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் மன்னிப்பு கோர விருப்பமில்லையா என்பதாக கொழும்பு பிரதான நீதவான் கேள்வி எழுப்ப போலீஸ் பதிவரையாட்ட மரண தர்ஜனை கரல அபி ஏ சம்பந்தியின் கனகாட்டு பிரகாஷ கர்ணவா பமனாய் சாகரகி நீதிஷே சம்பத் மெண்டிஸ் என்பதாக தலைவிடப்படுகிறது. எனவே போலீஸ் மாதிபருக்கு நாங்கள் மரண அச்சுறுத்தல் விடுக்கவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் நாங்கள் எங்களுடைய கவலையை தெரிவிப்பது மாத்திரமே மன்னிப்பு கோரவில்லை என்பதாக அவர்கள் சட்டத்தரணி சார்பாக தெரிவித்த தகவலும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அந்த செய்தி இன்று தினம் ஏனைய பத்திரிகைகளும் பிரதானமான செய்தி இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. போலீஸ் மா அதிபரை அவமதித்து பேச்சு பொது பெருமன செயலாளர் கைது பிடையில் விடுவிப்பு வெளிநாட்டு பயணத்துக்கு தடை என்பது தமிழன் பத்திரிகையின் செய்தி. இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்பும் அதுவாக அமைந்திருக்கிறது. முதற்பக்க செய்தியாக அந்த செய்தி இடம்பிடிக்கிறது. போலீஸ் மா அதிபருக்கு அச்சுறுத்தல் விடுத்த வழக்கு கைதான சாகர காரியவசம் பிணையில் விடுவிப்பு என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்தியாகவும் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். இணைய பத்திரிகைகளிலும் அதுரமான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். போலீஸ் பதி பாறை மரணவா சாகரட்ட அப்ப விதீஷ் கமன் தகனம் என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகையும் அந்த செய்தியை பிரதான முதற்பக்க செய்தியாக தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். போலீஸ் மா அதிபர் குறித்து ஊடகங்களில் சர்ச்சை
சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்ட குற்றத்தின் பேரில் மத்திய குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் நேற்று கடுவள நீதவான் நீதிமன்றில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். மேற்படி வழக்கு நேற்று தினம் கடுவள பிரதான நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாச நிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். அதற்கமைய 17 பக்கங்களை கொண்ட உத்தரவை வாசித்த நீதவான் தலா 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான இரு சரீர பிணைகளில் அவரை விடுவிக்க உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விவகாரம் மேலும் சந்தேக நபருக்கு வெளிநாடு செல்ல பயணத்தடை விதித்து இதுகுறித்து குடிவரவு குடியகழ்வு திரைக்களத்துக்கு அறியப்படுத்துமாறும் நீதிமன்றம் நேற்று தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் நேற்று முற்பகல் 10:45 மணியளவில் மத்திய குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் அளிக்க வருகின்ற வேளையில் குற்றச்சாட்டுகள் தெளிவுபடுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார். போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய தொடர்பாக அவர் வெளியிட்ட கருத்து மற்றும் அதன் மூலம் அவருக்கு அச்சுறுத்தல் விடுத்தமை தொடர்பிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனையடுத்து பிற்பகல் 3:30 மணியளவில் சந்தேக நபர் பி அறிக்கையுடன் கடுவள நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். மன்றில் முன்னிலையான விசாரணை அதிகாரிகள் விடயங்களை முன்வைக்கையில் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மத்திய குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் நிதி மற்றும் வணிக குற்ற புலனாய்வு பிரிவு முன்னெடுத்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். போலீஸ் அதிபர் மற்றும் 3 விகாராதிபதிகள் செய்த முறைப்பாடுகளின் அடிப்படையிலேயே தண்டனை கோவை சட்டத்தினுடைய 102, 108, 113, 114, 120, 186 மற்றும் 486 ஆகிய பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருப்பதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே நேற்று தினம் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார். குறிப்பாக வீதியில் போலீஸ் அதிபர் கொலை செய்யப்படலாம் என்ற அடிப்படையிலான ஒரு கருத்தை அவர் முன்வைத்த நிலையில் போலீஸ் அதிபருக்கு அச்சுறுத்தல் விடுத்தார் என்ற கருத்தை அடிப்படையாகவே தான் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அவருடைய வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கடந்த 3 தேதி நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதுதான் சாகர காரியவசம் அவர்கள் இந்த போலீஸ் அதிபர் அரசாங்கத்துக்கு சேவை செய்வதை விடுத்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், குறிப்பாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், போலீஸ் அதிபர் நடுவீதியில் மக்களின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்தார் என வரலாற்றில் பதிவாவதை நாம் விரும்பவில்லை என்பதாக ஒரு கருத்தை அவர் தெரிவித்த விடயங்களை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். அவ்வாறு இருக்கதான் இப்போது அந்த கருத்துக்கு அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டு அவர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு பிணை வழங்கப்பட்ட விவகாரங்கள் பிரதானமான செய்திகளாக வந்திருக்கிறது. இதன்போது கடுவள நீதவான் நீதிமன்றில் அவர் தொடர்பான விசாரணை நடைபெற்ற போது இந்த விடயத்துக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டு இதில் இந்த விடயங்களை நீங்கள் நிறுத்திக் கொள்ள விரும்புகிறார் என்று கேட்டபோது மன்னிப்பு கோர விரும்பவில்லை, நாங்கள் இதற்கு கவலையை வெளியிடுவதாக அவருடைய சட்டத்தரணிகள் தெரிவித்த விவகாரமும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காலம். அதேபோல மத்திய குற்ற விசாரணை பிரிவும் இவர் இந்த கருத்தை யாரோ ஒருவருடைய தேவைக்காக கூறியிருக்கிறார் என்ற சந்தேகம் தமக்கு இருப்பதாக நேற்று தினம் மன்றில் தெரிவித்த அந்த பின்புலங்கள் அடிப்படையாகவேதான் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளுடைய பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி, நீதிமன்றத்துடன் தொடர்புடைய செய்தி, அது குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய லங்காதீப பத்திரிகையில் வெளியாகியிருக்க தொடர்பான செய்தி, 3 பரீட்சாவற்ற செவ்வந்தி ரச பரீட்சக லங்கட்ட லபன விசயக திக் ரிமாண்ட் விசேஷ ரெக்கவால் தீமற்ற நியோக என்பதாக இன்றைய தினம் அந்த செய்தி லங்காதீப பத்திரிகையில் வந்திருக்கிறது. முக பரிசோதனைக்காக அல்லது முக அடையாளத்திற்காக செவ்வந்தி அரச ரசாயன பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கப்படவிருக்கின்றார். ஏற்கனவே 21 தேதி வரை அவரை விளக்கப்படி வைக்குமாறு உத்தரவிட்ட நீதிமன்றம் அவருக்கு விசேட பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்டிருப்பதாக லங்காதீப பத்திரிகை அந்த தலைப்பை இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்றைய தினம் ஏனைய பத்திரிகைகள் மற்றமான செய்திகள் வருகின்றன. இன்றைய திவைன பத்திரிகையில் வெளியான செய்தி, மாச தாயாக் ரந்தவம் பாரே சிட்டி செவ்வந்தி விசிய ரிமாண்ட் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய திவைன பத்திரிகையும் தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். மன்றில் ஆஜர் செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தி 21 தேதி வரை விளக்கமறியில் வைக்க உத்தரவு என்பதாக வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். பாதாள உலகத் தலைவன் கணேமுள்ள சஞ்சீவ கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்குள் வைத்து கொலை செய்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தியை எதிர்வரும் 21 தேதி வரை விளக்கமறியில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. நேற்று இஷாரா செவ்வந்தி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கொழும்பு மேலதிக நீதவான் லியான் வருஷவிதான முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்ட போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக
அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். எனவே இந்த சந்தேக நபரான யுவதி நேபாளத்தில் பதுங்கியிருந்த போது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இலங்கையிலிருந்து ஒரு சிறப்பு போலீஸ் குழுவால் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். அது முதல் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அவர் கொழும்பு குற்றத்தடுப் பிரிவில் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வந்தார். இந்த நிலையில் இசாரா செவ்வந்தியை தடுத்து வைத்து விசாரிக்க பாதுகாப்பு அமைச்சர் வழங்கிய தடுப்பு காவல் காலம் நிறைவடைந்துள்ளது. அதன் பிரகாரம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று தினம் 10ஆம் தேதி சந்தேக நபரை கொழும்பு மேலதிக நீதவான் லியான் வருஷதாவின் வருஷ விதான முன்னிலையில் ஆஜர்படுத்தி அந்த சந்தேக நபர் தொடர்பான தடுப்பு காவல் உத்தரவுகள் தற்போதும் காலாவதியாகிவிட்டதாக தெரிவித்தனர். செவ்வந்தி தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்த விரிவான அறிக்கையை போலீசார் இதன்போது நீதிமன்றில் சமர்ப்பித்ததோடும் சந்தேக நபரை விடக்கமலில் வைக்குமாறு நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டார்கள். சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கவனத்தில் கொண்டு கொழும்பு மேலதிக நீதவான் இஷாரா செவ்வந்தியை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவிட்டார். மேலும் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை அன்றைய தினம் நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறும் கடந்த நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டார். கடந்த 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றில் 5ஆம் இலக்க அறையில் விசாரணைக்காக ஆஜர்படுத்தப்பட்ட போதைப் பொருள் கடத்தல்காரன கூறப்படும் பாதாள உலக தலைவன் கடைமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் இசாரா செவ்வந்தி பிரதான சந்தேக நிறுவனராக கைது செய்ய தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடையம். 10 மாதங்களுக்கு பின்னர் அவர் இவ்வாறு தடுப்பு காவலிலிருந்து விளக்கமறியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறதாக அந்த செய்திகள் இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, இன்றைய தினம் மலேசியாவிலிருந்து 3 பாதாளுக்கு தொடர்புடைய நபர்கள் நேற்றைய தினம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. மலேசியாவில் கைதான கஞ்சிப்பானை இம்ரானின் சகா ரத்மலானே சைமா உள்ளிட்ட 3 நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். மலேசியாவில் வைத்து அந்நாட்டு போலீசாரின் உதவியோடு உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒழுகல தலைமையிலான அதிகாரிகள் குழுவினரால் கைது செய்யப்பட்ட பாதாள உலகக்குழு தலைவர் என அறியப்படும் கஞ்சிப்பான இம்ரானின் தரப்பை சேர்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபரான தனுஷ்க கௌசல்யா எனும் ரத்மலானே குடு சைமா உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களும் நேற்று தினம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார்கள். கைது நடவடிக்கையை தொடர்ந்து மலேசியா போலீசார் சந்தேக நபரிடம் மேற்கொண்ட விசாரணைகள் நிறைவடைந்ததை அடுத்து நேற்றைய தினம் சந்தேக நபர்களை அழைத்து வருவதற்காக நாட்டிலிருந்து மலேசியா பயணித்த குற்றப்புலனாய் திணைக்கள அதிகாரிகள் மேற்படி சந்தேக நபர்களோடு பிற்பகல் 4:28 அளவில் ஸ்ரீலங்கா விமான சேவைக்கு சொந்தமான UL-315 எனும் விமானம் மூலம் நாட்டை வந்திருந்திருந்தார்கள். கஞ்சிபான இம்ரான் மற்றும் அவருடன் நெருங்கிய தொடர்புடைய நபர்கள் மலேசியாவில் மறைந்திருப்பதாக விசாரணைகளின் போது கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒழுகல தலைமையிலான இலங்கையைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகளை கொண்ட குழுவினர் மலேசியாவுக்கு சென்று அந்நாட்டு போலீசார் மற்றும் சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்போடு ரகசிய நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது இம்ரான் மற்றும் ஏனைய நபர்கள் தங்கியிருந்த இடங்கள் தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெற்றது. பல இடங்களில் அதிகாரிகள் சோதனையிட்டார்கள். வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளாலும் சர்வதேச போலீசாரினாலும் தேடப்பட்டு வந்த சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்ட பிரதான சந்தேக நபரான 41 வயதுடைய ரத்மலானையைச் சேர்ந்த ரத்மலானே சைமா பேராதனை மற்றும் திசமாராம பகுதிகளில் தற்காலிகமாக வசித்து வந்துள்ளமை தெரிய வந்திருக்கிறது. இவர் 2014ஆம் ஆண்டு பேராதனை போலீஸ் பிரிவில் துப்பாக்கிகளை காட்டி நபரொருவரை கடத்திச் சென்று தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்தியமை, 2016ஆம் ஆண்டு அதே போலீஸ் பிரிவில் நபரொருவரை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்தமை ஆகிய குற்றச்செயல்கள் தொடர்பில் கண்டி நீதவான் நீதிமன்றில் நிலுவையில் உள்ள 2 வழக்குகளில் சந்தேக நபராவார். நீதிமன்றத்தில் ஆஜராகாதமையினால் அவருக்கு எதிராக திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மேலும் இவர் 2003ஆம் ஆண்டு கல்கிசே பகுதியில் திருட்டு சம்பவம் ஒன்று தொடர்பில் கைது செய்யப்பட்டு கொழும்பு மேல் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதோடு 2007ஆம் ஆண்டு கல்கிசே போலீசாரால் கைக்குண்டு ஒன்றை வைத்திருந்த குற்றத்துக்காகவும் கைது செய்யப்பட்டிருந்தார். மேற்படி தேடுதல் நடவடிக்கையின் போதே ரத்மலானே சைமாவுடன் ரத்மலானையைச் சேர்ந்த 35 வயதுடைய மற்றும் கல்கிசே சேர்ந்த 31 வயதுடைய கழுமல்லி இஷான் சமிந்த ஆகிய சந்தேக நபர்கள்
மூவரும் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். தனுஷ்க கௌசல்ய எனும் ரத்மலானி சைமா என்ற நபர், பாதாளுக்குழு உறுப்பினரான கஞ்சிபானை இம்ரானின் பிரதான சகா என அடையாளம் காணப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். நீண்ட காலமாக பிரான்சில் தலைமறைவாக இருக்கும் குடு அஞ்சு என்பவரின் நெருங்கிய சகாவாக செயற்பட்ட சைமாவை படுகொலை செய்ய குடு அஞ்சு திட்டமிட்டிருந்ததாகவும், அது தொடர்பில் கஞ்சிபானை இம்ரான் எச்சரித்ததை தொடர்ந்தே சைமா கஞ்சிபான இம்ரானோடு இணைந்து நெருக்கமாக செயற்பட தொடங்கியிருப்பதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. சுமார் 10 வருடங்களுக்கு முன்பே மலேசியாவுக்கு தப்பிச் சென்றுள்ள ரத்மலானி சைமா உள்ளிட்ட இச்சந்தேக நபர்களுக்கு எதிராக படுகொலைகள் மற்றும் பல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்களை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்தார்கள். இச்சந்தேக நபர்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகள் போலீஸ் மாதிபரின் பணிப்புரை மற்றும் நேரடி மேற்பார்வையின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்நிலையில் சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்காக நடவடிக்கைகளை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் முன்னெடுத்து வருவதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து நேற்றைய தினம் இடம்பெற்ற மற்றும் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளுடைய பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அது குறித்தான செய்தி இன்றைய தினம் லங்காதி பத்திரிகை, அதே போல ஏனைய பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். இன்றைய திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, ஈயே மகாதவால் மாளிகாவத் தேதி கஞ்சிப்பானை ஞாத்தி சகுராட்ட வெடித்தபா மரளா பாத்தாளையேற்ற சம்பந்த நெத்தி அஹிம்சகே போலீஸ் இயக்கியா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நேற்று தினம் பகல் வேளையில் மாளிகாவத்தையில் கஞ்சிபான் இம்ரானுடைய சகோதரர் ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இவர் பாதாள குழுக்களோடு தொடர்பற்றவர் என்ற அப்பாவி என்பதாக போலீசார் தெரிவித்திருப்பதாக இன்றைய திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய தினம் லங்காதி பத்திரிகையில் பத்திரமான செய்திக்கு தலைவிடப்படுகிறது. பாத்தாளைய அலி எவிலை வெடி வருசாவக்கின் கஞ்சிபானேகே ஞாத்தி சோயிரா மெரும் கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே செய்தி இன்றைய ஏனைய பத்திரிகைகளும் முக்கியமான செய்திகளாக வருகின்றன. அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் கஞ்சிபானே இம்ரானின் நெருங்கிய உறவினர் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். கொட்டாஞ்சேனை பகுதியில் நேற்று தினம் பிற்பகல் அளவில் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வருகை தந்திருந்த இனம் தெரியாத சந்தேக நபர்கள் இருவர் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த நபர் தற்போது வெளிநாடு சென்று தலைமறைவாகியுள்ள சர்வதேச அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலகக்குழு தலைவருமான அறியப்படும் கஞ்சிபானை இம்ரானின் நெருங்கிய உறவினர் தெரிய வந்திருப்பதாக அந்த செய்தியை தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சங்கராஜ மாவத்தை பகுதியில் நேற்றைய தினம் பிற்பகல் 1:30 இந்த துப்பாக்கிச்சூடு பதிவாகியிருந்தது. வர்த்தக நிலையம் ஒன்றின் முன்பாக நின்று கொண்டிருந்த நபர் ஒருவரின் பின்புறமாக தலைக்கவசம் அணிந்து வந்த இனம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தார். இச்சம்பவத்தின் போது அங்கிருந்த மற்றொரு நபரையும் துப்பாக்கியை நீட்டி அச்சுறுத்திவிட்டு அங்கிருந்து சாமர்த்தியமான முறையில் தான் வருகை தந்த மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றிருந்தார். துப்பாக்கி பிரயோகத்தில் படுகாயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். கிருளப்பனை பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடைய முகமது அசீம் மொஹிதீன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. சம்பவம் இடம்பெற்ற வர்த்தக நிலையத்தின் உரிமையாளரை இவ்வாறு உயிர்ந்ததோடு இவர் தற்போது வெளிநாடு சென்று தலைமறைவாகியுள்ள சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரர் மற்றும் பாதாள உலகக்குழு தலைவர் என அறியப்படும் கஞ்சிபானை இம்ரானின் நெருங்கிய உறவினரிடமும் தெரிய வந்திருக்கிறது. சந்தேக நபர் கைத்துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தமை சம்பவ இடத்துக்கு அருகாமையில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது. சம்பவத்தில் உயிர்ந்தவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்ததாக தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில் தப்பியோடிய சந்தேக நபர்கள் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதியில் நேற்றைய தினம் ஜனாபதி தலைமையில் விசேடமான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. அதன்போது முக்கியமான ஒரு தீர்மானம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருப்பதான செய்தி இன்றைய தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். இன்றைய லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அதனை அடிப்படையாக வைத்து வெளியாகிறது. மத் வரதி வளட்ட எல்லும் கா ஜனபதி பிரதாத்வேன் சாக்கச்சா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். போதைப் பொருள் குற்றங்களுக்கு மரண தண்டனை தூக்கு தண்டனை விதிப்பதற்கான விடயம் குறித்து ஜனாபி தலைமையில் விசேடமான கலந்துரையாளர் ஒன்று நேற்று தினம் இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல ஏனைய பத்திரிகைகள் தொடர்பான செய்திகள் முக்கிய செய்திகளாக வருகிறது. இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் போதைப் பொருள் குற்றங்களுக்கு மரண தண்டனை
முழு நாடு முன்றாக தேசிய செயற்பாட்டு சபையில் ஆராய்வும் பிணை வழங்கும் நடைமுறை சட்ட திருத்தங்கள் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படும். அதேவேளை இன்றைய வீரகேசரியுடைய பிரதான தலைப்பும் அதனை அடிப்படையாக வைத்து வெளியாக இருக்கிறது. மீண்டும் மரண தண்டனை போதைப்பொருள் குற்றங்களுக்கு விதிப்பது தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் ஆராய்வு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதனை பிரதான தலைப்பிட்டு சுட்டிக்காட்டியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. போதைப்பொருள் குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்குவது குறித்தும் முழு நாடு முன்றாக தேசிய செயற்பாட்டு சபையில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக தலைமையில் இச்சபை கூடிய போதே இதுகுறித்து ஆராயப்பட்டிருக்கிறது. நச்சு போதைப்பொருள் அச்சுறுத்தல் தற்போது தனிப்பட்ட தொடர்புகளையும் தாண்டி முழு பொருளாதார மற்றும் சமூக அமைப்புக்கும் கடுமையான அச்சுறுத்தலாக மாறிய நிலையிலும் அது மேலும் வளர்ச்சியடைந்து வருவதை கவனத்தில் கொண்டும் இந்நடவடிக்கை குறித்து கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்படும் வரம்பற்ற செல்வத்தை மையமாக கொண்டு உருவாக்கியுள்ள குற்றவியல் சூழல் தற்போது தேசிய பொருளாதார சுற்றுலாத்துறை மற்றும் பல விடயங்களில் இவ்வாறு சமூக ஒழுக்க நெறி அமைப்புக்கும் பெரும் அச்சுறுத்தலாக அமைந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் குற்றங்கள் குறித்தும் அச்சப்படும் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதற்காக கடுமையான சட்டங்களை அமுல்படுத்துவதன் அவசியம் குறித்தும் முழு நாடும் ஒன்றாக தேசிய செயல்பாட்டு சபையில் விவாதிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்திருக்கின்றது. முழு சமூக அமைப்பையும் சீர்குலைத்து நாட்டின் எதிர்கால சந்ததியை இரையாக்கிக் கொண்டிருக்கும் போதைப்பொருள் பேரழிவை வேரோடு பிடுங்கி எறிவதற்காக நாட்டுக்குள் நடைமுறை ரீதியான செயல்பாட்டையும் விரைவான சித்தாந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக மத தலைவர்கள் பெற்றோர்கள் மற்றும் சமூக அமைப்புகளின் செயலுக்கம் உள்ள பங்களிப்பையும் அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக நேற்று தினம் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இந்த தேசிய பேரழிவின் ஆழத்தை புரிந்து கொண்டு நிறுவன அமைப்பிற்குள் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்து இங்கு விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் கட்டுப்பாடு மற்றும் பிணை வழங்குவது தொடர்பான சட்ட திருத்தங்கள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் அவை விரைவில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் இங்கு குறிப்பிடப்பட்டது. போதைப்பொருள் வழக்குகள் தாமதமாவதற்கு பிரதான காரணமாக இருந்த ரசாயன பகுப்பாய்வாளர் அறிக்கைகளை வெளியிடும் செயல்முறை கணிசமாக துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கடந்த ஜூலை மாதத்தில் மாத்திரம் 6414 அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ரசாயன பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் தாமதமானதால் சிறையில் உள்ள நபர்கள் தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்காக கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளின் அளவுக்கு ஏற்ப அதாவது 5 கிராமுக்கும் குறைவாக 10 கிராமுக்கும் குறைவாக என துல்லியமான தரவு வகைப்பாட்டை சமர்ப்பிக்குமாறும் ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களம் போலீஸ் மற்றும் சிறைச்சாலை அமைப்புகளுக்கு இடையே முறையான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி அறிக்கைகள் கிடைத்தவுடன் சந்தேக நபர்களை நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான முறைமையை உருவாக்குமாறும் ஜனாதிபதி இங்கு அறிவுறுத்தியிருக்கிறார். ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் கொள்ளளவை அதிகரிப்பதற்கும் அதன் வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு வினவிய பகுப்பாய்வு அறிக்கைகளை பெற்றுக் கொள்ளும் பணிகளுக்காக கடற்படையின் உதவியை பெற்றுக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டது. பாதுகாப்பு கேமரா அமைப்புகளை பொருத்துவதற்கு தேவையான நிதியை ஒதுக்குவதற்கும் ஜனாதிபதி அறிவுறுத்தியிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த போதைப்பொருள் வர்த்தகர்கள் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்கு மரண தண்டனை விதித்து அந்த குற்றங்களை குறைப்பது அல்லது குற்றங்கள் செய்வது இலங்கையில் அச்சப்படுகின்ற ஒரு சூழலை உருவாக்குகின்ற நடவடிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயம் குறித்தும் நேற்று தினம் ஜனாதிபதி தலைவில் விசேடமாக ஆராயப்பட்டிருக்கிறது. அதேபோல் இன்றைய தினம் மற்றொரு தகவலும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தண்டனை பெற்ற 4962 கைதிகளில் 1492 பேருக்கு புனர்வாழ்வும் துறைசார் மேற்பார் குழுவில் சிறைச்சல் அதிகாரிகள் விளக்கம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை மற்றொரு செய்தியின் தந்திருப்பதை நாங்கள் காணலாம். தண்டனை விதிக்கப்பட்ட 4962 கைதிகளில் 1492 பேருக்கு புனர்வாழ்வு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நீதிமன்றத்தினால் உத்தரவிட்டவர்களுக்கும் தன்னிச்சையாக முன்வரும் கைதிகளுக்குமே இவ்வாறு புனர்வாழ்வு வழங்கப்படுவதாகவும் பல்வேறு வழக்குகளுடன் தொடர்பட்ட தண்டனை கைதிகளுக்கு புனர்வாழ்வளிப்பதற்கான வாய்ப்புகள் தமக்கு இல்லை என்றும் சிறைச்சாலை திரைக்களத்தின் அதிகாரிகள் ஆளுகை நிதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் முன்னிலையில் தெரிவித்திருக்கின்றார்கள். நாட்டின் சிறைச்சாலைகள் ஏற்படும் நெரிசலை குறைக்கும் நோக்கில் போதைக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வளிக்கும் செயற்பாட்டை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் ஆளுகை நிதி மற்றும் சிவில் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. குறித்த குழு அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் கூடிய போதே இதுபற்றி
கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. சிறைச்சாலை திணைக்களம், சமுதாய சார் சீர்திருத்த திணைக்களம், புனர்வாழ்வு பணியகம், தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை ஆகிய அரசு நிறுவனங்களின் புனர்வாழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் குழு இங்கு விளக்கம் அளித்திருப்பதாக அந்த செய்திகளும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய முக்கிய செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விவகாரங்கள் இவ்வாறு இருக்க மற்றொரு முக்கியமான செய்தி இன்றைய தினம் பத்திரிகையில் வருகிறது. கர்தினால் மேல்கம் ரஞ்சித் தாண்டகே அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து, அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் இந்த சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்க்கிறோம். அந்த வகையில் கர்தினால் மால்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகையின் செய்தி, மரண தண்டனையை ஏற்கவே முடியாது, அது மனித கண்ணியத்தை மீறுவதாகும், பேராயர் மால்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகைகள் தொடர்பான செய்திகள் முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வியின் பிரகாரம் மரண தண்டனை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம், ஏனெனில் அது மனித கண்ணியத்தை மீறுவதாகும். திருச்சபையின் போதனைகளுக்குள் எவ்வித மரண தண்டனையும் விதிப்பதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதேவேளை இலங்கை நீதித்துறையின் சுயாதீனத்தின் மீது நாம் முழு நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். அதன் தீர்மானங்களிலோ அல்லது கலந்துரையாடல்களிலோ எந்த வகையிலும் தலையிடுவது இதன் நோக்கமல்ல என பேராயர் மால்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்திருக்கின்றார். விசேட ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கம் தொடர்பாக அண்மை காலமாக இடம்பெற்று வரும் விவாத சூழலில் கொழும்பு பேராயர் இல்லமானது இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களோடு முழுமையாக ஒத்துழைப்புடனும் ஒற்றுமையுடனும் ஒத்துழைப்புடனும் செயற்பட்டு வருகிறது. இத்தாக்குதலுடன் தொடர்புடைய சூத்திரதாரி அல்லது சூத்திரதாரிகள் மற்றும் அனைத்து தரப்பினரையும் வெளிக்கொணர்ந்து நாட்டின் சட்டத்துக்கு அமைவாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலையாட்டுவதற்கு தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதே கொழும்பு பேராயரிலத்தின் உறுதியான எதிர்பார்ப்பாகும் என்பதையும் உறுதிப்படுத்த விரும்புகிறோம். நாட்டின் எந்த ஒரு மத வழிபாட்டு தளத்திலோ அல்லது வேறு எந்த ஒரு இடத்திலோ மீண்டும் நிகழக்கூடிய திட்டமிட்ட அல்லது தீவிரவாத தாக்குதல்களை தடுப்பது குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதில் நாம் விழிப்புடன் இருக்கின்றோம். அதிகாரத்தில் இருக்கும் அனைவரும் இத்தகையதொரு பேரழிவு யாருக்கு ஏற்படாமல் தடுப்பதற்கு எப்போதும் உச்சகட்ட முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். கத்தோலிக்க திருச்சபையின் மறைகல்வி விதியின் 2267 பந்திக்கு பிரகாரம் மரண தண்டனை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம், ஏனெனில் அது மனித கண்ணியத்தை மீறுவதாகும். திருச்சபையின் போதனைகளுக்குள் எவ்வித மரண தண்டனையும் விதிப்பதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதேவேளை இலங்கை நீதித்துறையின் சுயாதீனத்தின் மீது நாம் முழு நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்பதையும் அதன் தீர்மானங்கள் அல்லது கலந்துரையாளர்களிலோ எந்த வகையிலும் தலையிடுவது இதன் நோக்கமல்ல என்பதையும் இங்கு வலியுறுத்த விரும்புகிறோம். கத்தோலிக்க திருச்சபை பழிவாங்கும் தளத்தை தேடிச் செல்வதில்லை. புனித திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் குறிப்பிட்டது போல் மனவேதனையும் தனிப்பட்ட பழிவாங்குதலையும் தோற்கடித்து எப்போதும் இதயபூர்வமாக மன்னிப்பு வழங்குவதற்கு மனிதர்கள் அழைக்கப்படுகிறார்கள். எனினும் சிவில் சமூகம் சட்ட அமைப்புகளும் நிறுவப்பட்ட நீதிமன்றங்களின் ஊடாக பொது அமைதி நீதி மற்றும் பொறுப்புகளை உறுதி செய்ய வேண்டும் என்பதாகவும் நேற்று தினம் கர்தினால் மால்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் தெரிவித்த விவகாரங்களும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். அதேபோல் இன்னும் ஒரு செய்தி, இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடையீட்டு மனுக்களை பரிசீலிக்க முடியாது, சலையை சுரேஷ் சலையின் ரிட் மனு விசாரணையில் சட்டமாதிபர் ஆட்சேபனை முன்வைப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்துள்ளமை மற்றும் தடுப்பு காவலில் வைத்துள்ளமையை எதிர்த்து அரசு உளவுச் சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலை தாக்கல் செய்துள்ள ரிட் மனு தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள இடையீட்டு மனுக்களை இந்த சந்தர்ப்பத்தில் பரிசீலிக்க முடியாது என சட்டமாதிபர் சார்பில் ஆட்சேபனை முன்வைத்திருக்கின்றார். இந்த இடையீட்டு மனுக்கள் மீதான பரிசீலனைகள் நேற்று 3வது நாளாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடம்பெற்றது. இதன்போதே பிரதிவாதிகள் சார்பில் ஆஜராகும் சட்டமாதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷி ஹேரத் இதனை குறிப்பிட்டார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரொஹாந்த் அபேசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வின் முன் இந்த இடையீட்டு மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துவிடப்படும் போதே மனதார தரப்பு சட்டத்தரணி சஞ்சீவ் ஜெயவர்தன முதலில் வாதங்களை முன்வைத்தார். சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பிலான சர்வதேச இணக்கப்பாட்டு சட்டத்தின் 3(1) பிரிவின் படி மதம் அல்லது தேசியத்தின் அடிப்படையில் எந்த ஒரு நபரும் பாகுபாடு காட்டப்படக்கூடாது. பாராளுமன்ற சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க கர்தினாலின் கோரிக்கைக்கு அமைவாகவே சாணி அபிசேகர் மற்றும் ரவி செனவிருத்ன ஆகியோரை அப்பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டதாக கூறியிருக்கிறார். மத தலைவர்கள் அரசியல் நடவடிக்கைகள் தலையிடக்கூடாது. சாணி அபிசேகர் மற்றும் ரவி செனவிருத்ன ஆகியோர் அரசியலில் தீவிரமாக செயல்பட்டதாக அவர்களே உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த சத்திய கடதாசியில் கூறியிருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தியின் ஓய்வு பெற்ற போலீஸ் படையில் அவர்கள் ஈடுபட்டு தாகவும் தங்கள் சத்திய கடதாசியில் தெரிவித்திருக்கிறார்கள். இத்தகைய நபர்களை எப்படி இந்த விடயத்தை விசாரிக்க முடியும்? குற்றவியல் விசாரணைகளில் அரசியல் தலையீடு கூடாது என்று ஜனக் டி சில்வா ஆணைக்குழு பரிந்துரைத்திருக்கிறது. நீதித்துறையின் சுதந்திரமும் சட்டமாதிபர் திணைக்களத்தின் சுதந்திரமும் பாதிக்கப்படக்கூடாது என்றும் அந்த ஆணைக்குழு கூறியிருந்தது. அறந்தலாவ பிக்குகள் படுகொலையில் நடந்தது, கண்டி தலதா மாளிகை தாக்கப்பட்டது, அக்காலத்தில் விசாரணைக்காக தங்களுக்கு விருப்பமான விசாரணையாளர்களை நியமிக்குமாறு மகாநாயக தேரர்கள் அரசாங்கத்தை கோரவில்லை, கர்தினாலின் இடைக்கால மனுவுக்குள் நான் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை, உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு வெகு
நாட்களுக்கு முன்பே அது குறித்து தகவல் பெறப்பட்டதும், இருப்பினும் பிரதிவாதிகள் அதை தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. மாவனெல்லை புத்தர் சிலைகள் மீதான தாக்குதலை பிறகு தொடர்புடைய விசாரணைகளுக்காக சர்வதேச போலீசாரின் உதவியை நாடுமாறு குற்றப்புலனாய் திணைக்களத்தின் அப்போதைய பணிப்பாளரிடம் விசாரணையாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இருப்பினும் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று ஜனாதிபதி ஹர்ஷவர்தன் சஞ்சீவ ஜாவர்தன வாதிட்டார். அதன் பின்னர் இடையீட்டு மனுதாரர்கள் ஒருவரான தீனியாவள பாலித்த தேர சார்பில் ஆஜரான ஹர்ஷவர்தனை பூபதி காதுடுவ சமர்ப்பணங்களை முன்வைத்தார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பாக சுரேசாலை கைது செய்யப்பட்டது சட்டத்துக்கு எதிரானது. அதை எதிர்த்து யார் வேண்டுமானாலும் இடைக்கால மனுவை தாக்கல் செய்யலாம். அதன்படி எனது சேவை பெறுநர் இந்த இடைக்கால மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். பாதுகாப்பு படையினரை இவ்வாறான முறையில் கைது செய்து தடுத்து வைப்பது அங்கீகரிக்க முடியாது என்று அவர் கூறினார். மற்றொரு இடையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்த வேப்பத்த ராமநாகு தேரருக்காக ஆஜரான சட்டத்தரணி அசோக் பரன் தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தால் குற்றவாளி நிரூபிக்கப்படும் வரை சட்டத்தின் முன் எந்த ஒரு நபரும் நிரபராதி என்றே கருதப்படுவார். குடிமக்களின் அந்த உரிமையை பாதுகாக்கவே எனது கட்சிக்காரர் நீதிமன்றில் வந்திருக்கிறார். சேனல் 4 தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட ஒரு காணொலியில் அசாத் மௌலானா என்ற நபர் கூறிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. காவலில் உள்ள சுரேசலைவுக்கு எதிராக எந்த ஆதாரமும் முன்வைக்கப்படவில்லை என்று வாதிட்டார். இதனையடுத்து பிரதிவாதிகளுக்காக ஆஜராகும் பிரதி சொலிசிட்டர் சுகர்சி ஹைரத் தனது தரப்பு வாதங்களை எதிர்ப்பை முன்வைத்திருந்தார். கடந்த நீதிபதி அவர்களே, இந்த இடையீட்டு மனுக்கள் பரிசீலிப்பது நான் ஆட்சேபிக்கிறேன். இந்த இடையீட்டு மனுக்களை இந்த நேரத்தில் பரிசீலிக்க முடியாது. சுரேசலேவின் மனுவை விசாரணைக்கு ஏற்று அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டால் மட்டுமே இந்த இடைக்கால மனுக்களை பரிசீலிக்க முடியும். இந்த இடையீட்டு மனுதாரர்கள் நீதிமன்றில் ஆஜரான விதத்திலும் ஒரு சிக்கல் இருக்கிறது. கர்தினாலை தவிர மற்ற அனைத்து இடையீட்டு மனுதாரர்களும் சுரேசலேவுக்கு தங்கள் ஆதரவை தெரிவிக்க ஆஜராகியிருக்கிறார்கள். மனுதாரர் சுரேசலே கோரியுள்ள நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் இடையீட்டு மனுக்களில் கோரியிருக்கிறார்கள். அத்தகைய கோரிக்கையை பரிசீலிக்க முடியாது. மனுதாரர் சுரேசலேவின் மனு தொடர்பான பிரதிவாதிகள் சார்பாக நான் ஏற்கனவே அடிப்படை ஆட்சேபனைகளை முன்வைத்திருக்கின்றேன். ஒருவேளை நீதிமன்றம் அடிப்படை ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொண்டு மனுவை தள்ளுபடி செய்துவிடும் என்று நாம் வைத்துக் கொண்டால் இந்த இடைக்கால மனுக்களால் என்ன பயன் என்று பிரசொலிசனர் அவர்கள் நேற்று தினம் கேள்வி எழுப்பினார். அதன்படி இந்த இடையீட்டு மனுக்கள் மீதான தனது சட்ட நிலைப்பாட்டை அடுத்த தவணையில் நீதிமன்றில் முன்வைப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அதன்படி இந்த இடையீட்டு மனுக்களை எதிர்வரும் 25 தேதி பரிசீலனைக்கு அளிக்குமாறும் உத்தரவிட்ட மேன்முறை நீதிமன்றம் அன்றைய தினம் பிரதிவாதிகளின் நிலைப்பாட்டை முன்வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்குமாறும் பிரசொலிசனர் அவர்களுக்கும் நேற்று நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தியை தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே சுரேசாலே தன்னை கைது செய்தமை தவறு அல்லது தன்னை விடுவிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கான இடையீட்டு மனுக்களை தாக்கல் செய்த அந்த இடையீட்டு மனுக்கள் தொடர்பான மீளாய்வின் போதே நேற்று தினம் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இந்த அடிப்படை ஆட்சேபனை முன்வைக்க நீதிமன்றம் வழக்கை 25 வரை ஒத்திவைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம். வடக்கு கிழக்கு பிரதிநிதிகளுடன் எதிர்க்கட்சி தலைவர் சந்திப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பிரயோஜனப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று அண்மையில் பாராளுமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. வடகிழக்கு மாகாண மக்கள் அன்றாடம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து பல்வேறு சமூக மற்றும் பொருளாதார பிரச்சனைகளை கண்டறிவதே இச்சந்திப்பின் முக்கிய நோக்கமாக அமைந்திருந்தது. இச்சந்திப்பின் போது தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாக விரிவாக கேட்டிருந்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் அவற்றுக்கு எதிர்க்கட்சி ரீதியில் சாத்தியமான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக உறுதியளித்திருக்கின்றார். மேலும் மக்களின் அத்தியாவசிய பிரச்சனைகளை அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்று உரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க எதிர்க்கட்சி தலைவர் என்ற வகையில் தாம் நேரடியாக தலையிட்டு செயலாற்றுவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் அவர் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், டெலோ கட்சி உறுப்பினர்கள் மற்றும் அர்ச்சுனா ராமநாதன் எம்பி ஆகியோரும் கலந்து கொண்டதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி இடம்பிடிக்கிறது. வடகிழக்கில் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்திக்க முன்னுரிமை, அமைச்சர் ஆலோசனைக் குழுவில் பிரதமர் அரணி அமரசூரி என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு முன்னுரிமை அளித்து தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரான பிரதமர் அரணி அமரசூரி தெரிவித்திருக்கின்றார். கணிதம் மற்றும் விஞ்ஞானம் உள்ளிட்ட முக்கிய பாடங்களுக்கான ஆசிரியர்
நியமனங்களை விரைவுபடுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பிரதமர் ஹரணி அமரசூரியவின் தலைமையில் பாராளுமன்ற கட்டிடத்தில் இடம்பெற்ற கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பற்றிய அமைச்சுசார் ஆலோசனைக் குழு கூட்டத்தின் போதே பிரதமர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறையை எதிர்நோக்கும் பாடசாலைகள் மற்றும் பிரதேசங்களை உடனடியாக இனங்கண்டு அங்குள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அவசர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. குறிப்பாக கஷ்ட பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை கல்வியின் தரத்தை பாதிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் ஆசிரியர் இடமாற்றம் முறைமையாக ஒழுங்குபடுத்தப்படுவதுடன் அங்கீகரிக்கப்பட்ட கொள்கைகளுக்கு அமைவாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் இம்மாற்றங்களை முன்னெடுப்பது தொடர்பிலும் இதன் போது கலந்துரையாடப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் குறித்து இன்று தினம் அருண பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். விதிமத் பத்வீம் லிபி நெத்திவ வெட பெஹலு விதிகோல் பதின்ட்டுன் தீமனாவ ஆபசு இல்லாய் அத்தியாபன லேக்கம்கே லிபியாக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே உரிய முறையான நியமனங்கள் இல்லாமல் நிரதாரிகளுக்கு அல்லது அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகின்ற இந்த நிரந்தர அதிபர்களுக்கான விசேட கொடுப்பனவை அந்த அதிகாரிகளிடமிருந்து மீள பெற்றுக் கொள்ளுமாறு கல்வி உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கழுவிவா தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சில பாடசாலைகளில் அதிபர்களுக்கான வெற்றிடம் காணப்படுது. அதற்காக சில அதிகாரிகள் அங்கு அதிபர்களுக்கான கடமை பார்ப்பதற்காக பதில் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதிபர் தரத்தில் இல்லாத அதிகாரி என்று தெரிய வந்திருக்கிறது. எனவே அதிபர் தரத்தில் இல்லாத அதிபர்களுக்கு நிரந்தர அதிபர்களுக்காக வழங்கப்படுகின்ற கொடுப்பனவை வழங்க முடியாது என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அவ்வாறான கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதை நிறுத்த வேண்டும் என்பதாக இப்போது கல்வி அமைச்சருடைய செயலாளர் அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. எனவே பாடசாலைகளில் அதிபர் இல்லாத காரணத்தினால் அந்த வெற்றிடத்திற்காக பதில் கடமைகளுக்காக ஒரு அதிகாரி நியமிக்கப்படுவார். அந்த அதிகாரி அதிபர் சேவை தரத்தில் உள்ளவர் என்றால் அவருக்கான கொடுப்பனவு கிடைக்கும். அதிபர் சேவை தரத்தில் இல்லாத அதிகாரிகள் அந்த இடத்துக்கு நியமிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கான இந்த நிரந்தர அதிபர்களுக்காக வழங்கப்படுகின்ற அந்த மேலதிக கொடுப்பனவை வழங்க முடியாது. அது வழங்கப்பட்டிருந்தால் மீளப்பெற வேண்டும் என்ற அறிவிப்பு இப்போது கல்வி உயர்கல்வி அமைச்சருடைய செயலாளர் நாலு கலவையினுடைய கையொப்பத்தோடு இந்த சுற்றுப்பம் வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இன்றைய தின அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை பார்க்கலாம். அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். முஸ்லிம் விவாக சட்டம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு அவசியம் நீதி அமைச்சிடம் ஜம்மியத்து உலமா சபை வலியுறுத்து என்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். முஸ்லிம் விவாகரத்து சட்ட திருத்தம் காதி நீதிமன்ற விவகாரம் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் தொடர்பான விவகாரங்களுக்கு விரைவில் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என ஜம்மியத்து உலமா சபையினர் நீதி அமைச்சர் அர்ஷன் நாணயக்காரிடம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அர்ஷன் நாணயக்கார பிரதி சபாநாயகர் வைத்தியர் ரிஸ்வி சாலி சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் பிரதியமைச்சர் முனீர் முலப்பர் உள்ளிட்ட அரசாங்க பிரதிநிதிகள் குழுவினர் நேற்றைய தினம் அகில இலங்கை ஜம்மியத்து உலமா சபைக்கு வருகை தந்து நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதன்போது நீதித்துறை மறுசீரமைப்பு மற்றும் சிறைச்சாலை விடயத்தில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் புதிய மறுசீரமைப்புகள் தொடர்பாக ஜம்மியா தரப்பினருக்கும் தெளிவுபடுத்தும் நோக்கில் சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. இதன்போது சமய விவகாரங்கள் மற்றும் முஸ்லிம் சமூகத்தோடு தொடர்பட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பில் இரு தரப்பினருக்கிடையே பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டன. குறிப்பாக முஸ்லிம் விவாகர சட்ட திருத்தம் காதி நீதிமன்ற விவகாரம் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் தொடர்பான விவகாரம் மூடப்பட்ட பள்ளிவாசல் குறித்த விவகாரம் சமய நூல்கள் மற்றும் மொழிபெயர்ப்புகளை இறக்குமதி செய்வது தொடர்பான விவகாரம் COVID-19 காலத்தில் கட்டாய தகனம் செய்யப்பட்ட முஸ்லிம் ஜனாசாக்கள் விவகாரம் மற்றும் அரசு முஸ்லிம் பாடசாலைகள் தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாகவும் அவற்றுக்கான உரிய தீர்வுகளை பெறுவது குறித்தும் பேசப்பட்டிருக்கின்றன. நிகழ்வு இறுதியாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அசன் நாணயக்காரன் ஜமியாவினால் வெளியிடப்பட்ட அல் குரான் சிங்கள மொழிபெயர்ப்பு உள்ளிட்ட முக்கிய சில வெளியீடுகளும் கையளிக்கப்பட்டன. இச்சந்திப்பில் அகில இலங்கை ஜமியத்து உலமாவினுடைய தலைவர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலரும் இங்கே கலந்து கொண்டதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் தமிழன் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் இன்றைய தினம் பத்திரிகையில் வெளியாகிறது நாங்கள் காணலாம். இன்றைய திவ இன
பத்திரிகையில் அந்த செய்தி இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்ற செய்தி. ஹெட்டிமுள்ள கனிஷ்ட சிஷ்யத்திய அவுலகென விமர்சன திகாக் என்பதாக இன்றைய திவாயின பத்திரிகை தலைப்பெற்றுவதை காணலாம். எனவே நேற்று முன்தினம் நடைபெற்ற ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையின் போது கேகாலே ஹெட்டிமுள்ள கனிஷ்ட வித்யாலயத்தில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு சரியான நேரம் வழங்கப்படவில்லை என்பதாக பெற்றோர் மற்றும் மாணவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தங்களுக்கு 11:15 வழங்கப்பட வேண்டிய இரண்டாம் பகுதி வினாத்தாளானது 11:30 வழங்கப்பட்டு 12:15 சரியான நேரத்துக்கு அவை மீள பெறப்பட்டதாகவும், எனவே தங்களுக்கு விடையளிப்பதற்கு 15 நிமிட காலம் போதவில்லை என்பதாக அந்த மாணவர்களும் பெற்றோரும் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார்கள். சரியான நேரத்துக்கு எங்களுக்கு வினாத்தாள் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட இத்துறையில் கல்வி அமைச்சும் ஒரு விசாரணையை முன்னெடுத்திருக்கிறது. அதேபோல கேகாலை பகுதி கல்வி பிரிவும் தொடர்பான விடயங்களை முன்வைத்து விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். நேற்று தினம் கல்வி அமைச்சினுடைய பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் லீனகே நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். எனவே பரீட்சைகள் திணைக்களம் ஒரு விசாரணை ஆரம்பித்திருக்கு. அதே போல மாகாண கல்வி பணிமனையும் இத்தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக, வலயக்கல்வி பணிமனையும் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு ஹெட்டிமுள்ள சம்பவம் ஒருபுறம் இருக்கு, அதே போன்று இன்னும் ஒரு சம்பவம் ஒன்றும் இன்னும் ஒரு பகுதியில் நிகழ்ந்திருப்பதாக இன்றைய அருண பத்திரிகை தலைப்பிடுகிறது. கிரிந்திவெல சிஷ்யத்த பிரஷ்ன பாத்திரைய பிரமாதவி தீலா திமாப்பியான்கி பொலிஸ் ஏற்ற பயனில்லாக்கு என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் அருண பத்திரிகையும் தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். எனவே கிரிந்திவெல மத்திய மகா வித்யாலயத்தில் இடம்பெற்ற புலமை பரிசு பரீட்சையின் போது அங்கு பரீட்சை மத்திய நிலையத்தில் மாணவர்களுக்கு 11:15 வழங்கப்பட வேண்டிய இரண்டாம் பகுதி வினாத்தாள்களானது 11:30 வழங்கப்பட்டு மதியம் 12:15 அந்த உரிய நேரத்தில் அந்த வினாத்தாள்கள் மீள பெறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே தங்களுக்கு 15 நிமிடம் தாமதித்து இந்த வினாத்தாள் வழங்கப்பட்டதாக அந்த மாணவர்களும் அதே போல அவருடைய பெற்றோரும் முறைப்பாடு எடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பான விடயங்கள் இப்போது மீண்டும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எனவே இப்போது இரு சம்பவங்கள் இவ்வாறு பதிவாகியிருப்பதாக அந்த செய்திகள் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமின் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். அந்த வகையில் பத்திரிகைகளுடைய இருக்கின்ற முக்கியமான செய்திகள் வந்து நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நேற்று தினம் ஆரம்பமாக இருக்கின்றன. அது குறித்தான செய்திகளும் பத்திரிகைகள் வருகிறது. திவாயின பத்திரிகை தலைப்படுகிறது. உசஸ் பல விவாகியதி அக்ரமிதா எபா சார்த்தக அவசான வினோத் வசர நிபுமிட்ட பெற பிரதிபல என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது காலம். எனவே உயர்தர பரீட்சைகள் நேற்று தினம் வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் போது மோசடிகளில் மாணவர்கள் விடக்கூடாது, குறிப்பாக இந்த கையடக்க தொலைபேசிகள், ஸ்மார்ட் போன்கள், அதே போல புளூடூத் இயந்திரங்கள், குறிப்புகள் உள்ளிட்ட பரீட்சை மத்திய நிலையில் கொண்டு செல்லக்கூடாத விடயங்களை கொண்டு செல்ல வேண்டாம். எனவே நீங்கள் நேர்த்தியாக பரீட்சைகளை தோற்றி பரீட்சைகள் நீங்கள் வெற்றிகரமாக கொடுத்தால் இந்த வருட இறுதிக்குள் பரீட்சை முடிவுகளை அறிவிப்பதற்கு தயாராக இருப்பதாக பரீட்சைகள் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக எதிர்வரும் 5ஆம் தேதி வரை பரீட்சை இடம்பெறப்போகிறது. 3ஆம் தேதி மதிப்பீடு பணிகள் ஆரம்பமாகும். இந்த வருட இறுதிக்குள் இந்த பரீட்சை முடிவுகள் வெளியிடப்படும் என்பதாகத்தான் நேற்று தினம் தெரிவிக்கப்பட்ட கருத்துகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகள் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இந்த புலைபரிசில் பரீட்சை முடிவுகளும் இந்த மாத இறுதிக்குள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இன்றைய திவயின பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பது காலம். கொழம்பு கரணமாகரண பீடாதிபதி அத்துலு பிரிசகையின் லக்ஷ பணாக் வந்தியாக் ஓனே சரசிவசிவைக்கும் பெட்சமாக் என்பதான ஒரு செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய முகாமித்துவம் மற்றும் நிதி பீடத்தினுடைய பீடாதிபதி உள்ளிட்ட சிலரிடம் 50 லட்சம் ரூபாய் நட்டையீடு கோரி சஹன் குமார அத்துக்கோல என்ற மாணவர் நுகேகொடை மாவட்ட நீதிமன்றில் வழக்கொன்றை தாக்கல் செய்திருப்பதாக அந்த செய்தி இன்று தினம் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் வேறொரு மாணவரூடாக தன்னிடம் கோரப்பட்ட 80,000 ரூபாய் பணம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி இந்த விடயங்களை தான் முன்வைத்திருப்பதாக அந்த தகவல் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயம் காரணமாக தான் பல்கலைக்கழக இறுதி பரீட்சையில் தோல்வி கண்டிருப்பதாகவும், எனவே இந்த விடயங்களுக்கு அவர்கள் தான் காரணம் என்று கூறி அவர்கள் இவ்வாறான அந்த நபர் அந்த மாணவர் நட்டையில் கோரியிருப்பதான செய்தியும் முக்கியமான செய்தியாக வந்திருக்கிறது. அதே போல மற்றொரு முக்கியமான செய்தி இன்றைய தினம் லங்கா தீ பத்திரிகை இடம்பெடுக்கிறது. அத்தொடர்பாக நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல லே பலான் வெடியன் சியாக் அருகின லக்ச தடக்காய் கேகாலே பௌத்களிக ரோகலகட்ட வெடவரதி என்பதாக இன்றைய தினம் லங்கா தீ பத்திரிகை தலைப்பெற்று காணலாம். எனவே ரத்த பரிசோதனைக்காக குறிப்பிடப்பட்ட தொகையை விட 100 ரூபாய் மேலதிகமாக அறிவித்த கேகாலே பகுதியைச் சேர்ந்த ஒரு வைத்தியசாலைக்கு 5 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. அது தொடர்பான செய்தி இன்றைய லங்கா தீ பத்திரிகை வந்திருப்பதை காணலாம். எனவே இவ்வாறு தண்டப்பணம் செலுத்துமாறு கொழும்பு கண்டி பிரதான வீதியின் கேகாலை நகருக்கு அண்மையில் அமைந்திருக்கின்ற தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு இந்த தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த ரத்த பரிசோதனைக்கு உயர்ந்தபட்ச விலை இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு மேலதிகமாக 100 ரூபாய் அதிகமாக பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் 3 குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்ட அந்த வைத்தியசாலைக்கு இவ்வாறு கேகாலை நீதவான் முகமது இவ்வாறு 520,000 ரூபாய் தண்டப்பணத்தை வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே கடந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி இங்கு மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பினூடாகத்தான் இந்த விடயம் தெரிய வந்து அந்த வைத்தியசாலைக்கு 5 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்படுகிறது. எனவே ரத்த பரிசோதனைக்கு வழங்கப்பட்ட அந்த உயர்ந்தபட்ச கட்டணத்தை தாண்டி இவரிடம் அறிவித்தால் இது தொடர்பான நடவடிக்கை ஏற்கனவே ஒரு மில்லியன் ரூபாய் அதே போல 10 மில்லியன் ரூபாய் என்று பலருக்கு இதற்கான தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் இப்போது கேகாலையில் உள்ள தனியார் வைத்தியசாலைக்கு 5 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக பணம் அறவிட்டமை காரணத்தினால் அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியான செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். எரிபொருளுக்கான 50 ரூபாய் வரியை நீக்குமாறு பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் கோரிக்கை என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நட்டத்தை ஈடு செய்வதற்காக விதிக்கப்பட்டுள்ள 50 ரூபாய் வரியை நீக்குவதன் மூலம் மக்களுக்கு அரசாங்கத்தால் நிவாரணம் வழங்க முடியும் என பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர்கள் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நட்டம் தற்போது முழுமையாக ஈடு செய்யப்பட்டுள்ளதால் 50 ரூபாய் வரியை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அதேபோன்று தற்போது நடைமுறையில் இருக்கின்ற சில விடயங்கள் குறித்தும் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கியூஆர் முறைமையும் எரிபொருள் விநியோகத்திற்கான வரம்புகளும் பொதுமக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வருவதால் அவற்றையும் நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் இவ்வாறு கோரிக்கை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தினம் திவைன பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற
இன்னும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். திவேன பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது, கிராம சேவைகளுடைய போராட்டத்தை அடிப்படையாக வைத்து ஜனபதி மெதிகாத்வ விசந்தும் தினத்துரு கிராம நிர்தாரிக்கும் திகட்டம சட்டனை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது காணலாம். எனவே தங்களுடைய தொழிற்சங்க பிரச்சனைகளை முன்வைத்து கிராம சேவர்கள் நேற்று தினம் முதல் இருநாள் பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வது சுகையின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். எனவே ஜனாதிபதி தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் வரை தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதாக கிராம சேவர்கள் இலங்கை கிராம சேவர்கள் தேசிய சங்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய திவாயின பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய உட்பக்க செய்தி ஒன்று, எதிர்வரும் ஆண்டுகளில் ரயில் போக்குவரத்தில் பாரிய மாற்றம் ஏற்படும் போக்குவரத்து பிரதி அமைச்சர் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் அடுத்த 2 முதல் 3 ஆண்டுகளில் பல்வேறு போக்குவரத்து உட்கட்டமைப்பு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக, குறிப்பாக ரயில் போக்குவரத்தில் பாரிய மாற்றங்கள் ஏற்படும் எனவும் போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்திருக்கின்றார். இத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் அவற்றுக்கான மூலதன செலவு பொருளாதார பயன்கள் மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கங்கள் தொடர்பில் அரசாங்கம் தற்போது மதிப்பீடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். தேசிய அபிவிருத்தி அமைய அரசாங்கம் செயற்பட்டு வருவதாகவும், அடுத்த 2 முதல் 3 ஆண்டுகளுக்கு உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு எவ்வாறு மூலதன நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் திட்டம் ஒன்றை வகுக்க வேண்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பிட்ட திட்டங்களுக்கு முன்னர் சாத்தியக்கூறுகள் ஆய்வுகள் மற்றும் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்ட அறிக்கைகள் பெறப்பட்டு அவற்றின் பொருளாதார பயன்கள் மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கங்கள் மதிப்பிடப்படுகின்றன. அதுடன் 2 முதல் 3 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட உள்ள திட்டங்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கை ரயில்வே திணைக்களத்தின் சேவையை எந்த அளவுக்கு விரிவுபடுத்த வேண்டும் என்பது தொடர்பிலும் இதன் மூலம் தீர்மானிக்கப்பட உள்ளது. 2026 ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இலங்கை ரயில்வே திணைக்களத்துக்கு 5 புதிய டீசல் பல அலகு ரயில்களை கொள்முதல் செய்வதற்கான ஆரம்ப நடவடிக்கைகளையும் ரயில் சேவையை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான நடவடிக்கைகளையும் ஆரம்பிக்க 3,300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டு இதில் நித்வா சூறாவளியின் தாக்கங்களுக்கு பின்னர் சேதமடைந்த ரயில் பாதைகளை புனரமைப்பதற்கு சுமார் 320 முதல் 350 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை செலவாகும் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. நித்வா சூறாவளிக்கு பின்னர் இலங்கையின் ரயில் கட்டமைப்பில் சுமார் 71% இழமைக்கப்பட்டதாகவும், போதிய நிதியின்மை காரணமாக காலநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய போக்குவரத்து உட்கட்டமைப்பு கட்டமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் காணப்படுவதாகவும் பிரதி அமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போது பொது போக்குவரத்து வசதிகள் மக்கள் பயணிகளுக்கு ஏதுவாக அல்லது பயணிகள் சொகுசாக பயணிக்கூடிய வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. முதற்கட்டமாக மெட்ரோ பஸ் இப்போது பாவனைக்கு வந்து கொண்டிருக்கிறது. எனவே ரயில் போக்குவரத்திலும் இவ்வாறான டிஜிட்டல் முறைகளை அறிமுகப்படுத்தி மக்களுக்கு பொதுமக்கள் இலகுவாக பயணிக்கக்கூடிய போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது திட்டம். எனவே எதிர்வரும் 2-3 வருடங்களில் இத்திட்டங்களை ஒழுங்காக திட்டமிட்டு முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் பிரசன்ன குணசேன அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தி இருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்று தினம் அது தொடர்பான செய்தி வீரகேசரி பத்திரிகையில் இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது, உயிர் தியாகம் செய்தேனும் சட்ட மூலத்தை தோற்கடிப்போம் கூட்டு எதிர்க்கட்சியின் சார்பில் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. வீரகேசரி பத்திரிகையில் 22 நீதிமன்றம் செல்லும் கூட்டு எதிரணி 12 நீதியரசர்கள் கொண்ட அமர்வை கோருகிறது என்பதாக தினகரன் பத்திரிகையில் அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது நீடிப்பதற்கு வழிவகுக்கும் அரசியலமைப்பின் 22வது திருத்தத்துக்கு எதிராக கூட்டு எதிரணி நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்ய உள்ளதாக கூட்டு எதிரணியின் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் வெளிவிவகார அமைச்சருமான ஜி எல் பீரிஸ் தெரிவித்திருக்கின்றார். இந்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றத்தின் 12 நீதியரசர்களை உள்ளடக்கிய நீதியரசர்களுக்கு அமர்வு ஒன்றை நியமிக்குமாறு கோரிக்கை விடுக்க உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து வெளியின் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். உயர்நீதிமன்றத்தில் மொத்தம் 17 நீதிபதிகள் உள்ள போதிலும் அவர்களின் 4 பேரை ஏற்கனவே ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். மற்றும் ஒரு நீதிபதி செப்டம்பர் மாத அளவில் ஓய்வு பெறவிருக்கின்றார். இதை இவ்வாறான காரணிகளை அடிப்படையாக வைத்து அவர் கருத்துக்களை முன்வைக்கிறதுனால் தற்போது உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றும் 12 நீதிபதிகளை உள்ளடக்கிய முழுமையான நீதிபதி அமர்வு ஒன்றையும் 22 அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிரான மனுக்களை விசாரிக்க வேண்டும் என கூட்டு எதிரணி கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் ஜி எல் பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். 22வது அரசியலமைப்பு திருத்தம் கடந்த வெள்ளிக்கிழமை வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது. இதனை விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த பின்புலத்திலேயே குறித்த திருத்தம் எதிராக அடிப்படை உரிமைகள் மனுக்களை தாக்கல் செய்ய எதிர்க்கட்சிகளும் சீரமைப்புகளும் தயாராகி வருவதாகவும் அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பதை பார்க்கலாம். அதேபோல் இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய உட்பக்க செய்தி ஒன்று இன்னும் ஒரு தகவலை சுமந்து வருகிறது. அதுகுறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். அரசாங்கம்

வேண்டும் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் ஹாந்துநேத்தி தெரிவித்திருக்கின்றார். அக்குரச பிரதேசபையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற சிறப்பு பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். அங்கு மேலும் குறிப்பிடுகையில், ஒரு அரசாங்கம் வலுவிழப்பது எதிர்கட்சிகளுக்கு அரசியல் ரீதியாக சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும். அவ்வாறு இருக்கையில் எதிர்கட்சிகள் இந்த விடயத்தை மையப்படுத்தி இவ்வளவு தீவிரமாக எதிர்ப்பு தெரிவிப்பதும் பதற்றமடைவதும் ஏன் என்ற கேள்வி எழுகிறது. அரசாங்கம் மேற்கொண்டு வரும் இந்த நடவடிக்கை நாட்டின் கடந்த கால தவறுகளையும் ஊழல்களையும் சட்டத்தின் முன் கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நிலைநாட்டுவதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாகும். குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் பிணைமுறை மோசடி போன்ற பல முக்கிய விடயங்களில் சட்டத்தை முறையாக அமல்படுத்த வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு உள்ளது. எதிர்கட்சிகள் முன்வைக்கும் விமர்சனங்கள் ஜனநாயகத்தின் மீதான அக்கறை காரணமாக அல்ல, மாறாக சட்டம் முறையாக செயற்படுத்தப்பட்டால் தாங்கள் சட்டத்தின் பிடியில் சிக்கி சிறைக்கு செல்ல நேரிடும் என்ற பயத்தினாலே இத்தகைய குரல்களை எழுப்புகிறார்கள். நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் பொறுப்பேற்க அரசாங்கம் தயாராக உள்ளது. அரசாங்கம் எடுக்கும் முடிவுகள் நாட்டுக்கு நல்லதா அல்லது கெட்டதா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் அரசியல்வாதிகளிடம் இல்லை. மாறாக எடுக்கப்படும் தீர்மானங்களின் இறுதி விளைவுகளை அனுபவிக்கும் மக்களே அதை தீர்மானிக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும். கடந்த கால அநீதிகளுக்கு தீர்வு காண்பதுடன் எதிர்கால நாட்டின் ஜனநாயகத்தை மேலும் பலப்படுத்துவதையே நோக்கமாக கொண்டு இந்த சட்ட திருத்தங்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் சுனில் ஹாந்துநேத்தி அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக வந்திருப்பதை பார்க்கலாம். அடுத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி ஒன்று, மீண்டும் விசாரணைக்கு வரும் ராஜபக்சேக்களின் வழக்குகள் மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பால் கேள்வி என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. உயர்நீதிமன்றத்தில் மன்றத்தால் விடுவிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்குகளை மீண்டும் விசாரிக்குமாறு மேன்முறை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் இப்போது இதனையடுத்து முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபி ராஜபக்ச, முன்னாள் அமைச்சர் பெசல் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, யோசித ராஜபக்ச மற்றும் முன்னாள் அரசாங்களைச் சேர்ந்த பல அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோருக்கு எதிரான வழக்குகளை மீண்டும் தாக்கல் செய்ய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக சிறை சட்டத்தரணி ஒருவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் மூன்று ஆணையாளர்களின் கையெழுத்துகளும் இல்லை என்ற ஆரம்ப ஆட்சேபனை ஏற்றுக்கொண்டு சதோச வழக்கிருந்து ஜான்சன் பெர்னாண்டோ விடுவிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தினால் அந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறை நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அத்துடன் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் ஆணையாளரின் கையொப்பத்துடன் வழக்குகள் தாக்கல் செய்ய முடியும் என தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டது. எனவே அவ்வாறு இருக்கத்தான் இந்த வழக்குகள் எல்லாம் மேல விசாரணைக்கான சாத்தியங்கள் மீண்டும் காணப்படுவதாக சுட்டிக்காட்டி அந்த செய்தி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
5: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய நாளில் பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வணக்கம் சொந்த நிகழ்ச்சி. இன்றைய நாள் முழுவதுமாக உங்களுக்கு இடைக்கால பாடல்கள் அப்படியே வர காத்திருக்கிறது. இடைக்கால பாடல்களை கேட்டு ரசிக்கும் நாளாக செவ்வாய் ராகங்கள் இருக்க போகிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சந்தோஷமான உற்சாகமான நாளாக இருக்க போகிறது செவ்வாய் ராகங்கள். நிறைய பேர் செவ்வாய் ராகங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். இன்றும் கூட எங்களுடைய அறிவிப்பாளர்கள் மிக தரமான அருமையான பாடல்களை உங்களுக்காக வழங்குவதற்காக காத்திருக்கிறார்கள். இப்போது நாங்கள் நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடிபத்தி லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 3075வது சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 25, 42, 49, 53. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 25, 42, 49, 53. நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 77,44,000 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 6,49,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான கருண் இளநிற அத கோடிபத்து அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்வி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ராசி அரசத்துக்கான வெற்றி முடிவுகள் 4,961 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 3, 8, 59, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 3, 8, 59, 61. நேற்றைய நாளில் 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய நாளில் மொத்தமாக 1,78,55,040 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 53,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான சிவப்பு நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சூப்பர்போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் 3,249 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 34, 40, 77, 78. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 34, 40, 77, 78. சூப்பர் கேஷ் சீட்டிழப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 5, 9, 8, 3, 3. சூப்பர் கேஷ் சீட்டிழப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 5, 9, 8, 3, 3. நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 61,19,840 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,62,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான இளம் நீல நிற சூப்பர்போல் அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்வி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 5,410 சீட்டிழப்பு வாரத்துக்கான சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி, ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 17, 51, 53, 56. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 17, 51, 53, 56. லக்கி சான்ஸ் சீட்டிழப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 6, 3, 0, 8, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் லக்கி சான்ஸ் சீட்டிழப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 6, 3, 0, 8, 2. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 90,82,480 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,33,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான பச்சை நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்வி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லாட்டரி டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பீரி ஜன சம்பத் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள், 983rd சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 4, 6, 5, 5, 9, 8 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 4, 6, 5, 5, 9, 8 நேற்றைய நாளில் 25 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 62,38,220 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,63,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான சிவப்பு நிற சுப்பிரி தின சம்பத் லோத்தரி டிக்கெட்டினை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 457rd சீட்டிழப்பு வாரத்துக்கான ஜய சம்பத் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 5, 5, 9, 8 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 5, 5, 9, 8 நேற்றைய நாளில் 250,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுக்கிறது. அதே போன்று 50,000 பரிசுகள் 25 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 66,88,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான ஜாய சம்பத்த மஞ்சள் நிற அச்சிடப்பட்டுள்ள லோத்தரி டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1079rd சீட்டிலிப்பு வாரத்துக்கான சசிரி லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் 5, 9, 50 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 5, 9, 50 நேற்று நாளில் 2 லட்சம் பரிசுகள் 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 43,29,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான ஊதா நிற சசிரி அச்சிடப்பட்டுள்ள லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்வி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2425rd சீட்டிலிப்பு வாரத்துக்கான கப்ரிக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இது. கப்ரிக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம் சுப்பர் இலக்கம் 24 வெற்றி இலக்கங்கள் 12, 31, 33, 61 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம் சுப்பர் இலக்கம் 24 வெற்றி இலக்கங்கள் 12, 31, 33, 61 நேற்றி நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,49,44,720 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த கப்ரிக்க கோடிபதி சூப்பர் பரிசாக 33,60,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான இளஞ்சிவப்பு நிற கப்ருக்கு அச்சிடப்பட்டுள்ள லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி சிபேப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஏராளமான விடயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், பகிரப்போகணும் என்றாலும், அதாவது நீங்கள் அழகாக இருக்க வேண்டும், எப்போதுமே இளமையான தோற்றம் இருக்கும்னு சொல்லி ஆசை இருக்கும் இல்லையா? ஆசை இருப்பது நியாயம் தானே? சரி, நீங்கள் பார்க்கும் போது அழகான தோற்றம் இருக்கணும், அது மட்டுமல்ல அது உண்மையான அழகான தோற்றம். உண்மையான அழகான தோற்றம் என்ன போனிச்சு நான் சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. எஸ், நான் சொல்கிறேன், அதாவது வெளித்தோற்றம் மட்டும் கிடையாது, நாங்கள் அகத்தோட்டத்திலும் தேகத்திலும் உறுதியாக இருக்க வேண்டும் இல்லையா? அதான் சொல்வது, அதாவது வலுவான எலும்புகள், அடர்த்தியான முடி, முகப்பொழிவு போன்ற எல்லாவற்றையும் கிடைக்க வேண்டும், இளமையான தோற்றம் கிடைக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது கிளிப் காலோஜி நேச்சுரலை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கிளிப் காலோஜி நேச்சுரல் எங்கே எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போங்க இப்பொழுதே காகில் சுற்றிக்கு, அங்கே போய் கேட்டால் கிடைக்கும். அதே போல் இறங்கில் இருக்கின்ற முன்னணி மருந்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக மிஸ் பண்ணிடாதீங்க, எப்போதுமே நீங்கள் இளமையாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. ஸோ நல்ல விஷயம்தான், ஆசைப்படுறது மட்டும் கிடையாது, நீங்கள் இளமையாக இருக்க வேணும்னு சொல்லி நானும் ஆசைப்படுறேன். அப்படி இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? இப்போதே நீங்கள் செல்ல வேண்டியது காகில்ஸுக்கு போய் கிளிப் காலோஜி நேச்சுரலை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாச குலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 391 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக ரிஷபராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 31, 37, 38. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக ரிஷபம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 31, 37, 38. சிறப்பு இலக்கங்களாக 9, 1, 3, 4. சிறப்பு இலக்கங்களாக 9, 1, 3, 4. நேற்றைய நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 86,49,520 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4517 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 3, 27, 31, 75. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 3, 27, 31, 75. நேற்றைய நாளில் 2,50,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 82,84,160 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,71,76,566 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதான இலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட 2,305 சீட்டிழப்பு வாரத்துக்கான தனநிதான இலத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 23, 35, 43, 80. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 23, 35, 43, 80. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 59,54,440 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,44,33,265 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் 6,275 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 6, 5, 8, 7, 5, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 6, 5, 8, 7, 5, 1. நேற்றைய நாளில் 25,00,000 பெறுமதியான பணப்பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,17,12,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,51,19,624 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர்லத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் 2,623 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து யு. சூப்பர் இலக்கம் 10. வெற்றி இலக்கங்கள் 9, 26, 39, 65. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யு. சூப்பர் இலக்கம் 10. வெற்றி இலக்கங்கள் 9, 26, 39, 65. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 80,18,560 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக
30,11,55,638 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1584வது சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கடகராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 8, 13, 14, 48. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கடகராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 8, 13, 14, 48. நேற்று நாளில் 25,000 பரிசுகள் 17 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 81,91,460 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 35,37,406 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 850வது சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 8, 7, 5, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 8, 7, 5, 1. நேற்று நாளில் 51,77,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 7, 7, 6, 3. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 543வது சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 7, 7, 6, 3. 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 37 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 741,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM
1: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான இரும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
2: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.

0: பச்சலையில் முதல்வர் முதல்வர் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11 திகதி செவ்வாய் கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 10:34 மணியிலிருந்து 12 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:34 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:34 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் துணிவு, ரிஷபம் செலவு, மிதுனம் இன்பம், கடகம் லாபம், சிம்மம் யோகம் கன்னி துன்பம் துலாம், உற்சாகம் விருட்சிகம் பொறுமை, தனுசு சினம் மகரம் சாந்தம் கும்பம் வெற்றி மீனம் உயர்வு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் துணிவு, ரிஷபம் செலவு, மிதுனம் இன்பம், கடகம் லாபம், சிம்மம் யோகம் கன்னி துன்பம் துலாம், உற்சாகம் விருட்சிகம் பொறுமை, தனுசு சினம் மகரம் சாந்தம் கும்பம் வெற்றி மீனம் உயர்வு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

0: இளவரசன் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து இசைஞானியின் இசையில் பாடல் ஒழித்திருக்கிறது. வாளியின் வரிகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். காலை இப்பொழுது உற்சாகப்படுத்தும் வழக்கம் வசனம் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நாள் செவ்வாய் ராகுகள் என்ற படிக்கார காலையிலிருந்தே உங்களுக்கு தெரியும், நாள் முழுவதுமாக இடைக்கால பாடல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ரசித்து கேட்டுதான் உங்களுக்கு வேலை இருக்கிறது. சரி, ஏராளமான சொந்தங்கள் இப்போது அழைப்பின் மொழியாக முடிந்து கொண்டிருக்கிறார்கள். புவனேஷ்னா இன்னைக்கு என்ன தலைப்புன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, கேட்கிறார்கள். சரி, அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை சுவாரஸ்யமான தலைப்பாக இருக்கிறதும் நாங்கள் எங்களுக்கு தேவையான, அதே போல நாங்கள் நினைவுகளை மீட்டக்கூடிய தலைப்புகளும் அதிகமாக இன்றைய நாள் சுவாரஸ்யமுக்கு மிஞ்சாமல் நாங்கள் எடுப்போம் இல்லையா. சரி, இப்படி இருக்கும்போது நாங்கள் இன்றைய நாளைக்கான தலைப்பு நினைச்சினால், நீங்கள் உங்கள் ஊர்களில், நீங்கள் எப்படியும் உங்களுக்கு ஒரு ஊர் இருக்கும் தானே, நீங்கள் நிறைய இடங்களில் வெளியிடங்களுக்கு போயிருப்பீங்க, இருந்தாலும் உங்கள் ஊர் ஒன்றும் இருக்கும் இல்லையா. எங்கே தான் பறவைகள் குருவிகள் பறந்தாலும் கூடு போய் சேரும், அதுபோல தான் எங்கே தான் நீங்கள் வேலை செய்தாலும் கடைசியாக ஊருக்கு போய் சேருவீங்கன்னு. அந்த மாதிரி உங்கள் ஊர்களில் மாறி வருகின்ற பழக்க வழக்கங்கள் என்ன, நீங்கள் அதிகமாக நண்பர்களோடு கதைக்கும் போது நீங்கள் சொல்லுவீங்க இந்த பழக்க வழக்கங்களும் இல்லாமல் போயிட்டேன்னா அப்படின்னு சொல்லுவீங்க. சில விளையாட்டுகள் கூட இல்லாமல் போயிருக்கும், சில விளையாட்டுக்கான பழக்க வழக்கங்கள் இல்லாமல் போயிருக்கும். இந்த பழக்க வழக்கம் குறைஞ்சிட்டேன்னா அழிந்து வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 775 0013 அல்லது 0112 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். 102.6 102.8 என்ற லெவலில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm.org என்ற இணையதளத்துக்கு வாருங்கள். உங்களது சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் இங்கே இருக்கிறது. இடைக்கால பாடல் கேட்டாலே ஒரு இனிமைதான் இல்லையா. அப்படியே நீங்க பயணம் செய்து கொண்டே அப்படியே நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு செல்லுங்கள். உங்களுக்கு பயணம் போறதே தெரியாது, வேலைக்கு போற நீங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு செல்லுங்கள். வேலை வீட்டுல இருந்து வேலை செய்வதும் நிகழ்ச்சி கேளுங்க. சரிதானே,
1: சிப்பாய நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்வ்ஸ் பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் சைபர் 71 9 79 76 38 மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய் தமிழோடு சிவியூரம் ஒளி பேசும் பாடலாய்
1: பாடலாம் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டது
0: இதயம் ரசிக்கும் தருணங்களை இசை

சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசனம் நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போல உங்களுக்கு தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களே, மிஸ் பண்ணிடாதீங்க. ஜனதா ஸ்டீல் போனீங்கன்னா அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கடத்தொழில் சார உபகரணங்களாக இருக்கலாம், கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம் இல்லையா, எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே போனால் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது உங்களுக்கு போக்குவரத்து செலவு மிச்சம். ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போக்குவரத்து செலவு மிச்சம் என்றதுக்கான காரணம், நீங்கள் பல பொருட்களை ஏறி பல இடங்களுக்கு செலவிடும். எல்லா இடங்களையும் ஒரே இடத்துல பெறும்போது உங்களுக்கு போக்குவரத்து செலவு மிச்சம் தானே. ஒரே கடையில் எல்லாரையும் எல்லாவற்றையும் பார்த்து வாங்கிட்டு வரலாம், நல்ல விஷயம் தானே. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அதே போல இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. 2026 என்ன இலங்கையின் மிகவும் மதிப்புமிக்க வணிக நாமமாக இலங்கை வங்கி மீண்டும் தெரிவாகி இருக்கிறது. ஒரு சந்தோஷமான செய்தி. பிரான்ஸ் லங்கா மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா 65.5 பில்லியன் ரூபாய் பெறுமதியுடன் தான் இப்போ முதலிடத்தை இலங்கை வங்கி தக்க வைத்திருக்கிறது. இலங்கையில் இருக்கின்ற முன்னணி நிதியியல் நிறுவனமான இலங்கை வங்கி பார்த்தீங்கன்னா BOC 2026 நாட்டின் மிகவும் மதிப்புமிக்க ஒரு வணிக நாமமாக இப்பொழுது தெரிவாகி இருக்கிறது. ஆக இந்த பெருமை பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கிறதுக்கான காரணம், சர்வதேச ரீதியில் புகழ்பெற்ற வணிக நாமம் மதிப்பீட்டில் நிறுவனம் பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஃபினான்ஸ் UK-இன் இலங்கைக்கான அங்கத்துவ அமைப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த பிராண்ட் ஃபினான்ஸ் UK-ல பார்த்தீங்கன்னா வெளியீட்டில் உத்தியோகபூர்வமான ஒரு தரவரிசைதான் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உறுதி செய்யப்பட்டிருக்கிறதாக முதலிடத்தை பெற்றுக்கிறது ஒரு சந்தோஷமானதாக இருக்கிறது. இதன்படி பார்த்தீங்கன்னா இலங்கை வங்கியின் வர்த்தக நாம பெறுமதி 14.1% வருடாந்த வளர்ச்சியுடன் 65.5 பில்லியன் ரூபாயாக உயர்வடைந்திருக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது இல்லையா. ஆக தலைமுறை தலைமுறையாக இலங்கை மக்கள் இலங்கை வங்கியின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் வங்கியின் உறுதியான ஒரு பின்னணியுமே இந்த சாதனைக்கு முதன்மை காரணமாக என்பதும் இங்கே முக்கியமான விஷயமா இருக்குது. இம்முறை இலங்கை வங்கியின் வர்த்தக நாமம் வலிமை மதிப்பீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் AAA என்ற உரிய நிலைக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது வங்கியின் வலுவான வாடிக்கையாளர்கள் ஒரு முறை, அதே போல சந்தையில் தலை நிமிர்ந்திருக்கின்ற தன்மை, அதே போல நவீன வங்கியில் சேவைகள் மற்றும் சமூக பொறுப்புடன் கூடிய திட்டங்கள் ஆகியவற்றில் கிடைத்த சான்றாகத்தான் இந்த முயற்சி, இந்த முன்னேற்றம் அழைக்கப்படுகிறது அமைந்திருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விஷயமா இருக்குது. அதே போல வர்த்தக நாம முதலீடு பார்த்தீங்கன்னா பிராண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வர்த்தக நாமம் பெறுமதி அதே போல மற்றும் வர்த்தக நாம செயற்பாடு ஆகிய மூன்று பிரதான தூண்களை அடையக்கூடிய ஒரு கொண்டதாக தான் இந்த மதிப்பீட்டை இப்பொழுது முன்னெடுத்து வருவதாக இப்பொழுது சொல்லப்படுகிறதாக. நிதி பகுப்பாய்வுகள் மற்றும் சுதந்திரமான நுகர்வோர் ஆய்வுகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைந்த இந்த வரிசையில் வங்கியில் நிதி பலத்தை சர்வதேச தளத்தில் உறுதிப்படுத்தியிருக்கிறது இப்பொழுது BOC என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக. 87 ஆண்டுகால பாரம்பரிய உலகளாவிய அங்கீகாரம் பெற்றுக்கிறதாக. வெறும் நிதிசார லாபங்களை மட்டுமே கவனத்தில் கொள்ளாமல் டிஜிட்டல் மயமாக்கல், அதே போல வாடிக்கையாளர் திருப்தி, நிலையான அபிவிருத்தி, அதே போல சமூக நலன் சார்ந்த வேலை திட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்தான் இந்த இலங்கை வங்கி இப்பொழுது காட்டி வரும் ஈடுபாடாக தான் இந்த வெற்றி முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 87 ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா நாட்டின் நம்பிக்கையை அந்த நிதியியல் நிறுவனமான BOC வைத்திருக்கிறது என்பதும் இங்கு முக்கியமான விடயமாக. இலங்கை வங்கி நிதித்துறையில் ஈடுபட்டு வெற்றி நாட்டின் வெற்றிக்கும் பெரிய ஒரு பங்காக இருக்கிறது. பொருளாதார மீட்சிக்கு முக்கிய பங்காக இருக்கிறது. 2025 நிதியாண்டில் வங்கி 77 பில்லியன் ரூபாயை வரியாக செலுத்தி இலங்கையின் மிகப்பெரிய பெரு நிறுவனம் வரியை செலுத்தும் நிறுவனமாக இப்பொழுது தனது இடத்தை மீண்டும் உறுதி செய்திருக்கிறது. மேலும் வரிக்கு முந்தைய லாபம் 120.8 பில்லியன் ரூபாயை பதிவு செய்து தனது செயற்திட்டத்தின் சிறப்பான ஒரு நிதிகள் பலத்தை இப்பொழுது பெற்றுக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக. அதாக BOC உங்களுக்கு தெரியும், இலங்கை வங்கி இப்பொழுது மிக சிறப்பான ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெற்றுக்கிறது என்பதும் இங்கே சந்தோஷமான விடயமாக இருக்கிறது. சரி, இது இப்படி இருக்கும்போது இன்னும் முக்கியமான பல விஷயங்கள் இருக்கு. அதாவது நீங்கள் அழகான தோட்டம் கொடுக்க பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கிளிஃப் கலோஜன் நேச்சுரல் எடுக்க வேண்டும். கிளிப் கலோஜன் நெச்சல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இப்பொழுது பாத்தீங்கன்னா நீங்கள் அழகான ஒரு தோற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அழகான தோற்றம் மட்டும் கிடையாது, உண்மையான அழகான தோற்றம். அதனால போனிஷன் உண்மையான அழகான தோற்றம் சொன்னால் இருக்கிறது. உண்மையான அழகான தோற்றம் சொல்றது அது நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் வலுவான எலும்புகள், அதே போல உறுதியான தரமான தடிமான முடி,
சிகை அலங்காரம் சிகை அலங்கரிக்கலாம், ஆனால் உறுதி இருக்குமான்னு சொல்லி கேட்டால் சொல்ல முடியாது இல்லையா. அந்த உறுதியை பெறக்கூடியதான் இந்த விஷயம் என்பதும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சொந்தங்களையாக மிஸ் பண்ணிடாம நீங்க கிளிஃப் கலோஜி நேச்சுரல் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க எங்க போய் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், காகில் ஃபுட் சிட்டிக்கு போங்க. காகில் ஃபுட் சிட்டிக்கு போனா நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல பாத்தீங்கன்னா இலங்கையில் இருக்கின்ற முன்னணி மருந்தைகளை நீங்கள் போய் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் இங்கே முக்கியமான உடைய மகதாக. நீங்கள் அழகாக இருக்க வேண்டுமா, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போவே செல்லுங்கள். எங்கே செல்ல வேண்டும் நீங்கள்? காகில் ஃபுட் சிட்டி சென்று நீங்கள் அழகான ஒரு தோட்டத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதையும் நான் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல இந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் செயற்பட வேண்டும் இல்லையா. அந்த போதைப் பொருள் என்பது இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெரும் கேடுன்னு சொல்வார்கள். இந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் எல்லோரும் ஒன்று கூடி செயற்பட வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயமாக இருக்குது. இந்த போதைப் பொருள் காரணமாக இளைஞர்கள், பாடசாலை மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இல்லாமல் செய்கின்ற ஒரு நிலைமைதான் இங்கே பார்க்கப்படுகிறது. ஆக இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை இல்லாமல் இருக்கின்ற இந்த போதைப் பொருள் பாவனையை நாங்கள் முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டும் சொல்ல நாங்கள் செய்ய வேண்டியது, நாங்களும் மக்களாகிய நாங்கள் கைகோர்க்க வேண்டும். ஒவ்வொரு நபருக்கும் தனிநபருக்கும் இங்கே மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது இந்த போதைப் பொருளை ஒழிப்புக்காக. காரணம் எங்களுடைய நாட்டை, எங்களுடைய சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டும், ஒரு கல்வி சார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் சொன்னால் நாங்கள் இதுக்கு கை கொடுக்க வேண்டும். எப்படியான முறையில் கை கொடுக்க வேண்டும் சொன்னால், நீங்கள் போதைப் பொருள் கடத்த சம்பந்தமான விஷயங்கள் தெரிந்தால், அது பற்றிய விடயங்கள் உங்களுக்கு தெரிந்தால், நீங்கள் உடனே அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18 18 என்ற இலக்கத்துக்கு

ஆகிய நாங்கள் ஒன்றிணைந்தால் மாத்திரமே இந்த செயற்திட்டம் சரியாக செயற்படுத்த முடியுமாக. இலங்கையில் இருக்கின்ற இந்த போதைப் பொருளை நாங்கள் முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டும் சொன்னால் கட்டாயம் இந்த விஷயத்தில் நாங்கள் கைகோர்த்தே ஆக வேண்டும் சொன்னீங்க. நீங்களும் உங்களுக்கு இந்த போன்ற விஷயங்கள் தெரிந்தால் 18-18 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். உங்களுக்கு தெரியும், நாடு முழுவதுமாக, அதாவது முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலைத்திட்டம் தான் இந்த வேலைத்திட்டமாக இருக்கிறது. நான் கேட்ட தலைப்பு உங்களுக்கு தெரியும், அதாவது உங்கள் ஊர்களில் இருந்த பழக்க வழக்கங்கள் மாறிவிட்டது, மாறி வருகிறது அப்படின்னு சொன்னால் என்ன பழக்க வழக்கம் சொல்லுங்க கேள்வியாக இருந்தது. ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். இந்த காலநிலையை நாங்கள் ஒரு முறை பார்த்துவிட்டு நாங்கள் பாடலுக்கு செல்லாம நினைக்கிறேன். நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி சபரகம மாகாணத்திலும் கண்டி, நுரளியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே பார்த்தீங்கன்னா மழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்துடன் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அநேகமான நேரங்களில் மழை பெய்யக்கூடும் சாத்தியம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான சாத்தியம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
0: நாட்டிற்கே செல்வம் காற்றலையில் முதல்வன் காற்றலையில் முதல்வன் முதல்வன்
1: இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் மாதம் 12 தேதி பாட்குட பவனி இடம்பெற்று ஆகஸ்ட் மாதம் 13 தேதி வேட்டை திருவிழா நடைபெற்று ஆகஸ்ட் மாதம் 14 தேதி திருச்சடங்கு நடைபெற உள்ளது. கொழும்பு காக்கைத்தீவு இந்து மன்றம் ஏற்பாடு செய்துள்ள ஆடி அமாவாசை பிதற்கடன் நிகழ்வானது எதிர்வரும் 12 தேதி ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமையன்று காலை 6 முதல் நண்பகல் 12 வரை கொழும்பு காக்கைத்தீவு கலனி சங்கமத்தில் நடைபெற உள்ளது. பலங்குடை சிறிய பம்பகொள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வருஷாபிஷேக பெருவிழாவானது இன்றைய நாள் முகூர்த்த கால் நடப்பட்டு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 13 தேதி கொடியேற்றம் நடைபெற்று ஆகஸ்ட் மாதம் 15 தேதி ரதபவனி இடம்பெற்று ஆகஸ்ட் மாதம் 17 தேதி தீர்த்தோற்சவம் நடைபெற உள்ளது.
0: நிகழ்வு பதிவேடுகள் கேட்டீர்கள். இது போன்ற உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் கலை கலாச்சார பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி வசந்தம் FM நிகழ்வு பதிவேடுகள் இலக்கம் 37 விக்ரமசிங்கபுர பத்தரமுள்ள அல்லது 011-2775-1100 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்துக்கும் அனுப்பி வையுங்கள்.

0: வாழ்க்கைக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: காலை பொழுதில் உற்சாகம், வணக்கம், வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் கேட்ட கேள்விக்கு ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் முக்கியமான விஷயங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் ஒரு பொருட்களை வாங்க வேண்டும், அதே போல ஒரு வீடு கட்டுறீங்கன்னு சொன்னால் தரமான பொருட்களை வாங்கணும்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு இடம் இருக்கிறது, அதான் ஜனதா ஸ்டேட்ஸ். நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் அனைத்து விதமான பொருட்களையும் பெற்றுக்கலாம். நீங்கள் கடத்தொழில் சார் உபகரணங்களாக இருக்கலாம், கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், GIT பகலாக இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் ஒரே கூறியின் கீழ் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் சொல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ். சொந்தங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜனதா ஸ்டீல்னு சொன்னாலே ஒரு பிராண்ட் தான். நீங்கள் அங்கே போனாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளவு பொருட்கள் இருக்கிறது, எல்லாம் தரமான பொருட்கள், நியாயமான விலைகள். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அந்த நாமத்துக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பிராண்டை நம்பி போகலாம். ஜனதா ஸ்டீல் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதே போல நீங்கள் அழகாக இருக்க வேண்டும், எப்போதுமே நீங்கள் என்ன சொல்றது, இரும்பு மனிதன் போல இருக்க வேண்டும், மகேந்திர சிங் தோனி போல இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்போதுமே இளமையாக இருக்க வேண்டும் சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டியது எப்படின்னு சொன்னால், நீங்கள் கிளிஃப் கலோஜின் சொல்ல எடுத்துக்கொள்ளுங்கள். காரணம், காலம் போகிறப்போக்கில் நாங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத உணவுகள்லாம் சாப்பிட்றோம் என்ன. அப்போ நாங்கள் எப்போதுமே இளமையாக இருக்க வேண்டும் சொன்னால் நாங்கள் ஏதாவது செய்து தான் ஆக வேண்டும். அதுக்கு தான் நாங்கள் சொல்றது, இந்த கிளிஃப் கலோஜி நேச்சுரல் எடுத்துக்கொண்டு சொன்னால் எப்போதுமே இளமையான தோற்றம் கிடைக்கும், வலுவான எலும்புகள் கிடைக்கும், அதே போல அடர்த்தியான முடி கிடைக்கும், அதே போல அழகான முகப்பொழிவு கிடைக்கும். முக்கியமான விஷயம், சுயாதீன ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலைத்திட்டம் இந்த டேக் கேர் வேலைத்திட்டம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக பாடசாலைகள் மாணவர்கள் ரீதியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த சிகள் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி திட்டமாக இந்த திட்டம் இரண்டாவது இப்பொழுது கட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. பாடசாலைகள், தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கு அங்கு சென்று கருத்தரங்கு வடிவிலும் அதே போல நாடக வடிவிலும் விபத்துகளிலிருந்து நாங்கள் எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது போன்ற விஷயங்களை அங்கே செயல்முறை மூலமாக எடுத்துக்காட்டாக செய்து காட்டப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம், ITN லக்கன் இணைந்து செய்கின்ற ஒரு வேலைத்திட்டமாக தான் இந்த டேக் கேர் வேலைத்திட்டம் இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது தலைப்புக்கு வரும். தலைப்பு மூலமாக நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். பாராசிட் சிவகுமார் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்தார். அன்பான வணக்கம் சொன்னி மும்தாஸ் பேகம் குழம்பு 14 சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உறவுகளோடு சந்தித்து கதைப்பது இப்போ குறைஞ்சிவிட்டது, அந்த பழக்க வழக்கங்கள் இப்பொழுது குறைஞ்சிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஏழியா சமைச்சிட்டு கதைக்கிறதுக்குன்னே ஒரு செட்டுன்னு போவாங்க. சரியா, என்னக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கதை ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சோம்னு சொன்னா அது கதை அப்படியே போகும், அது இன்ட்ரெஸ்டா இருக்கும். இல்லைன்னு சொன்னா யாராவது ஒரு வீட்டுக்கு போவாங்க, அவங்க சமைச்சு கொண்டு வேலை செய்து கொண்டே பேசிக்கொண்டிருப்பாங்க. இந்த வீட்டை போய் அவங்க போய் அங்கே போய் கதைக்கிறவங்க தான் எல்லா வேலையும் வேலையாக முடிச்சுட்டு போவாங்க. சில வேலை வேலையும் செய்யாமல் போய் பிரச்சனையாகும். சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் இப்பொழுது அந்த பழக்க வழக்கங்கள் இல்லாமல் போய்விட்டது. அதே போல இளைஞர்கள் இந்த குழு குழுவாக கதைப்பாங்க, இப்போ கதைக்கிறது குறைவாகிட்டது, காரணம் நேரம் இல்லை அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாலமுனி மவுர்ஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காரம். அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பக்கத்தில் அதிகமான மண் வீடுகள் இருந்தாலும் அதே போல ஓலை கூரை தான் பாவிச்சாங்களாம். இப்போது அந்த கலாச்சார பழக்க வழக்கமே எல்லாம் போயிட்டு இப்போ எல்லாம் சிமெண்ட் தானே கட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதே போல அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்க சொல்லிக்கொண்டு கிருஷ்ணா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு, காமன் பண்டிகையை நாங்கள் ஊரில் செய்தோம், இப்போது அந்த பழக்கம் குறைந்து கொண்டு வருகிறது. காரணம், ஈடுபாடு குறைவாக இருக்கிறது இளைஞர்கள் மத்தியில். காரணம், அவர்களுக்கு விடுமுறை பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய ஊர்ல இருந்து நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க. ஸோ அதனால காரணமாக அந்த காமன் பண்டிகையை செய்வது இப்ப இந்த பழக்கம் குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்பான வணக்கம் மனசுல கொண்டு எங்களோடு பரமநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதா சுந்தர் ஹட்டன்ல இருந்து. அவர் சொன்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இறந்த வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வைப்பாங்களாம், உதவி தொகையாக அதுக்கு சொல்லுவாங்களாம் மொய் என்று சொல்லுவார்களாம். நாங்கள் விஜயகாந்தனுடைய திரைப்படம் எல்லாம் அதிகமாக பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த இறந்த வீட்டார்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும், அந்த சவப்பெட்டிக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுவதற்காக அந்த விஷயத்தை சொல்லுவாங்க. அந்த பணம் எதுவும் போடுவாங்களாம், அந்த பழக்கம் இருந்துதான். ஆனால் இப்பொழுது அந்த பழக்கம் இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் சொல்லி கடவுள சக்தி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படின்னு பகிர்ந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அன்பு கலந்த வணக்கம் போனா எப்படி இருக்கிறீங்க, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. அருமையான தலைப்பு சொல்லி கூட எங்களோட ஜீவன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக இருக்கிறது. பரமான வந்திருக்கிற அன்பு வணக்கம் சொல்லிக்கொண்டே ஹட்டன் பரமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகே, பாடல் வருகிறது கேட்டுக்கொள்ளுங்கள். அன்பு பூனேஷ் வணக்கம் எடுக்கிறீங்க. கந்தபாய் ஜெயசித்திரன், ஜெயசித்திரன் ஓகே. ஜோன்சித்திரன் வணக்கம் சொல்லிருக்காரு. வணக்கம் ஜோன்சித்திரன், எப்படி இருக்கிறீங்க? வெள்ளம் பெற்றது சுஜி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஓகே, ஷகிலா சந்திரசேகரம் வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற மட்டலட்சணி முஃபீர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். குறிஞ்சங்கனி அசூதின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். காலை பொழுது வணக்கம் என்று சொல்லி எங்களையும் இழைத்துக் கொடுங்கள் சொல்லிக்கொண்டு சிவேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான் பாகரிலிருந்து. அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே எப்படி இருக்கிறீங்க வசீகரன், பரமானந்தன் வசீகரன். அதே போல நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தரிசனி குணசேகரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறாங்க. அன்பு வணக்கம் சொல்லிக்கொண்டே சுதாகர் மேகலா அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லி பங்குடாவில் இருந்து நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல யுவராணி வத்தலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதே போல ஸ்டீவன் டெய்லர்ஸ் வந்து கொழும்பு ஐந்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்டீவன் வந்திருக்கிறார்.
2: I love, love, love, love, love.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் காலை பொழுதின் உற்சாகம். வணக்கம் வசந்தம். எங்க இருந்தாலும் மன்னித்துக் கொள்ளுங்கள். சொந்தங்களே, முக்கியமான விடைகள் இருக்கிறது. இந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் செயற்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு இலங்கை பிரஜை ஒவ்வொருவரும் நாங்கள் கைகோர்க்க வேண்டும். கைகோர்த்தால் மாத்திரமே இந்த போதைப் பொருளை நாங்கள் முற்று முழுதாக ஒழிக்க முடியும். காரணம், இந்த போதைப் பொருள் காரணமாக உங்களுக்கு தெரியும், மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள், அவருடைய கல்வி வீணாகிறது, குடும்பங்களில் பல பிரச்சனையை நிறைய குற்றச்சேர்க்கை நடைபெறுகிறது. இது போன்ற விஷயங்கள் ஏன் நடைபெறுச்சுன்னா இந்த போதைப் பொருள் பாவனை. இதன் அடிமையாகி பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் காரணமாக அவருடைய வாழ்க்கையை இல்லாமல் செய்கிறார்கள். ஏராளமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்களின் வாழ்க்கை ஆரம்பத்திலேயே அவருடைய வாழ்க்கை இல்லாமல் போகிறது. சோ, தயவு செய்து நீங்கள் பெற்றோர்களாகி நீங்கள் அதே போல சமுதாயத்துக்கு பொறுப்பான மனிதர்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் கட்டாயம் கைகோர்க்க வேண்டும். யாராக இருந்தாலும் நீங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த போதைப் பொருள் இல்லாமல் செய்யாமல் நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தில் பல பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுக்க வரும். இப்போது நாங்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. எந்த மனிதர் எப்படி இருக்காருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. காரணம், அது போதைப் பொருள் பாவிச்சிருந்தால் அவர் என்ன வேண்டுமானும் செய்வார். அவருக்கு அக்கா, தம்பி, அண்ணா யாருமே தெரியாது, அம்மா யாருமே தெரியாது இல்லையா. அவருடைய அந்த எண்ணங்களே மாற்றப்படுகிறது. ஸோ, இது போன்ற விஷயங்களை நாங்கள் எங்கள் நாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டுமா? தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதற்கு எதிர்ப்பாக நீங்கள் செயற்பட வேண்டும். எப்படி கைகூறுக்க வேண்டும் சொன்னால், நீங்கள் இது பற்றிய கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கும் நபர்கள் அதே போல விநியோக நபர்கள் உங்களுக்கு தெரிந்தால் உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18-18 நிலகத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி இந்த விஷயத்தை சொல்லுங்க. இப்படியான விஷயம் இவங்க பண்றாங்க. சோ, இவங்களுக்கு எதிர்ப்பாங்க நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா இதுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். அதே போல இந்த போதைப்பொருள் பாவனைகள் அடிமையாக இருப்பவர்களை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும் சொன்னால், புனர்வாழ்வுக்காக நீங்கள் செய்ய வேண்டும் சொன்னாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 19-27 என்ற லக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி இந்த விடயங்களை நீங்கள் செய்து கொள்ள முடியும். சொந்தங்களை நீங்கள் ஒவ்வொருவரும் நினைத்தால் மாத்திரமே எங்கள் நாட்டை மீட்டெடுக்க முடியும். சரி, என்ன ஒரு விஷயம் இருக்குது, நாங்கள் உறுதியான பொருட்களை வாங்க வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல். சொந்தங்களை ஜனதா ஸ்டீல் போனீங்க சொன்னால் எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தரமான பொருட்களை நீங்கள் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஜனதா ஸ்டீல் போங்க. அந்த பிராண்ட் தாங்க விஷயம், சரிதானே? மிஸ் பண்ணாம போங்க. நீங்கள் நல்ல ஒரு வீடு கட்டணும், நல்ல ஒரு மதில் கட்டணும் சொன்னா, கட்டிடம் ஒன்று கட்டணும் சொன்னா நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல். அங்க போத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான பொருட்கள் இருக்குது. கடற்தொழில் சார்பு, நீங்க கடற்தொழில் செய்றீங்க சொன்னா தேவையான பொருட்கள் அத்தனையும் அங்கே நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இது பிரச்சனை அது பிரச்சனை சொல்லி உங்களுக்கு அந்த பொருள் இங்கே இல்லையே வேறு இடத்துக்கு போகணும் சொல்லி அந்த பிரச்சனையே இருக்காது. எல்லா பொருட்களையும் நீங்கள் ஒரே இடத்துல பெற்றுக்கொள்ள முடியும். அதான் அங்க இருக்கின்ற ஸ்பெஷலான விஷயமே. சரி, இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது 2026 ஆண்டுக்கான இலங்கையின் மிகவும் மதிப்பு மிக்க வணிக நாமமாக இலங்கை வங்கி மீண்டும் தெரிவாயிருக்கிறது. சந்தோஷமான விடயமாக இருக்கிறது. பிராண்ட் பினான்ஸ் லங்கா மதிப்பீட்டில் 65.5 பில்லியன் பெறுமதியான முதலீட்டை இப்பொழுது தக்க வைத்திருக்கிறது. ஆகதான் இந்த விஷயத்தை இப்பொழுது அவர்கள் பெருமையாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த சர்வதேச ரீதியில் புகழ்பெற்ற வணிக நாம மதிப்பீடு நிறுவனமாக பிராண்ட் பினான்ஸ் யூகேயின் இலங்கையின் அங்கத்துவம் அமைக்கின்ற அமைப்பிலான பிராண்ட் பினான்ஸ் லங்கா வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வமான தகவல்கள் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இது உறுதி செய்யப்பட்டிருக்கிற விஷயம் இப்பொழுது பார்க்கப்படுகிறது. ஆக உங்களுக்கு தெரியும், இலங்கை வங்கி என்பது மக்கள் மத்தியில் நம்பிக்கைக்குரிய ஒரு வங்கியாக இருக்கிறது. அவர்கள் பணத்தை மாத்திரமே அவர்கள் நோக்கமாக வைக்காமல் மக்களுடைய சேவைகள் அதே போல டெக்னாலஜி போன்ற விஷயங்களை அவர்கள் முன்கொண்டு வந்து இப்பொழுது உலகளாவிய ரீதியில் இலங்கையில் பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு இப்பொழுது இந்த இடத்தை பிடித்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2026 ஆண்டுக்கான இலங்கையின் மிக மதிப்புமிக்க வணிக நாமமாக இலங்கை வங்கி தெரிவாகி இருக்கிறது என்ற விஷயத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இப்போது நாங்கள் இன்றைய நாளுக்கான ஸ்டார் ஆஃப் தி டே பாடலை கேட்கலாம்.
1: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே.
0: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறார் இயக்குநர் பஞ்சு அருணாச்சலம்.

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் கேட்ட தலைப்பின் கீழும் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் ஊர்களில் இருக்கின்ற பழக்க வழக்கங்கள் இப்பொழுது குறைந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த பழக்க வழக்கம் இப்பொழுது குறைந்து கொண்டிருக்கிறது சொன்னால் அது என்ன பழக்க வழக்கம் சொல்லி நான் கேள்வியாக கேட்டுக்கிறேன். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய ஊர் பற்றிய நினைவுகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இழந்து கொண்டு அப்படியே சந்தோஷமாக பேச முடியும். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு தெரியும் இடைக்கால பாடல்களின் சங்கமாக வந்து கொண்டிருக்கிறது செவ்வாய் ராகங்கள். சந்தோஷமாக எடுத்துக் கொள்ளுங்கள். இப்போது நாங்கள் நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 9 மணி.

0: அனுசரணை வழங்குவது கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தினருக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது. இந்த கலந்துரையாடல் நாளைய தினம் பிற்பகல் 1 மணியளவில் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்காக அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பான தீர்மானம் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: கொலம்பியாவின் மேற்கு பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 111 உயர்வடைந்துள்ளது. ரிசல்டா மாகாணத்திலேயே அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. அத்துடன் காலி நகரமும் இந்த நிலநடுக்கத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மீட்புக் குழுவினர் மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த நிலநடுக்கம் கொலம்பியாவின் 9 மாகாணங்களிலும் 32 மாகாண தலைநகரங்களிலும் உணரப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை எனவும் அந்நாட்டு தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். நிமிர்ந்த நடை.

கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை இப்பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்க வசனம் எங்கிருந்தாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். செவ்வாய் ராயங்கள் கொண்டு வரும் வணக்க வசன நிகழ்ச்சி நடந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாள் முழுவதும் ஆகிய இடைக்கால பாடல்களும் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. நான் கேட்ட தலைப்பின் கீழ் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பின் ஏற்படுத்துங்கள். அதாவது நான் கேட்ட தலைப்பின் சொன்னால், உங்கள் ஊர்களில் பழக்க வழக்கங்கள் மாறி வருகிறது, இந்த பழக்க வழக்கம் குறைந்து வருகிறது சொன்னால் எந்த பழக்க வழக்கத்தை சொல்லுவீங்கன்னு சொல்லி கேள்வியாக கேட்டுக்கிறேன். அழைப்பின் ஏற்படுத்துங்கள். 0312 775 0013 அல்லது 0312 775 111 நிலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக வணக்கம் வசந்தம். அதாவது உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், ஒரு மெல்டோல் ரெண்டு எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்து கொடுக்கணும்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிருமா, சிறக்கடிச்சு பறந்து போகிறோம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு வகையான பேராசிட்ட போல தான் சரியா. அதே போல ஒரு அழகான தோட்டம் கிடைக்கணும், உங்களுக்கு இளமையான தோட்டம் கிடைக்கும் சொன்னா நீங்க செய்ய வேண்டியது கிளிஃப் கலோஜி நேச்சுரல் எடுத்துக்கொள்ளுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, இப்பொழுது நீங்கள் காகல் சுற்றிட்டு போய் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல நீங்கள் இலங்கையில் இருக்கின்ற முன்னணி மருந்துகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கிளிஃப் கலோஜி நேச்சுரல் எப்போதுமே நீங்கள் இளமையாக அழகாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் ஆசைப்படுறேன். அப்படி வேணும் சொன்னா நீங்க செய்யுங்க. எங்க போகணும், காகல்ஸுக்கு போயிட்டு நீங்கள் வாங்குங்கள் கிளிஃப் கலோஜி நேச்சுரலை.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். இது மக்கள் சூடிய மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மிதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய் நானும் போவது மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய் சொல்லிற்கினிய தமிழோடு சிவியூரம் ஒளி பேசும் பாடலாய் பாடலாம். சிக்கும் கருணங்களை இசை

கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம். முக்கியமான விஷயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், நிறைய விடயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதாவது நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு சொன்னால் தரமான கம்பிகளை பயன்படுத்த வேண்டும் இல்லையா. தரமான கம்பிகள் பயன்படுத்த வேண்டும் சொன்னால் நீங்கள் பாவிக்க வேண்டிய கம்பி மெல்வா QHT கம்பிகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆக மெல்வா QHT கம்பிகளை வாங்கி பாவித்து பாருங்கள். தெரியும், பரம்பரை பரம்பரையா அந்த வீடு உறுதியாக இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் மெல்வா QHT கம்பிகளை வாங்கி பாவித்து பாருங்கள். சரி, அதே போல நீங்கள் உண்மையான விஷயம் பார்த்தீங்கன்னா, மக்களாகிய நாம் ஒவ்வொரு மனிதருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது, எங்களுடைய சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் சொல்லி. அப்படியான ஒரு விஷயம் இருக்கும்போது சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் கைகோர்க்க வேண்டும். ஆக கைகோர்க்க வேண்டும் சொல்லும்போது நாங்கள் அதாவது போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் செயற்பட வேண்டும். அப்படி செயற்படுவதன் மூலமாக எதிர்கால சந்ததியினரை நாங்கள் சரியான முறையில் வழிநடத்த முடியும், உருவாக்க முடியும். எங்களுடைய இளைஞர்களை தேவையில்லாத போக்குகளில் இருந்து நல்ல வழிக்கு மாற்ற முடியும். அப்படி செய்ய வேண்டும் சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் கைகோர்க்க வேண்டும் சொல்லுது. அதாவது போதைப் பொருள் மூலமாக உங்களுக்கு தெரியும் இந்த சமுதாயம் சீர்கட்டு போகின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆக இவர்களை நாங்கள் மீட்க வேண்டும் சொன்னால் நீங்கள் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்கள், அதே போல அந்த கொடுக்கல் வாங்கல் ஈடுபவர்களை நீங்கள் கட்டாயம் அடையாளம் கண்டு கொடுக்க வேண்டும். அப்படின்னு சொன்னால் நீங்கள் 18 18 இந்த இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுது. அதை பற்றிய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டாலே மிக முக்கியமான விஷயம்தான். அதே போல இன்னும் ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு தெரியும், அதாவது புனர்வாழ்வுக்காக அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஒருவர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறான்னு சொன்னால் அவரை மீட்டெடுக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் 19 27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். ஆக அவரை மீட்பதற்கான வேலைகள் அங்கே செயற்படுத்தப்படுகிறது. எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் ஒரே கூறியன்கள் கேள்விப்பட்டுக் கொள்ள வேண்டும். ஆஹா, போக்குவரத்து அங்கங்கே போய்கிட்டுலாம் இருக்க முடியாது போனேன் சொன்னால் ஒரே இடத்துல போயாச்சு. எல்லா வகையான பொருட்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு ஒரு இடம் சொல்லுங்கன்னு சொன்னால் நான் சொல்வது ஜனதா ஸ்டேட்ஸ். நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கடத்தொழில் சாத உபகரணங்களாக இருக்கலாம், கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், GIT வகைகளாக இருக்கலாம், பைப் வகைகளாக இருக்கலாம். எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் ஒரே கூறியன்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை மிஸ் பண்ணிடாதீங்க என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். சரி, முக்கியமான செய்திகள் இருக்கிறது. இந்த ஆப்கானிஸ்தான் மற்றும் அயர்லாந்து அணிக்கான தொடரீட்டை பற்றி நாங்கள் ஒரு முறை ஒரு பார்வை பார்த்துட்டு வரலாம். அதே போல இலங்கை தொடர் இருக்கிறது 15 தேதி. சரி, அதையும் ஒரு பக்கம் இருக்கிறது, பார்க்கலாம். எதிர்பார்ப்பு ஒரு போட்டியா இருக்கிறது. சரி, அதையும் நாங்கள் சுவாரஸ்யமாக தான் பார்க்க வேண்டும். அதை பற்றி ஸ்கோர்கள் எதிர்பாருங்கள். அதே போல உங்களுக்கு தெரியும் ஆப்கானிஸ்தான் அயர்லாந்து அணிக்கின்ற மோதுகின்ற போட்டியானது 2-0 என்ற கணக்கில் இப்பொழுது முன்னிலை வைக்கின்றது. நாளை தினம் இறுதி போட்டி இருக்கிறது. மொத்தமாக இறுதி போட்டி கிடையாது, மொத்தமாக 5 போட்டிகள் கொண்ட போட்டியாக இருக்கிறது. ஆக ஏற்கனவே முதல் போட்டியானது பார்த்தீங்கன்னு சொன்னா பந்து எதுவுமே வீசப்படாத நிலையில் போட்டி சமநிலைப்படுத்த ஒரு நாள் போட்டி. இரண்டாவது போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி 92 ஓட்டங்களால் வெற்றி வாகையை சூடியது. நேற்று நடைபெற்ற போட்டியில் ஆப்கானிஸ்தான் 3 விக்கெட்டால் வெற்றி வாகையை சூடியிருக்கிறது. இந்த போட்டியை தொடர்ந்து 4வது ஒருநாள் போட்டி நாளை தினமும், 15 தேதி 5வது போட்டியும் நடைபெற போகின்றது என்பதும் இங்கே பார்க்க வேண்டிய விடயமா இருக்கிறது. பார்க்கலாம் இந்த போட்டி பற்றி ஸ்கோர் அவர்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது என்ன சொன்னால், ஆசியாவில் அமைந்திருக்கிற நாடுதான் உங்களுக்கு தெரியும் பிலிப்பைன்ஸ். இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டில் பல்வேறு தீவுகள் அமைந்திருக்கிறது, ஏகப்பட்ட தீவுகள் இருக்கிறது, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதனிடையே 14 நாட்டில் தலைநகர் மணிலா, லூஷன் தீவு, அதே போல ஃபவுஷெவாய் உள்ளிட்ட வடக்கு நகரங்களிலும் கடந்த சில நாட்களாக கவலை பெய்து கொண்டே இருக்கிறது. மழை வெளுத்து வாங்கிறது. இந்த மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. இந்த வெள்ளப்பெருக்கு தொடர் மழையின் காரணமாக நிலச்சரிவுகள் ஏற்பட்டுகிறது. கனமழைகள் பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் வந்த தகவல் அடிப்படையில் இதுவரையில் 16 பேர் பலியாகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக நிலச்சரிவில் சிக்கி 16 பேர் உழுந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பலர் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. வெள்ள நிலச்சரிவு சிக்கியவர்களை மீட்கும் பணியில் இப்பொழுது மீட்பு குழுவினர் இப்பொழுது ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. கனமழையின் காரணமாக ஏராளமான விஷயங்கள் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கே இருக்கின்ற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. காரணம், அநேகமான இடங்களில் இந்த இயற்கை சீற்றம் என்பது ரொம்ப பெரும் ஒரு பாதிப்பாகவே இருக்கிறது.

0: ஞாபகப்படுத்த இன்றைய நாள். இன்றைய நாள்
1: வாழ்க்கையில் எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் சில உறவுகளுக்கு மட்டும் ஒரு தனி இடம் இருக்கும். அந்த உறவுகளில் மிகவும் அழகானது பெற்றோர் மற்றும் பிள்ளைகளின் உறவு. இன்று ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி தேசிய மகன் மற்றும் மகள் தினம். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் நம் வாழ்க்கையில் கொண்டு வரும் மகிழ்ச்சி, அன்பு, நம்பிக்கை ஆகியவற்றை கொண்டாடும் ஒரு சிறப்பான நாள். ஒரு குழந்தை பிறக்கும் தருணத்திலிருந்து அந்த குடும்பத்தின் கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் அந்த குழந்தையோடு பயணிக்க ஆரம்பிக்கின்றது. மகன் என்றாலும் சரி, மகள் என்றாலும் சரி, பெற்றோரின் கண்களில் இருவருமே அவர்களின் உலகம்தான். சிறு வயதில் நம்மை கையில் தூக்கி வளர்த்த பெற்றோர்கள் இன்று நாம் வளர்ந்து நிற்கும் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இருக்கும் மிகப்பெரிய சக்தி. அதே போல் பிள்ளைகளும் பெற்றோரின் வாழ்க்கையில் வரும் ஒரு அழகான மாற்றம். சில நேரங்களில் வேலை, பொறுப்புகள் என்று ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் நம்மை நேசிக்கும் குடும்பத்தினரிடம் பேச மறந்து விடுகின்றோம். இந்த நாள் ஒரு சிறிய நினைவூட்டல். நம்மை உருவாக்கியவர்களுக்கும் நம்முடன் பயணிப்பவர்களுக்கும் அன்பை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லும் ஒரு அழகான நாள். உங்கள் வீட்டில் இருக்கும் மகன், மகள் அவர்களிடம் இன்று ஒரு அன்பான வார்த்தை.

சொல்லுங்கள். நீ எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் என்ற ஒரு வார்த்தை கூட அவர்களுக்கு மிகப்பெரிய பரிசாக இருக்கும். மகன் என்பவன் பெற்றோரின் பெருமை, மகள் என்பவள் வீட்டின் மகிழ்ச்சி. ஆனால் இருவருமே ஒரு குடும்பத்தின் அழகான அத்தியாயங்கள். இந்த இனிய நாளில் அனைத்து மகன்களுக்கும் மகள்களுக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த அழகான உறவுகளை நினைவுபடுத்தும் இந்த நாளை கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறது உங்கள் வசந்தம் எஃப்எம்.

சந்தோஷம் உற்சாகம் எல்லாமே இருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது நான் சொல்றேன் என்ன சொன்னா, நல்ல ஒரு உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும் சொன்னா நீங்கள் செய்ய வேண்டியது உறுதியான ஒரு கம்பியை பயன்படுத்த வேண்டும், நல்ல ஒரு கம்பியை பயன்படுத்த வேண்டும். அதுதான் நான் சொல்றேன். மெல்வா கியூஎஸ்டி கம்பியில நீங்க வாங்கி பாவித்தீங்கன்னு சொன்னால் எப்போதுமே உறுதியாக இருக்க போகிறது. ஆக உறுதியான கம்பி என்று சொன்னால் அது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள். நீங்கள் போய் கேட்டு வாங்குங்கள், மெல்வா கியூஎஸ்டி கம்பி இருக்கான்னு சொல்லி அதை கேட்டு வாங்கி பாவித்து பாருங்கள். பரம்பரை பரம்பரைக்கு அந்த வீடோ கட்டிடமோ மதிலோ இருக்கும். சரிதானே? அதே போல நீங்கள் ஆரோக்கியமான ஒரு உடல் பெற வேண்டும், அதே போல எப்போதுமே இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற நீங்கள் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு வீடு தான் என்ன, கிளிஃப் கலோஜி நேச்சுரல் எடுத்துக்கொள்ளுங்க. கிளிஃப் கலோஜி நேச்சுரல் எடுத்துக்கொண்டுச்சுன்னா உங்களுக்கு எப்போதுமே எளிமையான தோற்றம் கிடைக்க போகுது, சந்தோஷம் மகிழ்ச்சியாக. காகில் ஃபுட்ஸில் நீங்கள் கேட்டு வாங்க முடியும், கிளிஃப் கலோஜி நேச்சுரல் இருக்குதான்னு சொல்லி கேட்டு வாங்கி எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல நீங்கள் இலங்கையில் இருக்கின்ற முன்னணி மருந்தங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நான் கேட்ட கேள்விக்கு ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதாவது நான் கேட்டிருந்தேன், உங்கள் ஊர்களில் குறைந்து வருகின்ற பழக்க வழக்கங்கள், இல்லாமல் போகின்ற பழக்க வழக்கங்கள் என்ன சொல்லி நான் கேள்வியாக கேட்டிருந்தேன். அன்பு வணக்கம் என்று சொல்லக்கூடிய சதீஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஊர்களில் நிறைய பேர் பெரியவர்களும் பார்த்தீங்கன்னா இணைந்து அந்த கூட்டாஞ்சோறு மாதிரி சமைச்சு சாப்பிடுவாங்களாம். அதெல்லாம் இப்பொழுது குறைஞ்சி விட்டது, அப்படி கன்செப்டே இப்பொழுது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பாருங்களேன், அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களையும் நிகழ்ச்சியோடு எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது சொல்லிக்கொண்டே வினோத நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பண்டாரவளிலிருந்து வேறுவலை சமத் மாதிரி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு நசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். அன்பான வணக்கம் என்று சொல்லி புஷ்பராணி வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுகிறோம், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. வெள்ளவத்தை ரஜினிலானி காருண்யா புஷ்பா ஆகியோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரி, எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அவனாசி வயந்தி மாலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறாங்க. அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எட்டியந்தொடை பணாபத்தை இலக்கம் ஒன்றிலிருந்து சரோஜினி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். மோசன விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சு கொண்டு வர விஷயம் என்ன சொன்னால், அதாவது நவராத்திரி போன்ற விழாக்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல் வந்து எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் வந்து நாடகம் அப்படிலாம் நிறைய விஷயங்களை பங்கு பெற்று விரும்புவாங்களாம், ஆர்வம் காட்டுவாங்களாம். இப்பொழுது இது குறைந்து வருகிறது, அந்த விஷயம் குறைந்து வருகிறது போல தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை முயன்றான் இல்லையா? சரி, அந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேர் ஈடுபட வேண்டும். காரணம் கலை கலாச்சாரம் என்பது எங்களுக்கு அதில் மாத்திரம் நின்று விடாது, எதிர்காலத்தில் எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கப்போகிறது எல்லா விடயங்களிலும். ஸோ நாங்கள் மேடை ஏறும் தன்மையை அங்கே பழைய கொள்ள முடியும், நாங்கள் பேசுகின்ற திறமையை நாங்கள் அங்கே பழைய கொள்ள முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. அன்பு கடந்த வணக்கம் என்று சொல்லி ஜீவன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தெய்வலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போனச்சுன்னா எப்படி இருக்கிறீங்க? நண்பர்கள் ஒன்று கூடி இருப்பது இப்பொழுது குறைந்துவிட்டது. ஊர்களில் கலாச்சாரமாக பழக்க வழக்கமாக இருந்தது ஒரு நேரத்தில் ஒன்று கூடுவாங்க, ஆனால் இப்போது அது இல்லை, குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல வடத்தில் ஃபைசர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறார். அன்பான வணக்கம், எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். ரிம்சான் ரிந்தாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். காலை பொழுது வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? பண்டாரவளை எல்லையிலிருந்து மேனகை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? எங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். குடத்தையில் தண்ணி எடுத்து வர்ற அந்த பழக்க வழக்கம் என்ன போய்விட்டது, அந்த பழக்கம் இல்லை. முன்னெல்லாம் நாங்கள் நீர் தண்ணி எடுப்பதற்கு குடத்தில் எடுத்து கொண்டு போவோம். அந்த குடத்தில் தண்ணி எடுக்கிறதுக்கு பெண்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்லாம் நாங்கள் சொல்லுவோம். ஆண்களை பார்த்தா தோல்பட்டில் தான் எடுத்து வச்சுட்டு வருவாங்க. ஸோ இப்போ அது இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமா இல்ல, சரி, அந்த பழக்க வழக்கம் ஊர்களில் குறைஞ்சு விட்டதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு கலந்த வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்கிறேன். மோதிரையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டோம். தனசனி குணசேகரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எடுத்திருக்கிறாங்க. எங்கள் ஊரில் முன்பு ஒருவர் இறந்து விட்டால் புதைப்பது வழக்கம், இப்போது இறந்தவரை எரிப்பு முறையாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுவர்கள் ஆற்றில் குளிப்பதாக செல்வார்கள், கூட்டாஞ்சோறு சமைத்தல், ஒன்றாக பாண்டி விளையாடுதல், எல்லாமே இல்லாமல் போய்விட்டது. ஊர் திருவிழா வந்தால் வெளியூரில் வேலை செய்பவர்கள் ஒரு வார விடுமுறைக்கு வந்து வருவார்கள், எப்போது வர்றதே சுவர் இல்லாமல் இருக்கு சொல்லிட்டு ஸ்ரீசூபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீசூபி ஆதித்யா தான் அந்த கமெண்ட்ஸ்னே பதிவிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். தெமோதரை கோகுல் ஆதித்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி அருமையான கருத்துக்கள். குறிஞ்சங்கனை அசுரதி நிகழ்ச்சி கேட்டுக்கொடுக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறேன். அதே போல ராஜா பண்டார வளர்ந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொடுக்கிறோம். தேவி யோகேஸ்வரன் வந்திருக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. குட் மார்னிங் என்ன அப்படி இருக்கிறீங்க? கொட்டகலை சந்தனம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM
1: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல, வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
2: காங்கிரஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8
4: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறார் பாடலாசிரியர் இயக்குனர் பஞ்சு அருணாச்சலம்.

கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம் சந்தோஷமாக உற்சாகமானது இருக்கிறீர்கள். உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருதுன்னு சொன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மேல்தூரம் எடுத்துக்கொள்ளுங்க, தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். அதே போல 2026 ஆண்டுக்கான இலங்கையின் மிகவும் மதிப்புமிக்க வங்கியின் நாமமாக இலங்கை வங்கி இப்பொழுது மீண்டும் தேர்வாகி இருக்கிறது. ஒரு சந்தோஷமான விடயமாக இருக்கிறது. பிராண்ட் பினான்ஸ் லங்கா மதிப்பீட்டில் தான் 65.5 பில்லியன் பெறுமதியுடன் இப்பொழுது முதலாம் இடத்தில் இருக்கிறது என்பதும் இங்கே சந்தோஷமான விடயமாக இருக்கிறது. சர்வதேச ரீதியில் புகழ்பெற்ற வணிக நாமமான நிறுவனம் தான் பிராண்ட் பைனான்ஸ் யூகே. அவற்றின் இலங்கையின் அங்கத்துவம் வகிக்கின்ற அமைப்பின் பிராண்ட் பைனான்ஸ் லங்கா வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வமான தரவரிசையில் தான் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முக்கியமான விஷயமாகுது. இலங்கை வங்கி என்பது முக்கியமான நாமம், மக்கள் மத்தியில் நம்பிக்கை பெறுகின்ற ஒரு நாமமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது வெறுமனே பண ரீதியான கொடுக்கல் வாங்கல் மாத்திரம் அதை தாண்டி மக்கள் மீது அன்பு செலுத்துகின்ற பல இடர்கள் மத்தியில், அதாவது இடர்கள் டிட்வா புயல் காரணமாக அந்த இடப்பட்ட காலப்பகுதியிலும் சரி மற்ற இடப்பட்ட காலங்களும் சரி தங்களுடைய உதவிகளை வாரி வழங்கிய ஒரு நாமமாகத்தான் இருக்கிறது இந்த இலங்கை வங்கி என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. சந்தோஷம் ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு வணக்கம் சொல்லி எட்டியாந்தோட்டை இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு ஸ்மார்ட் மொபைல் இருந்து ஸ்டார் மொபைல் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறார். ரஞ்சித் அவர் சொன்னார் இந்த பழைய விளையாட்டுகள் எல்லாம் குறைஞ்சு விடுது அப்படின்னு சொன்னார். ஆமாண்ணா, அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு வத்தலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அகழியா அழைப்பின் வழியாக எடுத்துக்கொண்டிருந்தாங்க. அகழியா வாசன் தமதலின் செல்வ புதல்வி தனன்யா என்று 8வது பிறந்தநாளையே தனது வீட்டில் மிக விமரிசையாக கொண்டாடுகிறாராம். அவருக்கு இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாங்களும் சொல்றோம். அவர்களுடைய ஆட்சி சரஸ்வதி மற்றும் எல்லாம் சேர்ந்து பிரியா எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துதல் சொல்லியிருக்காங்க. நாங்களும் பல்லாண்டு காலம் வாழ்கொண்ட வாழ்த்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷம், இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒலிக்கவர் என்ற பாலோடு நானும் நிகழ்ச்சி இருந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சி இருந்து கூட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்து ராகம் சுகமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் எம்எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்த், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நேரம் காலை 10:02.

0: சத்தியாலய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: தம்புள்ளை வெளிஹேன பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 18 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் ஒன்று செலுத்தினரின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி பாலத்தின் மதிலில் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் செலுத்தினர் தம்புள்ளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் விபத்து குறித்து தம்புள்ளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: காசா மீதான இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் காரணமாக பலஸ்தீனத்தில் மனிதநேய தேவைகள் அதிகரித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனிதநேய விவகாரங்களை ஒருங்கிணைக்கும் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இஸ்ரேலிய படைகளின் துப்பாக்கிச்சூடு, பீரங்கி தாக்குதல்கள் மற்றும் கடற்படை தாக்குதல்கள் காரணமாக பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிட்டுள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: வார நாட்களிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

0: சுகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்கள் என்று நாள் முழுவதும் வசந்தம் உங்களை அப்படியே குதூகலிக்க காத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம், சுளிபுரத்திலிருந்து சாந்தா.
0: சுளிபுரம் சாந்தா, ரொம்ப சாந்தமா வந்திருக்கீங்க. சொல்லுங்க, பாடல்கள் அப்படியே வசந்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க.
1: வசந்தத்தில செவ்வாய் ராகம்
0: முழுவதும் ஒரே மாதிரி ஏற்ற இறக்கம் இல்லாம அப்படியே வானொலி வேலை செய்து கொண்டே இருக்கும், அப்படிதானே? சரி, இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க சாந்தா?
1: வசந்த நேர் அனைவருக்காக நான் உங்களுக்கு அங்க
0: பண்ணுங்க. நன்றி நிகழ்ச்சியில் நடந்தமைக்கு.
1: நன்றி. என்ன நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:20. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். வணக்கம் கெருபாண்ணா, செங்கரடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. வேலை அறன் தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நஸ்லியா வந்திருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க. மங்கை கிருஷ்ண நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ஸ்ரீதாஸ் எழுந்திருக்கின்றார். வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ரொசலகமையிலிருந்து குசல ராஜா வந்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வெள்ளவத்தியிலிருந்து செல்லத்துறை நந்தகுமார் எழுந்திருக்கிறாங்க. அதே போன்று ஜீவா எழுந்திருக்கிறாங்க. கழுதாவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அண்ணா அப்படின்னு சொல்லி கிண்ணியாவிலிருந்து நசூர் வந்திருக்கின்றார். அக்கறை பற்று அப்துல் காதர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ஸ்டீஃபன் எழுந்திருக்கிறார். கொழும்பு 5 நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான இடைக்கால பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ரவிச்சந்திரன் எழுந்திருக்கின்றார். எங்க இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லலையே. சரி, இருந்தாலும் கூட நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா. இசை அரசன் கிருபா அண்ணா வாழ்த்துக்கள். மனைவி பாமினி மற்றும் வசந்த உறவுகள் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜனா குறிப்பிட்டுகிறது. இவ்வளை இனிமையான பாடல்களோடு இடைவிடாத செவ்வாய் ராகங்கள் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குமார் வந்திருக்கின்றார். அதே போன்று ஹாப்டன் நவீன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளை கமலஹாசன் யசோதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். இனிமையான வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மருதமுறையிலிருந்து முனாஸ் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளை பொத்துவிலிருந்து சசி ஷாமில்லா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளை இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள். வத்தளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருஷ்ணகுமார் வந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நேரம் 10:30 இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? சொல்லுங்க. அதாவது ராகம் சுகமானது பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதா? வசந்தம் என்ன சொல்லுது? அப்படியோ?
1: இன்னைக்கு
0: கடும் பிஸியான நாள், ஆனா உங்களுக்கு கிடைச்சிருச்சே. சரி, அப்ப யமுனா, இந்த நேரம் நீங்க யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: என்ன
0: பாடல்? தொடர்ந்து நிகழ்ச்சியோட எழுந்துருங்க, அந்த பாடலையும் தருவதற்கு முயற்சி செய்யறேன். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்க.
1: நன்றிங்க.

0: வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
1: தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரிவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

சாகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். சாய்ந்தம் இருந்து பிஸ்மில்லா ஹோட்டல் நிரம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக முகமது அன்வர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று யாழ்ப்பாணம் ராசா டீசல் இன்ஜினியரிங்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரபா குறிப்பிட்டிருக்கின்றார். அன்பு மனைவி சுசானா மற்றும் அனுசன் கவிஷனை இணைத்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுக்கிறாங்க. எங்களே நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி சந்திரகுமார் வந்திருக்கின்றார். வரக்கா போலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் சகோதரா அப்படின்னு சொல்லி உடுப்பிட்டி கண்ணா எழுந்திருக்கின்றார். நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். நக்கீரன் எழுந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் மருதமுனையிலிருந்து ராஃபி எழுந்திருக்கின்றேன். இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவளை பரந்தாமன் லக்ஷ்மி தேவி வந்துக்கிறாங்க. அவர்களின் மகன் 7வது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவங்களையும் வாழ்த்தி நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபான்னு, அப்படி இருக்கிறீங்க? நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ரம்போடையிலிருந்து ஜெயகாந்த் இணைந்திருக்கின்றார். இனிமையான இடைக்கால பாடல்களை இன்று நாள் முழுவதும் வசந்தத்தோடு இணைந்து கேட்பதற்கு நாங்களும் தயார் அப்படின்னு சொல்லி தமோதர ரூபா வந்துக்கிறாங்க. எங்களே நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி தினேஷ் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று கவிதா வந்துக்கிறாங்க. கிருபான் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். இதேவேளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் பட்டித்திடலிருந்து கமலஹாசன் யசோதா அணிந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. சுதாகர் மேகலா வந்துக்கிறாங்க. இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க. கந்தளாய் ஜெயசர் இணைந்திருக்கிறாங்க. நானும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதற்கு தயார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் பூனாகலையிலிருந்து மதுஷா இணைந்திருக்கிறேன். இனிமையான பாடல் தெரிவுகள் ரகுநாதன் மற்றும் வசந்த உருவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும். அப்பம்மா மல்லிகாவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். என்னை நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குமார் வந்திருக்கின்றார். இகல்யா மற்றும் சிவன்யா பிரகல்யன் ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் ரூபன் இணைந்திருக்கின்றேன். புத்தளம் வடிவேல் பிள்ளை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். ரிம்சான் வந்திருக்கின்றார் பேர்வளையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு 14 உந்தாச்சி பகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகிறாங்க. எஸ் பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கின்றார் ஹட்டன் கிழவிட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராஜகிரியிலிருந்து மொரீன் வந்திருக்கிறாங்க. தன்னை உறவுகளுக்காகவும் மொழிக்கின்றது பாடல்.

0: நேரம் 10:50, ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார்? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பேர்? வேலையில இருக்கிறீங்க போல இருக்கு. அதுதான், ஒரு பக்கம் சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருக்கு, உங்களோட வேலையும் நடந்திருக்கு, டக்குன்னு அழைப்பு கிடைச்சிருச்சா? அழைப்பு கிடைச்சதா அப்படின்றது ஒரு கேள்வியா போயிருச்சு. அப்படியா? சரி, சொல்லுங்க. சூர்தீன் வேலையில இப்ப பிஸியா இருக்கிற இந்த நேரம் நிறைய பேர் இருக்கிறாங்களா? சரி, சொல்லுங்க. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? நன்றி. நிகழ்ச்சி
1: என்ன
0: பாடல்?
1: ஏன் இதற்கு என்னை வாட்டுகிறாய்?
0: அது உங்க பிரச்சனை. ஏன் இதற்கு என்னை வாட்டுகிறாய் அப்படின்னு சொல்லி என்னட கேட்டா எனக்கு தெரியுமா? நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: வணக்கம்.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதை பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 6 நாட்களில் மாத்திரம் 42,810 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். அதற்கமைய இந்தியாவிலிருந்து 7,827 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதுடன் இது மொத்த வருகையில் 18%. மேலும் இக்காலப்பகுதியில் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 4,922 பேரும், பிரான்சிலிருந்து 3,908 பேரும், சீனாவிலிருந்து 3,031 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: மேற்கு கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளதுடன் மேலும் 570 அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலநடுக்கம் பல வருடங்களின் பின்னர் அந்நாட்டை தாக்கிய மிகப்பெரிய நிலநடுக்கமாக பதிவாகியுள்ளதுடன் தற்போது அந்த நாட்டில் அவசர கால நிலையும் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மீட்புக் குழுவினர் மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த நிலநடுக்கம் கொலம்பியாவின் 9 மாகாணங்களிலும் 32 மாகாண தலைநகரங்களிலும் உணரப்பட்டுள்ளது. எனினும் நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மாஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் அலைகளில் ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது நேரம் 11:10 இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம். எப்படி சோமா இருக்கிறீங்களா சகுந்தலா தேவி? யாழ்ப்பாணம் கடும் வெயிலா மழையா? யாழ்ப்பாணம் வெயில். சரியாப்பா, இனி வந்து இறைவனை பிரார்த்திப்பதுக்கு மன நிம்மதியா போய் பிரார்த்திக்கலாம்னு சொல்றீங்க. அடைய அழைப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த இயக்கம் போயிருச்சு.
1: பாடல்
0: கேட்பதாக இருக்கிறீங்க.
1: ராதன் குடும்பம் வளர்ந்தவர்களுக்கும் அனைவருக்காகவும், அன்பு தம்பி உங்களுக்காகவும், எங்க தங்கச்சி குடும்பத்துக்காகவும் கேட்பவே.
0: நன்றி நிகழ்ச்சியில் நடந்த வைக்க.
1: நன்றி தம்பி, நன்றி.

0: வசந்தம் எஃப்எம் நேரம் 11:20 ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் வி டிவி கோட்ல இருந்து செல்வா கண்மணி இணைந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக ராகம் சுகமானது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்பு பேத்தி கனடாவில் இருக்கும் நிரா குட்டியையும் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. அதே போன்று மூதூர் பட்டித்திடல் வடிவேல் வந்திருக்கின்றார். தேனாய் இனிக்கும் செவ்வாய் ராகம் தரும் இதமான இனிமையான பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இதேவேளை கவிதா சீலன் நடந்துக்கிறாங்க, என்னை நிகழ்ச்சியோடு நினைத்துக் கொள்ளுங்க. ரொம்ப சந்தோஷமாக சாமி மலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு வேர்வலையிலிருந்து நசார் நடந்திருக்கிறேன் கிருபாண்டா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களை தரும் பாட்டு தலைவனுக்கு சபாஸ் அப்படின்னு சொல்லி பிரஷா பிரசாந்தி குறிப்பிடுகிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும், இனிமையான பாடல்களை நாங்களும் வசந்தத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி டில்ஷானி வந்துக்கிறாங்க. வணக்கம் கிருபா, எப்படி இருக்கிறீங்க? நான் மானிப்பாயிலிருந்து சந்திரன் தேவி இணைந்திருக்கின்றேன். செவ்வாய் ராகம் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பூனாகலையிலிருந்து யேசுதாஸ் வந்திருக்கின்றார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? ஹொரணையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். குஷாந்தினி வந்துக்கிறாங்க. இன்று என்னுடைய அப்பாவின் பிறந்த தினம். அப்பா தீவிர ரசிகர், அவரையும் இணைத்துக் கொள்ளுங்க. அவருடைய பெயர் வந்து செல்வகுமார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். ஹொரணையிலிருந்து இப்போ பர்த்டே கொண்டாடி கொண்டிருக்கின்ற செல்வகுமார் அவரை வசந்தம் எஃப்எம் சார்பில் நாங்களும் வாழ்த்தி நல்லதொரு பாடல் கேட்போம். அதே போன்று எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ரஞ்சினி இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் பன்குடாவளியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுதாகர் மேகலா வந்துக்கிறாங்க. கந்தலா ஜெயசர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளவு இனிமையான பாடல்களோடு யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். இனிமையான பாடல்களோடு நிக்கவரட்டிய சரீஃபா வந்துக்கிறாங்க. மூதூர் பிரிதோஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளவு யாழ்ப்பாணம் ஸ்மைல் வந்திருக்கின்றார். மனைவி நதீராவை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்களன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு மீனகி பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அது போன்று கீதா ஸ்ரீ வந்துக்கிறாங்க. அருள்மொழி பருத்துத்துறையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யோகா வந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவிசாவளையிலிருந்து அப்படின்னு சொல்லி குமார் குறிப்பிடுகிறாங்க. அசுருதீன் நடந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அருமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள் கிருபா அப்படின்னு சொல்லி செல்வி குறிப்பிடுகிறாங்க. ராஜகிரிவிலிருந்து இனிமையான பாடல்களை ரொம்ப சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மோரையன் குறிப்பிடுகிறது. இவளை தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.
1: பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நடந்திருக்கிற இந்த நேரம் யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: ஜானகிராம்.
0: ஜானகிராம், இப்ப என்ன டைம் சொல்லுங்க பாப்பா?
1: 11:33.
0: சரி சொல்லுங்க, இப்ப வேலையில இருக்கிறீங்களா இல்லாடி ரொம்ப ஓய்வா இருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? ஜானகி ராம் பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: அருமை அருமை அருமை.

0: லீவ் போட்டு பாட்டு கேட்கறதுல ஒரு பிரயோசனம் இருக்க வேணாம். சரி சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார் யாருடைய இடந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: மகன் உதயரூபன், இந்த மருமகளுக்கும் வித்யாவுக்கும் வேலுசாமி அவர்களுக்கும் சுகுமாரி அவங்களுக்கும் அனைவருக்காக நல்ல ஒரு
0: நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்க
1: நன்றி.

0: நாட்களிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.
1: தெற்கு மூலையிலே மோகனம்.

0: நேரம் 11:45 இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: அடிக்கடி
0: ஓடத்தான் செய்யறீங்க. ராசிக்கு நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்த பாடல் கேட்பதாக இருக்கீங்க நீங்க?
1: வசந்த நேயர்கள் அனைவருக்கும் நல்ல பாடல் தான்.
0: நன்றி நிகழ்ச்சியில்
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் நடந்து கொள்ளலாம். வணக்கம் கிரும்பா, அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொள்ளும் வால்கோட் மாவட்ட மெக்மில்லன் புத்தக சாலையில் இருந்த ஸ்ரீ ஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்ல பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவளை, நாங்களும் நிகழ்ச்சியை கேட்ட வண்ணம் இருக்கிறோம், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இளையராஜா வந்திருக்கின்றார், அப்புதலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை தித்திக்கும் தேன்பாகும் ராகம் தரும் செவ்வாய் ராகம் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம் எழுந்திருக்கின்றார். தேவி யோகேஸ்வரன் வந்திருக்கின்றார், இனிமையான பாடல் தெரிவுகள் கெருபா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ப்ரோ எப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ராஜா குறிப்பிடுகிறார். அது போன்று அக்கறைப்பட்டு பாப் ட்ரெய்லர் நிசார் இணைந்திருக்கின்றார். மாவனெல்லையில் இருந்து நிசார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை கார்த்திக் வந்திருக்கின்றார், அண்ணா வணக்கம் அப்படி இருக்கிறீங்க, ஈராவூர் நான்கில் இருந்து தாசன் பிரியா அணிந்திருக்கிறேன், இன்னி நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை செல்வ சன்னதியிலிருந்து சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். நவூட் சிவா வந்திருக்கின்றார், இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ராஜன் குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபான் அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ராஜ குறிப்பிடுகிறது. இவளை அன்வர் வந்திருக்கின்றார், லங்கா ஹோட்டலில் ரொம்ப சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பாலா கார்த்திகா வந்திருக்கிறாங்க, இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற ஃபசாத் எழுந்திருக்கின்றார். நிர்மலா பாலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ஊர்குடவத்தையிலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார், அண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க, நான் அமரா அணிந்திருக்கிறேன், எங்களை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தோப்பூர் அன்வர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அக்கறைப்பற்று அப்துல் காதர் வந்திருக்கின்றார், அது போன்று ஒஸ்போன் விஜயகுமார் நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

உலகம் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் விஜய் அவரோடு இணைந்து ருஃபீனா மற்றும் அபுல் ஹாசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா. வணக்கினீர்களே.

0: நன்றி கிருகா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மதிய பொழுது, உற்சாகமான வணக்கங்கள். தொடர்ந்தும் செவ்வாயாக கொண்டு வரும் மதிய நேர குதூகலத்தோடு 3 மணி வரை இணைந்து கொள்ளலாம். வணக்கம் ரோஃபினா.
1: வணக்கம் விஜய். உறவுசனங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான இனிமையான வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். 3 மணி வரை உங்கள் சொந்த வஸ்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு. நேரம்
0: 12 மணி கடந்து 3 நிமிடம்.

0: உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். இனிமையான இடைக்காலப்பாளர்களோடு சந்தோஷமாக வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு
1: இன்றைய நாள் சூப்பரான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. நாள் முழுவதும் இடைக்கால பாடல்கள், மனதை மயக்காத மயக்கக்கூடிய பழைய நினைவுகளை சந்தோஷமாக கொண்டு வரக்கூடிய அழகான பாடல்கள் ராகம் சுகமானது நிகழ்ச்சியிலும் கேட்டிருந்தோம். இனிவரும் ஒவ்வொரு மணித்தியாலமும் சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். 3 மணி வரை எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிகளும். இப்ப நிகழ்ச்சியில் முதல் நேரம் எங்களோடு பேசுறதுக்கு வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யாரு? ஜானகிராம். நல்லா இருக்கீங்களா?
1: ஜானகிராம் உங்களோட அந்த இடைக்கால பாட்டுக்கு பொருத்தமான பேர் தானே உங்களோட பேர்.
0: நல்ல பேர், நல்ல பேர். நாங்க தப்பா எதுவுமே
1: ஊர்ல எப்படி ஜானகின்னு கூப்பிடுவாங்களா ராமன் கூப்பிடுவாங்களா?
2: என்ன
1: ஒரு பெரிய மனசு
2: உங்களுக்கு?
1: அப்புறம் ஊர்ல இல்ல மழையா வெயிலா? இன்னைக்கு வெயில் தான். நேத்து மழை பெஞ்சது.
2: கண்ணாத்தொட்டையில
1: இருந்து வந்தவர் அவரு. மதிய நேர குதுகலம் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் இடைக்கால பாடல்களோடு உங்களை 3 மணி வரை சந்திக்க தயாராக இருக்கிறோம். எங்களோட அலைப்பேற்படுத்துங்கள் 0-1-1-2-7-5-0-0-1 அல்லது 0-1-1-2-7-5-1-1-1.
0: அதே போல எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க உற்சாகமாக இணைந்து கொள்ளலாம்.
1: உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் www.vasanthamfm.lk அப்படின்ற இணையதளம் முகவர் இருக்கிறது. அதே போல இலங்கையில நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் 102.6 102.8 அலைவரிசையில் வசந்தம் கேட்டுக்கொண்டே இருங்க. சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும். நேரம் 12:10.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: ரைட் மல்லிகை மொட்டு மனசு தொட்டு அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. மதிய நேரத்துல இணைந்திருக்கிறோம்.
1: சரி, உற்சாகமான பாடல்களோடு சுப ஹிட் பாடல்களோடு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம் நிகழ்ச்சியோடு.
0: ராயின் நேரம் இப்ப சரியா 12 மணி கடந்து 20 நிமிடம் ஆகியிருக்கிறது. நான் இப்ப அழைப்பில் உடனே பேசுறதுக்கு வணக்கம்.
2: வணக்கம் விஜயானன். வணக்கம் ருபீனாக்கா.
1: ஹாய், வணக்கம்.
0: யார் இது?
2: ஹாய், நான் நீர்கொழும்புல இருந்து நிசாம்.
0: நிசாம், நீர்கொழும்புக்கு எப்ப போனீங்க நிசாம்? நீங்க?
2: நான் ஷாப்ல இருக்கிறேன்.
0: ஷாப்ல இருக்கீங்களா?
1: என்ன ஷாப் இது?
0: டீ ஷாப்.
2: டீ ஷாப்.
1: ஆ, சரி சரி சரி. அதுல
0: என்னென்ன டீ இருக்குன்னு சொல்லுங்க பாப்பேன்.
2: எங்கடேங்க டிஓபிக்கு, ஆரஞ்சு பேக்கு, கிரீன் டீக்கு.
0: கிரீன் டீ இருக்கு.
1: அது பிசினஸ்
0: நல்ல விலை கூடுன டீ எது?
2: சில்வர் டீ.
0: சில்வர் டீயா?
1: சில்வர் டீ. என்ன ஸ்பெஷல் அது?
0: அது குடிச்சா சில்வர் ஆயிடும்.
2: அது வந்து ஒயிட் டீ.
1: ஆ, ஒயிட் டீயா?
2: ப்ளேன் டீ வந்து ஒயிட் கலர் ஆயிடும்.
0: அது சுடுதண்ணி மாதிரி இருக்கும்.
1: ப்ளேன் டீ ஒயிட் கலர்ல இருக்குமா?
0: சுடுதண்ணி மாதிரி
2: வந்து ஒயிட் ன்னு சொல்லவும் இயலாது, ஒயிட் இல்லன்னு சொல்லவும் இயலாது.
0: என்ன கலர்னே சொல்ல இயலாது. அப்படி ஒரு கன்ஃபியூஷனான கலர்.
1: சில்வர் கலர்ல இருக்கும். அதுதான்
2: தண்ணி மாதிரி இருக்கும்.
1: சரி,
2: நல்ல தண்ணி மாதிரி.
1: ஆ, சரி, நல்ல தண்ணி. சரி, இருந்தாலும் கூட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இது ரொம்ப அதிகமா வந்து என்ன டீ பிசினஸ் போகுதுன்னு சொல்லுங்க.
2: எங்கடைய வந்து ஆரஞ்சு பேக்கோ, டிஓபி, கிரீன் டீ தான் கூடுதலா போகும்.
0: கூடுதலா போகும் என்ன?
1: கண்டிப்பா வாரம் கடைக்கு பக்கம் ஒரு நாள்.
0: அப்ப நீங்க எல்லாம் வாரம் வாரம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க வர்றதுக்குள்ள டீ எல்லாம் முடிஞ்சிடும்.
2: இல்ல, எங்கடைய பிளேவர் ஐட்டம் எல்லாம் இருக்கு.
0: பிளேவர் ஐட்டம் எல்லாம்
2: டீ, மேங்கோ டீ,
0: எல்லா ஐட்டமும் இருக்கு.
2: டவர் சோப்,
0: சினமன் டீ, அந்த டீ, இந்த டீ எல்லாம்.
2: லெமன் டீ, இது
0: சில்லி, சில்லி டீ இருக்கா?
2: மசாலா டீ,
0: சில்லி டீ இருக்கா? கூட
1: என்ன டீ?
2: ஓ, இஞ்சி டீ இருக்கு.
0: இஞ்சி டீ, சில்லி சில்லி, இந்த உரப்பா இருக்கக்கூடிய டீ அது இல்ல தானே?
1: சில்லி டீ.
2: அது வந்து மசாலா டீ.
0: மசாலா டீ, மசாலா டீ தான் ருபீனா விரும்பி குடிக்கக்கூடிய டீ.
1: மசாலா டீ.
2: ஆமா, ஜஸ்மின் இருக்கு,
1: மசாலா சாய் இருக்கு. அதுதான் எங்களுக்கு வேணும், மசாலா சாய்.
2: வாங்க, ஊத்தி
0: தாரம். சரி, ஓகே, சந்தோஷம். அப்ப கடையில் யார் யார் இருக்காங்க இப்போ?
2: கடையில நான் மட்டும் தான்.
0: நீ மட்டும் தான் சிங்கிள்? சிங்கிளா இருக்குண்ணே.
2: வெளியில
0: அதுதான்
1: வசந்தம். கேட்ட உடனே கேட்ட பாடல்கள் வந்து உடனே தருவம். ஆனாலும் தர முடியாத சிச்சுவேஷனா கண்டிப்பா அது எப்படியாவது வரும், வந்து சேரும்.
0: அதனால தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. 3 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளுங்கள். இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். நேரம் 12:23 ஆகிறது. நீங்களும் எங்களோட அலைபேர் படுத்துங்கள். ஃபேஸ்புக் பக்கமாக வாங்க. உங்களுடைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம்.

0: ரைட். அது புன்னகை மன்னன் திரைப்பட பாடல் கேட்டோம். சூப்பரான பாடல், பாலசுப்ரமணியத்தோடு சேர்ந்து சித்ரா பாடிய பாடல் இசை ஞானி இளையராஜாவின் இசையில் ஜிங்கல ஜிங்கா ஜி பூம்பா ஜிங்கல ஜிங்கனா.
1: திரும்ப ஒன்ஸ் மோர் ப்ளீஸ்.
0: ரைட், வேணா வேணா, ஒரு தடவை சொன்னா அது நல்லா இருக்கணும், ரசிச்சுட்டு விட்டுறோம். ரைட், எழுந்தபது செவ்வாயிரங்கள் கொண்டு ஒரு மதிய நேர குதூகலம் இப்போ அழைப்பில். ஒரு நேயர் வணக்கம். ஹலோ.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
2: அப்புறம்
0: வேலையில எப்படிமா போகுது?
2: நல்லா போகுது, பேஷண்ட் பாக்குற வேலை தானே.

0: நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உனக்கு கிடைச்சிருக்கு.
1: என்ன அதிர்ஷ்டம்?
0: என்ன அதிர்ஷ்டம் என்ற, நான் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யக்குள்ள ஒரு பாஸ் வந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு. ரெண்டு நாளும் வந்து தொடர்ந்து பார்த்தான். மூணா நாள் ஆபீஸ்ல போயிட்டு அவங்க உமாவை பாக்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு என்ன எடுத்துட்டான். பேச அங்க ஆகுறதுக்குலாம் ஆட்கள் இருக்காங்க. அந்த அம்மா மட்டும் பாக்குற வேலை எனக்கு
1: கூட்டிடுவான். நல்ல விஷயம். அப்ப உங்களுக்கு இன்னொரு வேலை எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு, சந்தோஷம். அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்ப யாரு நிகழ்ச்சி கேட்டு இருக்காரு?
0: நம்ம வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்காகவும்,
1: எல்லாருக்கும்,
0: ரெண்டு பேருக்காகவும், எனக்காகவும்.
2: சரி, எல்லாருக்காகவும் நாங்க பாடல் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வருஷம் அதாவது 2026 ஆண்டுல வந்து விஜய் பாத்தீங்கன் சொன்னா, இலங்கையில வந்து மிகவும் மதிப்பு மிக்க வணிக நாபமாக வந்து நம்ம இலங்கை வங்கி வந்து மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமான விடயம் வந்து வெளியாக இருக்கு.
1: வாடிக்கையாளர்களுக்கு மிக சிறந்த சேவை வழங்கக்கூடிய ஒரு வங்கியாக எப்பொழுதுமே எங்கள் மனதில் இருக்கக்கூடியது பிஓசி தான். நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஏடிஎம் எங்க போனாலும் அவசரமா மத்த ஏடிஎம் விட பிஓசி ஏடிஎம்ல போய் டக் டக் டக்னு காசு எடுக்கலாம். எந்த மாதிரியான பண பரிமாற்றல்களையும் வந்து மிக சீக்கிரமா இலகுவா முடிச்சு கொள்ளலாம். கஸ்டமர் வந்து அப்படி கவனிப்பாங்க, எந்த சிக்கலும் இருக்காது. நீங்க பேங்க் போனீங்கன்னா உங்க காசு சொந்த காசு போட்டு எடுக்கிற மாதிரி இப்படி ஜாலியா எடுத்துட்டு வரலாம்,
2: எடுத்துட்டு வரலாம். அதாவது வந்து அங்க ஒர்க் பண்ற எல்லா ஊழியர்களும் வந்து அதாவது நண்பர்கள் போல
1: நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடியவங்க. அதனால நீங்க போய் கடன் கேட்கறதெல்லாம் இல்ல. ரைட். அந்த மாதிரி இந்த வங்கி சேவை அப்படிங்கும் பொழுது பல மற்ற வங்கிகளை விட மிக நேர்த்தியாக மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வங்கி சேவையாக இருக்குது. இதனாலதான் இந்த நாமம் வந்து இந்த வருடமும் அவர்களுக்கு
2: வழங்கப்பட்டிருக்கு. இந்த நாமம் வந்து எப்பவுமே வந்து அவங்களுக்கு வந்து தக்க வைத்துக் கொள்ளும் இலங்கை வங்கி அப்படின்றதுல வந்து எந்தவித மாற்று கருத்துக்களும் வந்து இல்ல அப்படின்னு தான் சொல்லணும்.
1: அதனால பிஓசிக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே எப்பொழுதும் எங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு வங்கியாக எங்களுடைய பிஓசி வந்து நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்றோம்.
2: சரி, இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா முன்னணி நிதியியல் நிறுவனமான இலங்கை வங்கி பாத்தீங்கன்னு சொன்னா 2026 ஆண்டிற்காக நாட்டுல வந்து மிகவும் மதிப்பு மிக்க வங்கி நாமம் என்ற பெருமை வந்து பெற்றிருக்கு அப்படின்ற விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தியிருந்தோம். சர்வதேச ரீதியில வந்து புகழ்பெற்ற வணிக நாப மதிப்பீட்டு நிறுவனமான பிராண்ட் பினான்ஸ் யுகேயின் இலங்கையின் அங்கத்துவ அமைப்பின் வந்து பிராண்ட் பினான்ஸ் லங்கா வெளியிட்டிருக்கிற உத்தியோகபூர்வ தரவரிசையில் இந்த தகவல் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு என்பதை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா விஜய், இலங்கை வங்கியின் வந்து வர்த்தக நாம பெறுமதி இருக்கு இல்லையா, இது வந்து 14.1% வந்து வருடாந்த வளர்ச்சியோட வந்து 65.5 பில்லியன் ரூபாவாக வந்து உயர்வடைந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான விடயம். எவ்வளவு வளர்ச்சி! அதுவும் வந்து தலைமுறை தலைமுறையாக வந்து இலங்கை மக்கள் வந்து இலங்கை வங்கியின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும், அதே போல வந்து வங்கியின் உறுதியான நிதி பின்னணியும் தான் இதற்கான ஒரு இந்த சாதனைக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கு அப்படின்ற விடயத்தை வந்து நாங்க கண்டிப்பா ஞாபகப்படுத்தணும். மக்கள் வந்து என்ன நடந்தாலும் வந்து இலங்கை வங்கி மீது வந்து வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை.
1: அந்த நம்பிக்கைக்கு வந்து அவங்க என்ன பாத்திரமா இருக்கிறாங்க, அதே மாதிரி எங்களுடைய இந்த வாடிக்கையாளர்கள் தான் அதுக்கு முற்றுமுழுதாக காரணம் அப்படின்றதை அவங்க மனசுல வச்சிருக்காங்க. நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இன்றைய நாள் எங்களோடு இருந்து கொள்ளுங்கள். இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். சுப்ரான பாடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். நேரம் 12:38.

0: பூமாலையே தோல் சேரவா. ஒரு அழகான பாடல்கள் கேட்டு வந்திருக்கிறோம். இணைந்திருப்பது செவ்வாயிரங்கள் கொண்டு வரும் அதிக நேர குதூகலம்.
1: சரி ஓகே, இந்த நேரம் அழைப்பில் மற்றும் ஒரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க, பேசலாம்.
0: அப்படியா?
1: ஆமா அப்படிதான்.
0: ரைட், அழைப்பில் ஒரு நேர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ. வணக்கம். யாரது?
1: என்ன பெயர்? சிவசுந்தரம். அப்படியா? சரி ஓகே. எங்க இருந்து பேசுறீங்க?
0: ஹலோ
1: சொல்லுங்க.
0: வணக்கம். வணக்கம். கூட அழைப்பு வந்து தெளிவில்லை, எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? ரைட், அவருடைய அழைப்பில் ஏதோ சிக்கல் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்டு, நன்றி. எனது கொண்டமைக்கு இருந்தாலும் அவர் எங்கிருந்து பேசுறாரு, என்ன பேருன்னு தெரியுதில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து நீங்க பேசலாம். அதுக்கு முன்பாக எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாக நிறைய சொந்தங்கள் வந்திருக்கிறாங்க. ரூபினா, சொந்தங்கள் இணைத்துக் கொள்ளலாம்.
1: கண்டிப்பா அவங்களை இணைத்துக் கொள்ளலாம். எங்களோடு பாத்தீங்கன்னா வாகேசன் இணைந்திருக்கிறாரு. அவரும் பாத்தீங்கன்னு சொன்னா கந்தலாயிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிற உறவுகள் எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் எடுத்துதாங்க நிகழ்ச்சியில. இன்றைய தினமும் எல்லா பாடல்களும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரும் உறவுகளுக்காக பாடல் பிபி கேட்டிருக்கிறார். திபிரிகசாலிருந்து ஸ்டீவன் இணைந்திருக்கிறார். இன்றைய பொழுதும் வளமை போலவே ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப உற்சாகமா சந்தோஷமா நாங்களும் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருந்தார்.
0: அதுபோல கிருபா இருந்திருக்கிறாங்க, எங்களோடு யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. பாடல்கள் அருமையான இடைக்கால பாடல்கள் அப்படின்னால எப்பவும் மறக்க முடியாத பாடல்களாக இருக்கும். ஸோ சூப்பரான பாடல்கள் போயிட்டு இருக்கு, எங்களையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதே போல எங்களோடு பூநகர ஜெயசுதாசன் வந்திருக்கிறாங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொள்வதாக சொல்லி. அன்பார்ந்த மதிய நேர வணக்கம் இருவருக்கும். பிரியா, சஞ்சய், சந்தோஷ், தனுஷியா நிகழ்ச்சிக்கு அவர்களை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. ரோஜா வந்திருக்கிறாங்க, இனிய மதிய நேர வணக்கம். அபுல் விஜய் அண்ணா, ருஃபினாக்கா இருவரும் சுகமா அப்படின்னு சொல்லி. செவ்வாறாங்க பாடல் தெரிவிக்கல அருமை, உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. முடிந்தால் அட ஜாங்கிரே ஜாங்கிரே அந்த பாட்டு
1: கேட்டிருக்காங்களா? சரி ஓகே, அந்த பாடல் தர முயற்சி செய்யறோம். அடுத்து ஒரு கூட பத்த தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நின்றிருக்கிறார். பார்வதி நிஷாந்தனுக்காக பாடல் பிபி கேட்டு தியாகு ஜனா இணைந்திருக்கிறார். நூர்ஜஹான் நசருடீன் இணைந்திருக்கிறாங்க குஞ்சா கண்ணில இருந்து.
0: அதேபோல பெரிய நிலாவணி கிருஷ்ணா இருந்திருக்கிறாங்க. விஜய் பாடல்கள் எல்லாம் சூப்பராக எங்களையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. அதே போல மணிமாறன் வந்திருக்கிறாங்க. ஆயன் அக்கா அன்பார்ந்த இனிய மதியினர் வணக்கம். மணிமாறன் ஹப்புத்தொலை வியாறுகளை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வாழ்த்துக்கள். எல்லாரும் நிகழ்ச்சி நடத்துக்கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நடந்திருக்கிறாங்க.
1: எல்லோருக்காகவும் அடுத்து நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் இதோ.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் மதிய நேர குதூகல் திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே
1: இன்றைய ஸ்டார் ஆஃப் டேயாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் பாடலாசிரியர் பஞ்சு அருணாசலம். அவர் எழுதிய பாடல்களில் இருந்து ஒவ்வொரு பாடல்களாக இன்றைய ஒவ்வொரு மனுஷியலத்துக்கும் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். இப்பொழுது வருவது இது ராசுக்குட்டி திரைப்பட பாடல். இசை ஞான இளையராஜாவின் இசையில் இவருடைய வரிகளுக்கு பாடலை பாடியிருக்கிறார்கள் பாலசுப்ரமணியத்தோடு சேர்ந்து.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. ரைட், இந்த ஸ்டார் ஆஃப் தி டேயாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நம்மட பஞ்சு அருணாசலம். அவர் எழுதிய பாடல்கள் வந்து வந்து கொண்டிருக்கிறது. ராசகுடி திரைப்படத்துக்கு அந்த பாடல் கட்டம் நான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருந்தேன். இந்த எஸ் பி பாலசுப்ரமணியத்தோடு சேர்ந்து சித்ரா பாடினாங்க அப்படின்னு. சித்ரா அல்லது ஜானகி.
1: ஆமா, ராசகுட்டி திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் அது.
0: அதுல வந்து நம்ம பாக்யராஜ் வந்து சூப்பரா நடிச்சிருப்பாரு.
1: அவரோட வந்து நடிகை ஆமா பாத்திருக்கிறேன், பலதரம் பாத்திருக்கிறேன். பாக்யராஜோடு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய ஐஸ்வர்யா
0: ஐஸ்வர் நடிச்சிருப்பாங்க.
1: ஒரு இனிமையான
0: நல்ல ஒரு படம், நல்ல கிராமத்து படம், நல்ல குடும்ப பாங்கான படம் உண்டு. நல்ல பாக்கலாம் அடிக்கடி. நல்ல படங்கள், இந்த மாதிரி படங்கள் மாத்திரமல்ல பாடல்களும் இடைக்கால பாடல்கள் எப்பொழுதுமே கேட்கலாம். நீங்க தூங்கினாலும் கேட்கலாம், கவலையா இருந்தாலும் கேட்கலாம், சந்தோஷமா இருந்தாலும் கேட்கலாம், டிராவல் பண்ணாலும் கேட்கலாம்,
1: எங்க இருந்தாலும்
0: எங்க இருந்தாலும்
1: நீங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னு சொன்னா
0: இந்த பாடல்களை கேட்கலாம். தொடர்ந்து கேட்கலாம். 3 மணி வரைக்கும் எங்களுடைய இந்த செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம் வரப்போகிறது. அதனைத் தொடர்ந்தும் இன்றைய நாள் முழுவதும் இடைக்கால பாடல்கள் உங்களுக்காக மனது மறக்காத பாடல்களை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம்.
1: சரி, நிகழ்ச்சியில் அடுத்தும் வந்து நாங்க ஒரு அருமையான சூப்பரான பாடல் கேட்கலாம் பாத்தீங்கன்னு சொன்னா, அதற்கு முன்பதாக வந்து அழைப்பில் ஒரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: கேரவலப்பிட்டிக்கே
0: எனக்கு கேக்குது இந்த ரேடியோ சத்தம்.
1: கொஞ்சம் குறைக்கலாமே,
0: கொஞ்சம் ரேடியோ சத்தத்தை குறைங்க பாப்போம். குறைச்சாச்சா? குறைச்சாச்சா? குறைச்சாச்சா?
2: ஓகே அண்ணா.
0: ராயிட் அப்புறம் எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கு.
0: என்ன பேர் சொன்னீங்க?
2: சிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: நன்றிமா, நன்றி நன்றி. என்ன பேர்
2: சொன்னீங்க? மது
0: அண்ணா. மது,
1: சூப்பர், அழகான ஒரு பேர் மது. என்ன
0: மது வந்து மோசமான பேர். ஓகே மது, என்ன இல்ல, நான் மது வந்து அழகான பேர் அப்படின்னு.
1: சகோதர மொழியில இந்த பெண்களுக்கு இந்த பெயர்கள் வந்து நிறைய இருக்கும், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: இல்ல இது வந்து மதுவா இருக்காது, மதுவோட சேர்த்து ஏதாவது பேர்.
1: மதுவதனி.
0: அவங்க ஷோ பண்ணி அப்படிதானே?
2: இல்ல நான் மதுதான்.
0: மதுதான். ரைட், ரெண்டே ரெண்டு பேர் சிக்கனமா பேர் வச்சிருக்காங்க. ஓகே, அப்புறம் என்ன செய்றீங்க மது?
2: அண்ணா வீட்ல ஹவுஸ் வைஃப் இருக்கேன்.
0: ஹவுஸ் வைஃப் இருக்கீங்க. ஓகே, அப்புறம் வேலையில எப்படி போகுது? வீட்டு வேலை
2: முடிஞ்சிருச்சா? எல்லாம்
0: எப்படி
2: சாப்பிட்டாச்சு?
1: சரி,
0: சாப்பிட முடிஞ்சா?
1: ஒரு மணிக்கு முதலே சாப்பிட்டு முடிஞ்சது.
0: என்ன நீங்க சொல்லாம கொள்ளாம சாப்பிட்டீங்க பாத்தீங்களா? என்ன சமையல் இன்னைக்கு?
2: இன்னைக்கு சோறு அண்ணா, மீன் பருப்பு.
0: அதானே கிரவல பிட்டி பக்கம் வந்து மீன் சாப்பிடாட்டிக்கு இதான் குத்துறோம்.
1: ஆமா, தாராளமா கிடைக்கும்.
0: அவரு இப்ப இந்த என்னது அடுப்புல வந்து கறி சமைக்கிற சட்டியை வச்சுட்டு போய் மீன் பிடிச்சிட்டு வந்து போடலாம்.
1: அவ்வளவு குயிக்கா, அவ்வளவு ஈஸியா கிடைக்கும்.
0: எட்டி பார்த்தா தெரியும், கடல் தெரியும், கடல்ல மீன் தெரியும்.
1: சரி, கரையோர பிரதேசம்,
0: அதனால அப்படி நல்ல காத்து, நல்ல ஒரு
1: இங்க காத்து இல்லையா?
0: இல்ல இல்ல, அங்க ஒரு வித்தியாசமான காத்து, கடல் காத்து. என்ன மது? அதான் அந்த ருஃபினாவை கொண்டு வந்து அந்த பக்கம் நிப்பாட்டி வைங்க ரெண்டு நாளைக்கு. அதான் காத்துல சுவாசிக்கணும். சரிமா.
1: ஓகே மது, நன்றி.
0: நன்றி மது. நல்ல பாடல் ஒன்று இருக்கிறது, யார் யார் சேர்த்து கொள்ளும்?
1: பாடல்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி அளிக்க வர தயாரா இருக்கு. நாங்களும் உற்சாகமாக சந்தோஷமாக 3 மணி வரைக்கும் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு இருந்திருப்போம். அதே போல இன்றைய நாள் முழுவதும் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வசனத்தோடு இணைந்திருங்க சொந்தங்களை. நாள் முழுவதும் இனிமையான இடைக்கால பாடல்கள் தொடர்ந்தும் பாத்தீங்கன்னு சொன்னா அட்டகாசமாக உங்களுக்கு வந்து சேரும் என்பதில் ஐயமில்லை.
0: ஐயமில்லையா?
1: ஆமா.
0: ஆசைப்படுறீங்க,
1: நேரம் இப்போது மதியம் 1 மணி.

0: செய்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: பக்கமூன தமன பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் பெண்ணொருவர் உட்பட இருவர் உயிரிழந்துள்ளனர். பேருந்தொன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதிலேயே விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவரும் பின்னால் அமர்ந்து பயணித்த பெண்ணொருவரும் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 9 வயதுடைய ஆண் குழந்தையொன்று காயமடைந்த நிலையில் பொலனறுவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் ஹிங்குராங்குடன் இதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். இதேவேளை தம்புள்ளை வெளியின பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 18 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: மேற்கு கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தையடுத்து மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. மீட்புக் குழுவினர் தொடர்ந்தும் மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இதுவரையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 132 காணப்படுகிறது. மேலும் 570 அதிகமானோர் நிலநடுக்கத்தினால் காயமடைந்துள்ளனர். இந்த நிலநடுக்கம் பல வருடங்களின் பின்னர் அந்த நாட்டை தாக்கிய மிகப்பெரிய நிலநடுக்கமாக பதிவாகியுள்ளது. தற்போது கொலம்பியாவில் அவசர காலநிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: மக்கள் கூடிய
2: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

பெற்றார். இந்த பாடலோடு இணைந்து கொள்கிறார் கொழும்பாய்து பொல்லையான் குடையைச் சேர்ந்த பெனடிக்ட். அவருக்காக இந்த பாடல் ஒலிக்க வருகின்றது. அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை திருவிழத்திற்காக.

0: ரைட் வாராலோ என் மாது பூங்காற்றை போ தூது
1: அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து வைத்திருக்கின்றது. நேரம் இப்போது 1:08
0: கொண்டிருக்கிறது. இடைக்கால பாடல்களை உங்களுக்காக கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் அழகான பாடல்கள் தொடர்ந்து 3 வரைக்கும் வந்து கொண்டு இருக்கும். எடுத்துக் கொள்ளுங்கள் எங்களோடு இப்போ அளவில் ஒரு நேர் எங்களோடு பேசுறது. இந்த மத்தியாலத்தின் முதல் நேயர் வணக்கம்.
2: அன்பான மதிய நேரம் வணக்கம் இருவருக்கும்.
0: யார் இது?
1: யார்?
2: முல்தாஸ் பேகம் கொழும்பு 14.
0: பதினாலு அதான் சத்தம் கூடுதல் கேக்குதுன்னு.
1: எப்படி இருக்கிறீங்க
0: பேகம்?
2: நீங்க இருவரும்
0: ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் நல்லா இருக்கிறோம். அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
2: பாடல்கள்
1: தண்ணீரிலே
2: முகம் பார்க்கும்
0: பாடுங்க பாப்பா. அந்த பாட்டு ராகத்தோட ராகம் பாவம் சுருதி எல்லாம் சேர்த்து
1: வரும் பாருங்களேன். இப்ப
0: பாடுங்க.
2: தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே,
0: அவ்வளவுதான் தெரியும். நீங்களும் 3 வரைக்கும் நடந்து கொள்ளாம இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். அழைப்பேற்படுத்துங்கள்.
1: 0122 எழுநூற்று 0 1 0 1 2 எழுநூற்று 15 111 க்கு நீங்களும் கால் பண்ணுங்க. அதே போல எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க.

0: மாதிரி அவ சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிற
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: எஃப்எம்
1: 102.6 102.8.

0: ராஜ் சுப்ரமணியன் ஒரு பாடல் கேட்டோம். மணிக்கோயில் திரைப்படத்துக்காக பாடல் வந்தது. மனோடு சேர்ந்து உமா ரமணன் பாடலை பாடியிருந்தாங்க. இசை ஞானின் இளையராஜாவின் இசை.
1: சரி, நேரம் 1:20 நேரம். அழைப்பில் மற்றும் ஒரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க. நினைத்துக் கொள்ளலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் இது?
0: வணக்கம். தோப்பூர்.
2: தோப்பு கொச்சி கடையிலிருந்து ஈடன்.
1: ஈடன், உங்க பேரை கேட்டதுமே அபுல் ஹாசன் பக்கத்துல இல்லையே அப்படின்ற ஒரு கவலை மட்டும்தான்.
2: அவர் எங்க?
0: உங்கள்ட்ட தப்பிச்சு ஓடிட்டார் அன்னைக்கு.
2: அவர் குசலராஜாவை தேடி போக வேண்டும்.
0: ஓ, அந்த என்னது, அந்த ஏதோ படத்துல வந்து நம்ம ஜனகராஜ் பொண்டாட்டி ஊருக்கு போயிருச்சுன்னு ஓடுவாங்களே அந்த மாதிரி இன்னைக்கு ஓடிட்டார். மதிய சாப்பிடணும் என
2: என்ன செய்றீங்க?
0: என்ன பாட்டு வேணும்?
2: சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்துல காட்டுக்குயில் பாட்டு செல்ல வீட்டுக்குயில் கேட்டுக்கொள்ள அந்த பாடல.
0: காட்டுக்குயில் பாட்டு சொல்ல அந்த பாடல் தானே?
2: அதே பாட்டு.
1: பாடல் தர முயற்சி செய்யறோம். தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. வரும். சரியா? நன்றி
0: நன்றி பாடல் வரும். நீங்களும் தொடர்ந்து மணிந்து கொள்ளலாம். இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். நேரம் 1:21 01:22 7751 அல்லது 01:12 7751
1: அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ் 102.6, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

0: ரைட், சூப்பரான பாடல் ஒன்று கூட இருக்கிறோம். அது சின்ன சின்ன செய்தி சொல்லி செந்தூர் பாண்டி திரைப்பட பாடல் வந்திருக்கிறது.
1: சரி, இதே போல சுவை பாடல்களை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னா இன்றைய நாள் முழுவதும்
0: ராயிரி வளைப்பில் ஒரு நேயர் எங்களோட பேச. வணக்கம்.
2: வணக்கம் பாராஸ்டர் சிவகுமார்.
0: பாராஸ்டர் சிவகுமார், எப்படி இருக்கீங்க?
2: என்ன
0: தேயிலை இருக்கா, ரப்பர் இருக்கா?
2: ரெண்டுமே
0: இருக்கு.
2: ரஜினிகாந்த்
0: உங்களுக்கு, கமல்ஹாசனா, சரத்குமாரா, கார்த்திகா?
1: யார பிடிக்கும்? நடிகை நடிகை யார பிடிக்கும்?
0: நடிகர் ரஜினிகாந்த்.
1: நடிகர் ரஜினிகாந்த். ஹீரோயின்
2: சரத்குமார்.
0: நன்றி, வணக்கம். ரைட், ஓகே. ரைட், எல்லாருக்கும் பிடிச்ச பாடல்கள் ஒன்று இருக்கிறது. இப்போ ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் யாருக்கா கேப்போம்?
2: பாடல் கேட்கறது அபி ஜானு, சிறிசான், மதுசான் காம், பாராஸ்டர் ஞானசேகரன், வில்லியம் சவுந்தராஜ், கிரிபோ டீசலும், தாசலும், கண்ணா பேரு, அனைத்து நேரம் கேட்போம்.
0: ரைட், எல்லாரும் எடுத்துக்கொண்டு பாடல் கேப்போம். நன்றி. இவரு என்ன பெரிய தொழிலா இருக்கு?
1: பாடல்கள்
0: வந்து கொண்டு வரும்

0: பாதி நேர குதூகலத்தோடு நடந்திருக்கணும். இன்றைய நாளிலும் உங்களுக்காக மனது மறக்காத அழகான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப இப்ப நீங்க கேட்ட பாட்டு அழகான பாட்டு
1: போவோம். அப்படி சில சம்பவங்கள் உங்களுக்கு வந்து அனுபவம் பேச
0: அனுபவம் இருக்கு. இப்ப இந்த மாதிரி நல்ல பாடல்கள் வரும்போது அப்படித்தானே மறந்து மறந்து கேட்டு இருக்கும். ஆனா எப்படி கேட்டு போனாலும் பரவாயில்ல, பஸ்ல போகும்போது காசு கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டு
1: போகும். கண்டிப்பா அது மிக மிக முக்கியம்,
0: வரலாறு முக்கியம். அமைச்சரே தொடர்ந்து மணந்து கொள்ளுங்கள். இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். நேரம் 1:36.

0: அவன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM
4: பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது.
5: பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
6: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
7: அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
8: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

இன்றைய மனிதாளத்தின் ஸ்டார் ஆஃப் த டேயாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் எங்களுடைய பஞ்சு அருணாசலம். அவர் எழுதிய பாடல்கள் இன்றைய ஒவ்வொரு மனிதாலும் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். உலகமே பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்துக்காக கே ஜே ஏசுதாசோடு சித்ரா சேர்ந்துடைய பாடல் இசை ஞானி இளையராஜாவின் செயல்பாடு.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே ரைட்.
1: மனசுக்கு எப்பெல்லாம் பாடல் கேட்க தோணுமோ அப்ப எல்லாம் நீங்க பயம் இல்லாம கேட்கலாம் அந்த பாடல்கள். ரைட், தொடர்ந்து மனித குழந்தைகள், இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். இப்போ பேஸ்புக் பக்கமாக நிறைய சொந்தங்கள் எங்களோடு நடந்திருக்காங்க,
2: இணைத்துக் கொள்ளலாம். எங்களோடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முக்கம்பர்ல இருந்து திலீபன் நிகழ்ச்சிகள் இருக்கிறதா சொல்லி இருக்கிறார். உறவுகளுக்காக ஒரு அருமையான பாடல் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அகரபத்தியிலிருந்து இந்திரா இணைந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கங்கள், நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லா பாடல்களும் ரொம்ப அருமையிலும் அருமை அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க.
1: அதேபோல் தியாகு ஜனா வந்திருக்காங்க, மதிய நேர வணக்கம். ருஃபின் அக்கா, விஜய், அபுல் ஐயா, நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மனைவி பாமினி, மகன் துஷாரதன், ஜஸ்வித் பாடல் எல்லாருக்காகவும் நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க கல்முனையிலிருந்து ஜனா.
2: அதே போல எங்களோடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்பு 13 ஜிந்துப்பிட்டியிலிருந்து எங்களோடு வந்து மாதவன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. அவரும் பாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு, நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கடையில கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இணைந்திருந்தார்.
1: என்ன கடன் தெரியலன்னு,
2: இது வந்து ஒரு ஃபேன்சி ஷாப்
1: அப்படியா, அப்ப உங்களுக்கு தான் பொருத்தமா இருக்கு. முகமது நசர் வந்திருக்காங்க, இனிமையான மதிய நேரம் வணக்கம். அறிவி பாடல்கள் ருஃபினா சிஸ்டர் விஜயனா, மதிய நேரம் வணக்கம் அப்படின்னு சொல்லி சபாரகங்கள் கொண்டு வரும் பாடல்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜமட் மாவத்தை நசார் பேருவலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க. அதே போல கொட்டகலை ட்ரைட்டன் எங்களுடைய சந்தியாக வந்திருக்கிறாங்க, மனைவி மரியா, பிள்ளைகள் டயசன், ரோபின்சன், டெல்சி, கிரேசி எல்லாருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி அம்மா கமலத்தையும் நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க.
2: சரி, அதே போல தேகபிரியிலிருந்து ஆரணி நிகழ்ச்சியை ரொம்ப சூப்பராக எடுத்துக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. வட்டக்கோட்டையிலிருந்து பிரபா இணைந்திருக்கிறாங்க, சொந்தங்களுக்காக பாடல் பிபி கட்டு.
1: தெரணிகள் கிருஷ்ணவேணி வந்திருக்கிறாங்க, மதியனர் வணக்கம் இருவருக்கும், பாடல்கள் அனைத்து மறுமை வாழ்த்துக்கள். அசீபா, சரண்யா, மிஸ்மிதா, ரமேஷ், யோகா, விஜயா, தமிழ் எல்லோருக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. ரஜினி இணைந்திருக்கிறார், மதியனர் வணக்கங்களோட ஹப்புத்தலை புதுக்காடு அப்படின்னு சொல்லி ரஜினி லாவண்யா நிகழ்ச்சி கட்டுக் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க.
2: சரி, அனைவருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு சுபகிட் பாடல் ஒலிக்க வர தயாரா இருக்கு. சந்தோஷமாக பாடல் கேட்கலாம். நேரம் 1:50.

0: சத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கடவுச்சீட்டு விநியோகிக்கும் பணிகள் மீண்டும் வழமைக்கு திரும்பியுள்ளதாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கணினி கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இன்று காலை முதல் கடவுச்சீட்டு விநியோக நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது நிலைமை வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: கனடாவின் அலிபாக்ஸ் நகர் மையப்பகுதியிலிருந்து வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். நபர் ஒருவர் மிரட்டல் விடுத்ததைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி வணிக வளாகங்கள், ஹோட்டல்கள் மற்றும் அரசு அலுவலகங்களிலிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் அப்பகுதியை விட்டு உடனடியாக வெளியேற்றப்பட்டிருந்தனர். இந்நிலையில் கிளேட்டன் பூங்கா பகுதியில் வைத்து அச்சுறுத்தல் விடுத்த சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். முறையான சோதனைக்கு பின்னர் உடனடி அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என உறுதி செய்யப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

0: ஆயிட்டு அதுல அந்த ஜானகி அம்மா சிரிச்ச மாதிரி சிரிங்க பாபம். இன்றைய செவ்வாயிரங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதுகலம் இடைக்கால பாடல்களோடு சந்தோஷமாக போய் கொண்டிருக்கிறது. மூன்றாவது மணித்தியாலத்துக்குள் உற்சாகமாக வந்திருக்கிறோம்.
1: இப்போது வெளிப்பில் வணக்கம்.
0: ஹலோ, ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: அருள்மொழி, வணக்கம்.
0: அருள்மொழி, ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா
1: இருக்கு. சிரிங்க பாக்கலாம்.
0: இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு போட்டி, சிரிக்காம பேசணும். நீங்க ஐயா கடவுளே, அது முடியாது. இல்ல முடியும்,
1: ட்ரை பண்ணுங்க எங்களுக்காக. சரியா,
0: கேக்குறது பதில் மட்டும் சொல்லணும், சிரிக்க கூடாது.
1: பாடல்கள்
2: அடியிலே இளங்குயிலே.

நீங்கள் பாடல் விரும்பி கேட்கலாம். அதே போல இலங்கையில் எந்த இடத்துல இருந்தாலும் 102.6 102.8 அலைவரிசையில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். எங்களுடைய அன்பார்ந்த சொந்தங்கள் இணைந்து கொள்ளுங்கள். 3 மணி வரை இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். நேரம் 2:12.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வர் வசந்தம் FM வசந்தம் FM சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பெட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு சுவிகளுக்கு விருந்தாய் மதிய நேர குதூகலம்
0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM.

0: மகாபிரபு திரைப்படத்துக்காக பெற்றது அந்த பாடல்.
1: என்ன பாடு?
0: மகாபிரபு.
1: மகாபிரபு என்ன பிரபு? நல்ல ஒரு பாடல் கேட்டிருக்கோம். சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை. இந்த மாதிரியான பல காதல் கதைகள் இருக்கிறது.
0: அதை வந்து நீங்க சொல்ல முடியாது.
1: நிலாவில் சொல்லலாம். இன்றைய செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலத்தோடு சந்தோஷமாக இருந்திருக்கிறோம். இன்றைக்கும் இடைக்கால பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. இப்போ அழைப்பில் ஒரு நேர் எங்களோடு பேசுறதுக்கு. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். யார்
0: இது?
1: கபூர் சைக்கிள் கடை. கபூர் எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கீங்க. ரேடியோ சத்தம் கொஞ்சம் கூட இருக்கு போல.
0: அவங்க
1: மத்தவங்க வந்து நீங்க பாருங்க என் பேரை சொல்லல தானே அதை சொல்லி உங்களோட சண்டை போட
2: சொல்லுங்க.
0: சரி, அடுத்து என்ன சொல்ல? ஒரு அருமையான பாடல் கேட்கலாம். ஹீரோ.
1: ஹீரோ திரைப்பட பாடல் வருகிறது. தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள். 3 மணி வரைக்கும் இது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். நேரம் 2:23.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

0: நல்ல பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. என்னது செவ்வாயிரங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதூகலம். இப்போ அழைப்பில் இன்னொரு வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ.
1: வணக்கம். யாரு?
0: வணக்கம். யாருது?
2: என்ன
0: செய்ய வேலை செய்யறீங்களா? ரொம்ப நல்ல. என்ன வேலை செய்யறீங்க?
1: சரி சரி, உங்களுக்குதான் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: அப்படியா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
1: சரி, ஓகே. உமா சந்திரன் சாப்பிட்டீங்களா?
0: என்ன
2: இருக்கீங்க
0: பாடல் கேட்டு?
2: ஒரு நண்பர்
0: இருக்காரு.

0: சந்தோஷமாக வந்து நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் எங்களோடு நிகழ்ச்சி கேட்கலாம். அதே போல எங்களோட அழைப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா 0112-7775-0001 அல்லது 0112-7775-1 உக்கால ஏற்படுத்தலாம்.
1: அதே போல பேஸ்புக் பக்கமாவும் வரலாம்.
0: ரைட், இப்ப பட்டு பூவே மெட்டுப்பாடுன்னு ஒரு பாடல்,
1: சூப்பர், கேட்டு பார்க்கலாம்.
0: இந்த பாட்டு வெளிநேரம் ருஃபினா பாடிட்டு இருந்தாங்க, அவங்க பாடுறதுக்கு போங்க.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே.
1: சரி, ஓகே. ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் இப்போது 2:47 இந்த நேரம்
2: இடைக்கால பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். 3 மணி வரை எங்களோடு இருந்து கொள்ளுங்கள். இப்போ அளவில் ஒரு நேரம் எங்களோடு பேச வணக்கம். ஹலோ,
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் இது?
3: நான் திருவண்ணாமலையிலிருந்து பேசுறேன். இருவருக்கும் மதிய நேரம் வணக்கம், மாலை நேரம் வணக்கம்.
2: மதிய நேரம், மதிய நேரம் வணக்கம், மாலை நேரம் வணக்கம், இரவு வணக்கம், எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுவோம். யார் பேசுறீங்க இங்க இருந்து?
3: விஜய், நான் திருவண்ணாமலையிலிருந்து ஸ்ரீ பேசுறேன்.
2: ஸ்ரீ, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். ரூபினா எப்படி இருக்கீங்க?
2: ரூபினா வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க இப்போ.
3: விஜய், நீங்க உங்களுக்கு கேள்வி எனக்கு, நீங்க இப்ப இந்த வானொலிக்கு தொழிற்பாளரா வந்து எத்தனை வருடங்கள்?
2: நான் வந்து இப்ப ஒரு 14 வருஷம் ஆச்சு.
3: திருவண்ணாமலை
2: நீண்ட காலத்துக்கு
3: என்னோட இந்திரகுமார் இருக்கிறார், அர்ஜுன் இருக்கிறார், மஜித், வாஜித், ஜோன்சன், எல்லாரும் இப்ப ஒரு வேலையில இருந்து உங்களோட பாட்ட ஒரு மணில இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு மணில இருந்து தொடர்பு எடுக்க
2: முடியாம
3: குடும்ப பாட்டு பாட்டு எங்க குடும்ப பாட்டு மகன் விஜய், மருமகள் விஷாலினி, மகள் கேசிகா, மருமகன் கிருஷ்ணலவன், மகன் விஷாலன், எங்கள் கடக்குட்டி செல்லம் திகழ்குட்டி.
2: நிகழ்ச்சியில் இப்போ அடுத்து சூப்பரான பாடல் வருகிறது. நேரம் 2:50.

0: ரைட், அந்த பல மணிகள் வந்து போன அந்த பாடல் ரைட், மாப்பிள்ளை வந்தாச்சு திரைப்பட பாடல் கட்டும் மனு அவரோடு சேர்ந்து ஸ்வர்ணலதா பாடலை பாடியிருந்தாங்க. ரைட், இந்த 3 மணி தியாலம் முடிந்திருக்கிறது. எங்களுடைய மதிய நேர குதூகலம் இன்றைய நாள் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வந்த அழகான இடைக்கால பாடல்கள் உங்களுக்காக வந்திருந்தது.
1: சரி, இது அடுத்த ஒலிக்கு வருகின்ற பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். தொடர்ந்தும் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து விளங்க
0: யார் யார் வந்திருக்காங்க?
1: ஆனந்தி மற்றும் ஜி ஆர் இருவரும்
0: ரெண்டு மணிகள் வந்திருக்காங்க.
1: ஒன்னு
0: சின்ன மணி, ஒன்று பெரிய மணி. ரைட், இன்னைக்கு மணிமணியா பேச போறாங்க, முத்து முத்தா பேச போறாங்க. இன்னைக்கு நிறைய தகவல்கள் கொண்டு வந்திருக்காங்க போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள் சூப்பரான பாடல்கள். இன்றைய நாள் முழுவதும் அழகான பாடல்கள், இடைக்கால பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். எனவே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்தோஷமாக உற்சாகமாக சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
1: என்றும் பிரியமுடன் ருஃபினா,
0: என்றும் உங்கள் அன்பின் எம்பி விஜய். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்கள்.
1: வணக்கம் நேர்களே.
0: இந்த பாட்டு வந்து நம்மளோட ஜிஆருக்கும் பொருந்தும். என்ன வரும்போது அப்படிதான் வந்தாங்க.
1: அவங்களோட விருப்பம் தேர்வுல இந்த பாடல்.
0: ரைட், இது குடும்ப பாட்டு, அவரோட குடும்ப பாட்டு, ஆனா இவரோட வந்து சந்தோஷமா பாட்டு. ரைட்,

0: அது விஜய் போட்ட பாட்டு அப்படியே எனக்காகவே படிச்ச மாதிரி இருக்கிறது. தொடர்ந்து மசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு சாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நாள் முழுக்க எக்கச்சக்கமான பாடல் அலங்கரிக்க காத்திருக்கிறது. நன்றி ரூபினா. விஜய்
1: நேரம் மாலை 3 மணி.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நோவூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஆர்பி தோட்டத்தில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த தோட்டத் தொழிலாளர்கள் சிலர் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். இதன்போது காயமடைந்த 11 தொழிலாளர்கள் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பருந்தொன்று குளவிக்கூடொன்றை தாக்கியமையினாலேயே இவ்வாறு குளவிகள் கலைந்து தொழிலாளர்களை தாக்கியுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட காயமடைந்தவர்களில் 8 பேர் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற்று சென்றுள்ளனர். மேலும் 3 விடுதியில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார்.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்கா ஈரானிடமிருந்து இழப்பீடு கோரும் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பல மாதங்களாக நீடித்த போரின் போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு ஈரான் இழப்பீடு கோரியிருந்த நிலையில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஈரான் தற்போது இழப்பீடு கோருவதாகவும், ஆனால் இதற்கு முந்தைய எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளிலோ அல்லது கூட்டங்களிலோ ஈரான் இதுகுறித்து குறிப்பிடவே இல்லை எனவும் டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் கடந்த 50 வருடங்களில் ஈரானில் கொல்லப்பட்ட போராட்டக்காரர்களில் குடும்பங்களுக்கும், கடந்த 5 மாதங்களில் கொல்லப்பட்ட 52,000 பேரின் குடும்பங்களுக்கும் ஈரான் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை

காற்றலையில் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர்ணா வசந்தத்தில் செவ்வாய் ராகங்கள் செவ்வாய் ராகங்கள்.

0: நிமிஷங்களில் ஒருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். நேற்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. வணக்கம் ஆனந்தி.
1: வணக்கம் வணக்கம் ஜிஆர். நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
0: சரி, இன்றைய நாளும் நிறைய விஷயங்கள் பேச போகின்றோம். குறிப்பாக இன்றைய நாள் முழுக்க எக்கச்சக்கமான ஏராளமான பாடல்கள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் உங்களோடு கொண்டு சேர்க்க இருக்கிறது. 5 மணி வரைக்கும் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கலாம். சரி, இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அதிகமான வீதி விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மொண்டாகலையிலிருந்து தனமல்வியில நோக்கி புறப்பட்ட சுமார் 45 பேருடன் பயணித்த இலங்கை போக்குவரத்துக்கு சொந்தமான பேருந்து ஒன்று 15 அடி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கிறது.
1: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தில் இடையிலான நாளைய தினம் விசேட பேச்சுவார்த்தை வந்து இடம்பெற உள்ளது. நாளை பிற்பகல் 1 மணிக்கு இடம்பெற உள்ள இந்த கலந்துரையாடல் வந்து 22வது யாப்பு திருத்தம் தொடர்பில் விசேடமாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளமை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: சரி, அதே போல இந்த சிறைச்சாலைகளில் ஏற்படுகின்ற கலவரங்கள், அடுத்தடுத்து ஏற்படுகின்ற கலவரங்கள் தொடர்பிலாக இன்று ஜனாதிபதி தலைமையில் ஒரு விஷேட கலந்துரையாடல் இடம்பெற இருக்கிறது. குறிப்பாக இலங்கையில் இருக்கிற அனைத்து சிறைச்சாலையிலும் ஏற்பட்ட கலவரத்தில் வந்துட்டு 25 உயிரிழந்து இருக்கிறாங்க. 100 கைதிகளும் சரி அதிகாரிகளும் சரி காயமடைந்து இருக்கிறாங்க. இது குறித்து ஆராய்கின்ற போது மனநல மருத்துவ சேவையில் அடிக்கடி, அதாவது மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த கைதிக்கு இருப்பதாகவும், அதுக்கு தேவையான வைத்திய ஆலோசனைகள் குறித்து கலந்துரையாடல் செய்வதற்காகவும், அது மட்டுமல்ல இந்த சிறைச்சாலைகள் பாதுகாப்பு, சிறைச்சாலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்பாக இன்று ஜனாதிபதி தலைமையில் ஒரு விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற இருக்கிறது.
1: அதே நேரம் கொழும்பில் இருந்து களுத்துறை நோக்கி சென்ற வெகு சொகுசு கார் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகி இருக்கு. இந்த விபத்தில் வந்து 3 காயம் அடைந்த நிலையில் வந்து அவர்களின் 2 வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கு.
0: சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு. எக்கச்சக்கமான ஏராளமான பாடல்களும் காத்திருக்கிறது. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு

streaming in Sri Lanka. Vossam FM. 102.6. 102.8. வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு காற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
1: ஓகே, நிறைய விஷயங்கள் பேச போகின்றோம். 5 மணி வரைக்கும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோட இடைக்கால பாடல்கள் வரைக்கும் சிக்கமாக கேட்டுக்கொண்டு இருக்க போறீங்க. குறிப்பாக இந்த பாடல் மாதிரியே சரி, காற்றோடு போகக்கூடாது எங்களுடைய சேமிப்புகள் இல்லையா, அது ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். அது பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான இடம் நம்ம தேடணும். எங்க பார்த்தாலும் பாதுகாப்பு இல்லாத மாதிரி தான் எங்களுடைய மனதுக்கும் ஒரு கேள்வி ஏற்படும் இல்லையா நந்தி. பாதுகாப்பாக எங்களுடைய பணம் இருக்கணும், அது மட்டுமல்ல நாட்டிற்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு வங்கி வேணும் அப்படின்னு சொன்னா அது எப்பவுமே இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வருடமும் இல்ல எந்த வருடமே நம்பர் ஒன் நாமம் கொண்ட இலங்கை வங்கி எப்பவுமே மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான வங்கியாக இருக்கிறது.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிஓசி வங்கி வந்து பிரைண்டின்ஸ் பினைன்ஸ் லங்கா அமைப்பினால் 2026 ஆண்டிற்கான நாட்டின் மிக மதிப்புமிக்க வணிக லாபம் என்ற முதலீட்டையும் தட்டி சென்றுள்ளது.
1: அது மட்டுமல்ல 65.5 பில்லியன் பெறுமதி மிக்க நாட்டுக்கு ஒரு பலம் சேர்க்கக்கூடிய வங்கி மிக சொல்ல போனா அதாவது உங்களுடைய முதலீட்டுக்கான நம்பிக்கைக்குரிய ஒரு நாமம் அப்படின்னு சொன்னா இலங்கை வங்கி தான். நீங்க வந்துட்டு கண் மூடிக்கொண்டே நீங்க வந்து சேமிப்புகளை இது செய்யலாம். அது மட்டுமல்ல
0: உலகின் முன்னணி 500 வங்கி வணிக நாமகங்கள்ல வந்து 2026 பட்டியல்ல வந்து இடம்பெற்ற ஒரே இலங்கை வங்கி அப்படின்னு சொன்னா பிஓசி வங்கி மட்டும் தான்.
1: ட்ரிபிள் ஏ பாதுகாப்பு கொண்டது, 87 பாரம்பரியமான ஒரு நாமம் கொண்ட வங்கியும் கூட உங்களுக்கு நம்பிக்கையாக இடம் அப்படின்னு சொன்னா நீங்க பாதுகாப்பாக உணர்ற தருணம், உங்களுடைய எதிர்காலம் இன்னும் சிறப்பாக பாதுகாப்பாக அமையணும் அப்படின்னு சொன்னா எப்பவுமே நீங்க நம்பிக்கையோடு சென்று உங்களுடைய சேமிப்புகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நாமம் நம்பர் ஒன் நாமம் கொண்ட இலங்கை வங்கி.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா இலங்கையில் வந்து சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் அறிக்கையின்படி ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 6 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 42,810 சுற்றுலா பயணிகள் வந்து இலங்கைக்கு வந்து வருகை தந்திருக்காங்க. சமீபத்தின் தரவுகளின்படி இந்தியாவில் இருந்து 7,827 சுற்றுலா பயணிகள் வந்து வருகை தந்திருக்காங்க. இது மொத்தத்தில் வந்து 18% ஆகும் என்றும் அவங்க சொல்லியிருக்காங்க.
1: சரி, அது மட்டுமல்ல இதுவரை இந்த ஆண்டு கால பகுதிகளில் வந்து டெங்கு நோயாளர்கள் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து இருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த 24 மணித்தியாலத்தில் மாத்திரம் டெங்கு காய்ச்சலினால் 9,306 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 24 மணித்தியாலத்தில் மட்டும் வந்துட்டு 1,509 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 65 இருக்கிறது உயிரிழப்புகள் டெங்கு நோயினால் விழுந்தவர்கள். எனவே கவனமாக சுற்றுச்சூழலை பாதுகாத்து உங்களையும் ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க.
0: அதே நேரம் இலங்கையின் கருவா தொழில்துறையில் வந்து பொற்காலம் உருவாகியுள்ள நிலையில் வந்து நடப்பு ஆண்டின் ஜூன் மாதம் வரையிலான முதல் 6 வந்து கருவா மற்றும் கருவா சார்ந்த தயாரிப்புகள் ஏற்றுமதி மூலம் 4,000 ரூபாவுக்கு அப்படின்னா 40 மில்லியன் ரூபாய் சாதனை வருமானத்தை ஈடுபட்டுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. கடந்த ஆண்டின் ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் வந்து இது 25 மில்லியன் அமெரிக்க டாலரை கணிசமாக உயர்ந்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கு.
1: சரி, ஓகே, நல்ல விஷயம். அது மட்டுமல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அதாவது வழிபாட்டு தலங்கள் புனரமைக்க அரசாங்கத்தினால் 232 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான நிதி ஒதுக்கு அமைச்சரவை இப்போ அனுமதி அளித்திருக்கிறது. எனவே இந்த வழிபாட்டு தலங்களை வந்து புனரமைப்பதற்கான நிதி விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். சரி, தொடர்ந்து இணைந்திருக்கலாம்
0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: சின்னவர் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து சித்ரா பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தை போட்டு சாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 5 மணி வரைக்கும் இணைந்து இருக்கலாம். இடைக்கால பாடல்கள் எக்கச்சக்கமாக இந்த நாள் முழுக்க உங்களுக்காக வந்து கொண்டு சேர்க்கும். எனவே எக்கச்சக்கமான பாடல்களை நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். உங்க வசந்தத்தின் போட்டு சாக்கு நிகழ்ச்சி இப்ப கேட்டுட்டே இருக்கிறீங்க. பொதுவாக இந்த நைட் தூங்கிட்டு இருக்கும் போதே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் கட்டாயம் நடக்கும் உலகத்துல இல்லையா? சோ அந்த விஷயத்தை கேட்கும் போது என்ன சொல்ற பதற மாதிரி தான் இருக்கும் சம்பவங்கள். இயற்கை அனர்த்தங்கள் அப்படி சொல்லாமல் திடீர்னு வந்து கொண்டிருக்கும். எதிர்வு குரல்களும் அப்படி சரி. இப்ப வந்துட்டு அதிகமாக சோசியல் மீடியால் மட்டும் இல்ல உலகத்துல பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறது. கொலம்பியாவில் நடந்த நிலநடுக்கம் இல்லையா, நிலநடுக்கம் காரணமாக கிட்டத்தட்ட 132 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க. 400 கிலோமீட்டர் தொலைவில் ஷொக்கோ அப்படிங்கிற பிராந்தியத்தின் வந்துட்டு நிலநடுக்கம் பதிவாக இருக்கிறது.
1: அதே நேரம் பாத்தீங்கன்னா ஜிஆர், காங்கோ அரசாங்கத்தின் சமீபத்திய புள்ளி விவரத்தின் படி எபோலா பாதிப்பினால் தொடர்ந்து வந்து 4200 மேற்பட்டவர்கள் வந்து இந்த நோயால் வந்து பதிவாகி இருக்காங்க. தற்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1900 மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்ததற்காகவும் தெரிய வந்திருக்கு.
0: அதுக்கான ஒரு தடுப்பூசி மருந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை. ஆனா கொலம்பியா கட்டுப்பாட்டுக்குள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சில வாரங்களுக்கு முன் உத்தியோகபூர்வமா அறிவித்திருந்தது இல்லையா? சரி, இப்ப காசாபாக்கம் போபுரம் காசாபாக்கம் போர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தா, அதாவது போர்கள் நிப்பாட்டியிருந்தாலும் சரி, அந்த யுத்தம் நிறைவடைந்தாலும், ஆனா இன்னும் அங்க சில இடங்கள்ல வந்துட்டு ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. யுத்தங்களும் சில சில இடங்கள்ல அதிகரித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்ப வந்துட்டு அதாவது அக்கு நாடுகள் மனிதநேய விவகாரங்கள் ஒருங்கிணைக்கும் அலுவலகம் ஒரு விஷயத்தை சொல்லிருக்கு. என்னன்னு சொன்னா, காசா மீது இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதல்கள் பலஸ்தீன மக்களுக்கு தொடர்ந்தும் ஆபத்தை விளைவிப்பதுடன் அங்குள்ள மனிதநேய தேவைகளும் கணிசமாக அதிகரித்து வருவதாக இப்ப அக்கு நாடுகள் சபை இப்ப வந்துட்டு எச்சரித்திருக்கு. இப்ப வந்துட்டு நிறைய பேருக்கு அங்க கஷ்டங்கள், சிறுவர்களுக்கு தேவையான உதவிகள் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவதாக ஒரு அறிக்கை சொல்லியிருக்கிறது.
1: அதே நேரம் யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் 4 மேலாக நீடித்து வரும் நிலையில் வந்து ரஷ்யாவின் மாகாணத்தில் உள்ள குடியிருப்புகள் மீது வந்து யுக்ரைன் மேற்கொண்டதாக கூறப்படும் ட்ரோன் தாக்குதல்களில் வந்து 12 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 39 பேர் வந்து காயமடைந்துள்ளதாகவும் வந்து தகவல் தற்போது வெளியாகி.
0: சரி, இப்பதான் இந்த யுத்தங்கள் நிறைவடையும், மக்கள் எல்லாம் அமைதியாக ஒன்றாக இப்படியான பாடலாம் கேட்டு ரசிப்பாங்கன்னு தெரியல. தொடர்ந்து இணைந்து இருக்கலாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. இடைக்கால பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கு.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் நின்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
2: பாடலாசிரியர் இயக்குனர் பஞ்சு அருணாச்சலம்.
1: ஒலிக்கும் பாடல் இது மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே காற்றலையில் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் செவ்வாய் ராகங்கள்.

0: அரசு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: புத்தல மொன்றாகல பிரதான வீதியின் மகாகுடையாய பகுதியில் பஸ் வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. மொன்றாகலையிலிருந்து தனமல் வில நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டி ஒன்றே விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தின் போது பஸ் வண்டியின் சாரதி மற்றும் நடத்துனர் உட்பட சுமார் 10 பேர் வரை பயணித்துள்ள நிலையில் பஸ் வண்டியின் சாரதிக்கு சிறிய அளவிலான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் பஸ் வண்டியில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாகவே விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதி பசர் அல் அசாத் மற்றும் அவரது இளைய சகோதரருக்கு மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிரியாவின் நீதிமன்றம் ஒன்றில் குறித்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் அசாத் மற்றும் அவரது சகோதரர் நீதிமன்றத்தில் ஆஜராகாத நிலையில் விசாரணை நடத்தப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 500,000 பேர் வரை உயிரிழந்த 14 ஆண்டுகால உள்நாட்டு யுத்தம் போது இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பிலேயே அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 2011 தாரா பகுதியில் இடம்பெற்ற போராட்டங்களை அடக்குவதற்கு தலைமை தாங்கிய அசாத்தின் உறவினரான அஜய் நஜீத் என்பவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அசாத்தும் அவரது சகோதரரும் ரஷ்யாவுக்கு தப்பிச் சென்றுள்ள நிலையில் கைது செய்யப்பட்ட நஜீப் சிறையில் உள்ள நீதிமன்ற கூண்டில் நின்றபோதே தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. நமது அடுத்த மனித அல்ல செய்தி அறிக்கையினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த

0: பனி விழும் இரவு மௌனராகம் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய அழகான பாடல் கேட்டு செவ்வாய் ராகம் கொண்டு வரும்
1: பொழுதாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் 4:09 ஆகி கொண்டிருக்கிறது. எக்கச்சக்கமான ஏராளமான பாடல்கள் இதே மாதிரி நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இன்று முழுக்க செவ்வாய் ராகங்களோடு கிடைந்திருக்கு, நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த மனிதளத்தில் என்ன அப்படின்னு சொன்னா,
0: ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்காக ஈரான் விதித்த நிபந்தனைகளுக்கு பதிலாக கடந்த கால போர்கள், தாக்குதல்கள் மற்றும் போராட்டங்களில் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வந்து கோரிக்கை விடுத்திருக்காரு. இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள நிலையில் வந்து இன்று சர்வதேச சந்தையில் வந்து மசக்கு எண்ணெயின் விலை வந்து அதிகரித்திருக்கு. நேற்று மசக்கு எண்ணெய் விலை வந்து 5% வரை அதிகரித்தமை தொடர்ந்து பென்ரக மசகரக எண்ணெயின் பீப்பாய் ஒன்றின் விலை வந்து $88 வந்து தற்போது அதிகமாகி உள்ளது.
1: சரி, ஓகே. இதே போலதான் அமெரிக்கா பக்கம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்படின்னு சொல்லலாம் ஜோ பைடன், இப்போ வந்து புற்றுநோய் வந்துட்டு அதிதீவிரமாக அவரை தாக்கி கொண்டிருப்பதாக அவருடைய மகன் ஆண்டன் பைடன் வந்துட்டு ரொம்ப கவலையான ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கிறாரு. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தான் ஜோ பைடன். கிட்டத்தட்ட அவருக்கு 83 மக்களாட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறாரு. அமெரிக்காவினுடைய 46 ஜனாதிபதியும் கூட 2021 2025 இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு 2024 அவர் தேர்தலில் போட்டியிடலை, ஏன்னா அவர் உடல்நிலை கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு புற்றுநோய் வந்துட்டு சாதாரணமாக தான் இருந்தது, இப்போ வந்துட்டு அவர் எலும்புகளையும் தாக்கி அதிதீவிரமாக பரவிக்கொண்டிருப்பதாக ரொம்ப அவர் அந்த உருக்கமான ஒரு காணொலியில் தெரிவிச்சிருக்கிறார்.
0: இங்கிலாந்தின் பல பகுதிகளில் நிலவி வரும் கடுமையான சுற்றுச்சூழல் மற்றும் விவசாய நெருக்கடிகள் காரணமாக நாட்டில் 71.3% பகுதிகள் அதிகபூர்வமாக வறட்சி பகுதிகளாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. 1836 பதிவாகியுள்ள தொடக்கத்தில் இருந்து கடந்த 190 இல்லாத மிக மோசமான வறட்சி மாதமாக ஜூலை மாதம் பதிவாகியுள்ளதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு.
1: அதாவது எங்களுடைய நாங்கள் எங்கே பயணித்தாலும் சரி, வாகனத்திலேயோ அல்லது விமானத்திலேயோ பயணிக்கும் போது கட்டாயம் ஆபத்திலிருந்து குறைக்கிறதுக்காக எங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆசனப்பட்டி அணிவோம் தானே. ஸோ அந்த ஆசனப்பட்டி அப்படி இல்லைன்னு சொன்னால் அது ஒரு ஃபைன் போடுவாங்க. எங்கள் நாட்டிலேருந்து இல்லை, எல்லா நாட்டிலையும் தான் ஆசனப்பட்டி என்பது வந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு. கனடாவில் ஒரு சிறுவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த ஆசனப்பட்டி அணிய மறுத்ததுனால வந்துட்டு அவங்கள வந்துட்டு அங்கே இருக்கிற ஊழியர்களிலிருந்து எல்லாருமே ரொம்ப அந்த சிறுவனை வந்துட்டு எப்படியாவது ஆசனப்பட்டியை அணிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலையெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஆசனப்பட்டி அந்த சிறுவன் அணியில. அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த புறப்பட தயாராக இருந்த அந்த நேரத்தில் வந்துட்டு குறிப்பா பார்த்தா அந்த குடும்பத்தை தானே வெளியில அனுப்பணும், ஆசனப்பட்டி அணையிலன்னு. ஆனா அந்த கனடா அந்த விமானம் என்ன பண்ணிருக்குன்னு, அந்த நிறுவனத்தினுடைய விமானம் கனடா நாட்டில் அந்த புறப்பட தயாரிந்த மொத்த பயனாளர்களையும் ரத்து செஞ்சு அந்த பொடியனை எப்படியாவது அந்த சிறுவனை வந்துட்டு ஆசனப்பட்டி அணிவிச்சா தான் இந்த விமானம் புறப்படும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய சர்ச்சையாக முடிந்து ஒரு மாதிரியாக அணிவிச்சு புறப்பட்டு விட்டுது.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் வந்து ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் டிவி 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் டேக் கேர் வேலை திட்டமானது வீதி விபத்துகள் சம்பந்தமாக மாணவர்களிடையே தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டம் 2வது முறையாகவும் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் வந்து வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது.
1: எதிர்காலத்தில் அந்த வீதி விபத்துகளிலிருந்து கொஞ்சம் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் எதிர்கால சந்ததிகளுக்கு இப்படியான வீதி விதிமுறைகள், அந்த வீதி விபத்துகளால் ஏற்படக்கூடிய பாரதூரமான விஷயங்களை தெளிவுபடுத்தும் போது, எதிர்காலத்தில் அவங்க வந்துட்டு அந்த லைசன்ஸ் எல்லாம் எடுத்து சரியான முறையில் வாகனத்தை செலுத்தும் போது அந்த வீதி விதிமுறைகளை சரியாக கடைபிடிப்பாங்க, வீதி விபத்துக்கள் இருந்து அவங்களை பாதுகாத்துக் கொள்ளலும். ஸோ உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமைக்கட்டும்.
0: தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையினோட.

0: மிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை ராகங்கள், எத்தனை ராகங்கள், அத்தனை ராகங்களும் மொத்த

0: ஸ்டோரி
1: என்னன்னு சொல்றா பாருங்க.
2: லெட் மீ சிங் எ குட்டி ஸ்டோரி, பே அட்டென்ஷன், லிசன் டு மீ.
3: குட்டி ஸ்டோரி,
0: குட்டி ஸ்டோரி.
4: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசப்படாது.
5: சரி, இந்த மனிதாளத்தில் போட்டு தாக்கில் குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பாக்கலாம்.
6: ஒரு அழகான ஊரில் வந்து இரண்டு நண்பர்கள் வந்து இருந்தாங்களாம். ஒருத்தர்கிட்ட வந்து இரண்டு குதிரைகள் வந்து இருந்துச்சாம். ஒரு குதிரை வந்து சுறுசுறுப்பாக இருக்கும், எது கொடுத்தாலும் சாப்பிடும். இன்னொரு குதிரை வந்து ரொம்ப சோம்பேறித்தனம், நல்ல உணவு கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் பார்த்துதான் சாப்பிடும். ஒரு நாள் இரண்டு குதிரைகளுக்கும் வந்து மூட்டை சுமந்து வேலை செய்யும் நேரம் வந்து வந்துச்சாம். சுறுசுறுப்பான குதிரை தனக்கு கொடுத்த மூட்டையை வந்து அவசரமாக சுமந்துகிட்டு வேகமா நடந்துச்சாம். ஆனா சோம்பேறி குதிரை வந்து என்னால் முடியாது, பாதிலேயே உட்கார்ந்துருச்சா, என்னால முடியாது அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாமல் வந்து அந்த சோம்பேறி குதிரையின் மூட்டைகளை வந்து சுறுசுறுப்பான குதிரைகளின் மேல வந்து ஏத்தி வச்சாங்களாம். அது ரொம்பவும் வழியையும் பொருட்படுத்தாமல் வந்து அமைதியாக வந்து எல்லா மூட்டைகளையும் வந்து சுமந்து வந்து இலக்கை வந்து அடைஞ்சிச்சான். இதை பார்த்த எஜமான் வந்து எந்த வேலையும் தடமாக கஷ்டப்பட்டு செய்யற இந்த சுறுசுறுப்பான குதிரைக்கு தான் இனிமேல் வந்து அதிகமான உணவும் நல்ல கவனிப்பும் தரணும் முடிவு பண்ணாரா. சோம்பேறி குதிரைக்கு வந்து உணவு வந்து குறைச்சிட்டாராம். சரியா, இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நாம் கடமையையும் பொறுப்பையும் சரியாக செஞ்சா அதற்கான மரியாதையும் உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும். சோம்பல் நம் வாய்ப்பையும் உரிமைகளையும் வந்து தட்டி பறிச்சிருமே. பையமே
1: என்னன்னு
2: சொல்றா
3: பாருங்க.

0: சிந்தனை முடிச்சி திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோய்கிறது. நேரம் 4:30.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும், திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட் பைப் உபகரணங்கள், வேல்வ்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான்.

0: ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள்
1: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
2: காங்கிரஸ் புட்சிடி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
0: இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையினூடாக.
1: ஓகே, நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா பக்கம் மூலம் குறிப்பாக இந்த திரைத்துறை திரைப்படங்கள், அது மட்டுமல்ல அரசியல் வட்டாரங்கள் இப்போ வந்துட்டு கவனத்தை ஈர்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் திரைப்படங்களில் பணியாற்றிய தயாரிப்பாளர்கள் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு அரச பொறுப்புகளில் நியமிக்கப்பட்ட விஷயம்தான் இப்போ வந்துட்டு ரொம்ப எல்லாருடைய கவனத்தை இழுத்து காரசாரமாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அதன்படி இந்த ஜனகன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணன் அவர் வந்துட்டு தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே மட்டுமல்ல லியோ திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் விஜய்க்கு நெருக்கமானவராக குறிப்பிடப்பட்ட ஜெகதீஷ் பழனிசாமி முதலமைச்சரின் பிரத்யோக செயலாளராக நியமிக்கப்பட்டார். பீஸ்ட் திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் மனோஜ் தமிழ்நாடு அரசின் திரைப்பட பயிற்சி நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமில்ல, இந்த கோட் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனா கால்பாத்தி அவருக்கும் வந்துட்டு கோயில்களுக்கான அறங்காவலர் நியமன குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய அரசியல் திரைத்துறை வட்டாரங்களில் எல்லாருடைய கவனத்தையும் விட்டு தாரசாரமாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது.
0: கனடாவில் ஒருவர் வந்து 44 மில்லியன் டாலர் பெறுமதியான கோல்ட் போல் ஜக்பட் பரிசை வென்று கோடீஸ்வரனாக இருக்காரு. அதனால் வந்து அந்த பரிசை வென்ற தகவல் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் அவருக்கு தெரியவில்லை. சரியா, அந்த பரிசை வந்து இன்னும் அவருக்கு தெரியவில்லை. 44 மில்லியன் டாலர் ஜக்பட் பரிசு விழுந்துள்ளதாகவும் அவருக்கு இன்னும் தெரியவில்லை.
1: பாருங்களேன், தெரியாத அளவுக்கு இவ்வளவு ஒரு பெரிய பரிசு. சிரியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி அவருக்கு வந்துட்டு இந்த போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல் குற்றங்களுக்காக இப்போ வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. பஷார் அல் அசாத் அவருக்கும் அவருடைய இளைய சகோதரருக்கும் இந்த போர்க்குற்றங்கள் தொடர்பாக மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது.
0: கனடா பகுதியில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏரி ஒன்றில் ஹெலிகாப்டர் விழுந்து விபத்துக்குள்ளாகி 3 பேர் வந்து காயமடைந்துள்ளதாக வந்து கனடிய போலீசார் வந்து தெரிவித்திருக்காங்க.
1: சரி, இந்த புதிய விதிகளை அறிமுகப்படுத்திருக்கிறது இப்ப யூடியூப் சேனல் வந்துட்டு புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்திருக்கு. எதிர்காலத்துல நீங்க இப்ப எல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு புதிய ஒரு வருவாய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய புதிய ரீல்ஸ் போறது, புதிய புதிய விஷயங்களை அப்டேட் பண்றதாக இருக்கிறது. ஆனா 2027 பிப்ரவரி 1st யூடியூப் சேனல் உத்தியோகபூர்வமான ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா 12 மாதங்களில் நீங்க 8000 நீங்க அதாவது பார்வையாளரை கடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அது மட்டுமல்ல 20 மில்லியன் ஹவர்ஸ் அதாவது வியூவர்ஸை கடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த யூடியூப் சேனல் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறது. 2027 அடுத்த வருடம். ஸோ நீங்கள் புதுசு புதுசாக கிரியேட் பண்ணுற அந்த புதிய யூடியூப் சேனல்லோ அல்லது நம்ம போகிற விஷயங்களால் பணம் சம்பாதிப்பதுக்காக இந்த விதியை அறிமுகப்படுத்தியிருக்கிறது.
0: அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவில் வந்து கைவிடப்பட்ட பயணப்பை ஒன்றிற்குள் வந்து மனித உடல் இருப்பதாக கருதி ஆரம்ப கட்ட விசாரணை வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு மனித உருவத்தை ஒத்த பொம்மை தான் அந்த பைக்குள் இருந்ததாக வந்து கடைசியாக வந்து தெரிய வந்திருக்கு.
1: சரி, ஓகே, இப்போ ஃபோன்ல தான் தொழில்நுட்பத்தில் ஃபோன் கேமரா அதில் தான் நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோ எடுப்போம் வீடியோ எடுப்போம் இல்லையா. ஆனால் இப்போ இந்த ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் நல்லதாகவும் நடக்கிறது, கெட்டதாகவும் நடக்கிறது. குறிப்பாக இந்த கண்ணாடி, நாங்கள் அணிக்கின்ற இந்த கண்ணாடிகள் வந்துட்டு இப்போ ஏஐ தொழில்நுட்பம் இருக்கிறது. அதனால் வந்துட்டு புகைப்படங்கள் எடுக்கலாம், சாங்ஸ் கேட்கலாம், அதே போல் நாங்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரிக்கு இந்த கண்ணாடி புதிதாக அறிமுகப்படுத்த கண்ணாடி. குறிப்பாக இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஐ கண்ணாடிகளுக்கு தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்னு சொன்னால் ஒருத்தருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் வீடியோ எடுக்கிறதையோ அல்லது ரெக்கார்ட் பண்ணுறதையோ அந்த இங்கிலாந்தில் அனுமதிக்கவில்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கேமரா மைக்ரோஃபோன் மூலம் தெரிய வருகின்ற ஏஐ கண்ணாடிகளுக்கு இப்போ இங்கிலாந்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது.
0: தொடர்ந்து இணைந்திருங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: காற்றலையில் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் செவ்வாய் ராகங்கள் திரை உலகின் நட்சத்திர நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே ஸ்டார் ஆஃப் த டே
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
2: இயக்குனர் பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம்.
1: அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக பாடல்

0: உலகின் நட்சத்திரம்
1: ஒலிக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு
2: தொடர்ந்தும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இப்பொழுது உங்களுடன் சிவானி இணைந்திருப்பாங்க. எல்லாருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறும் நான் ஜி ஆர்.
1: என்றும் உங்கள் அன்பின் ஆர்ச்சியானது. நன்றி வசந்த உறவுகளை.
2: தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க ஸ்டே டூன் மக்களே.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூரிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்துக்கு பெட்ரோல் 92 UNL விமான வகை டீசல் எண்ணெய் மற்றும் டீசல் 0.05 வீதம் MS ஆகியவற்றை நீண்டகால ஒப்பந்தங்களின் அடிப்படையில் கொள்முதல் செய்வதற்காக பதிவு செய்யப்பட்ட விநியோகஸ்தர்களிடமிருந்து பெறப்பட்ட சர்வதேச விலை மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய உயர்மட்ட பிராந்திய கொள்முதல் குழுவினரால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் கணிசமான குறைந்தபட்ச விலை மனுதாரர்களுக்கு இந்த கொள்முதல் ஒப்பந்தங்களை வழங்குவதற்காக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஓமான் மற்றும் ஈரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றமான கட்டத்தை எட்டியுள்ளதாக கட்டார் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் மஜத் அல் அன்சாரி தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகள் முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் பிராந்தியத்தில் பதற்றத்தை தணிக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் கட்டார் ஆதரவளிப்பதாகவும் மத்தியஸ்தர்களாக தாங்கள் ஹோமோஸ் நீரினை விரைவில் மீண்டும் திறக்கப்பட வேண்டுமென விரும்புவதாகவும் கட்டார் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் மஜத் அல் அன்சாரி மேலும் தெரிவித்துள்ளார். இந்த மனிதள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மனிதள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது மக்கள் சூடிய
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
5: நிமிர்ந்த நடை.

0: நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மாலை பொழுதின் வணக்கங்கள். 9:00 ஒவ்வொரு வாரமும் இந்த செவ்வாய் ரகம் அப்படின்னு சொல்லும் போது எல்லோருக்குமே ஒரு தனி ஃபீல், தனி குஷி எல்லாம் அப்படியே வந்திருக்கும். இன்றைய நாளும் பாத்தீங்கன்னா சூப்பரான என்பதுகளில் வெளிவந்த இனிமையான பாடல்கள் அப்படின்னு நான் தொகுத்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம உங்கள் மனதுக்கு பிடித்தமான பாடல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்களும் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கும் அந்த பாடலாம் தரதுக்கு நானும் தயாராகவே இருக்கேன். இந்த நேரத்தில் இந்த பாடல் கேட்டா ரொம்ப சூப்பரா ரொம்ப வடிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்களா இருந்தா
1: பேசுறோம்
0: இல்லையா? சொல்லுங்க, யார் யாரை இணைத்துக் கொண்டு நீங்க பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: நிகழ்ச்சியோடு
0: இருந்து கொடுமைக்கு
1: நன்றி.
0: பாய் பாய்.

0: நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ள போறேன். 2026 ஆண்டில் இலங்கையினுடைய மிகவும் மதிப்புமிக்க வணிக நாமமாக BOC மீண்டும் முதலிடம் பெற்றிருக்கிறாங்க. ₹65.5 பில்லியன் பிராண்ட் மதிப்பு மற்றும் AAA ரேட்டிங் மற்றும் உலகினுடைய டாப் 500 வங்கி பட்டியலில் இடம்பிடித்திருக்கிறது நம்ம BOC நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2025 ₹77 பில்லியன் வரி செலுத்திய இலங்கையுடைய மிகப்பெரிய நிறுவன வரி செலுத்தினராகவும் BOC மற்றும் BOC ஃபிளாக்ஸ் ஆப் மூலமாக 2.5 பில்லியனுக்கும் அதிகமான டவுன்லோட் மற்றும் ₹200 பில்லியனுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகளை பெற்று சாதனை படுத்திருக்கிறது நம்ம BOC நிறுவனம். 7 ஆண்டுகால பாரம்பரியத்தோட நாட்டினுடைய 331 பிரதேச செயலக பிரிவுகளையும் 2500 மேற்பட்ட சேவை மையங்களோடும் மக்களுக்காக சேவையை தொடர்ந்து வழங்கி வருது நம்ம BOC நிறுவனம். நீங்க வந்து ஒரு நம்பகமான ஒரு வங்கி கணக்குல உங்களுடைய பணத்தை வந்து நீங்க முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்களா இருந்தா கண்டிப்பா நீங்க எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே இல்லாம சந்தேகமும் இல்லாம BOC நிறுவனத்தை நீங்க நாடலாம் அப்படின்றதுல இந்த நேரத்தில் வந்து சந்தோஷமா பகிர்ந்து கொண்டு அடுத்து கூட ஒரு முக்கியமான விடயத்தை பத்தி நாங்க பேச போறோம். இந்த நாட்டில பாத்தீங்கன்னா நாடலாவிய ரீதியில வந்து வீதி விபத்துகளோட எண்ணிக்கை வந்து நாளாந்தம் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இந்த விபத்துகளை வந்து நாங்க எப்படியாவது தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக இந்த TKR வேலை திட்டமானது 2வது முறையாகவும் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்திக் கொண்டு வராங்க. ஜனாதிபதியோட நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த TKR வேலை திட்டமானது பாடசாலை மாணவர்கள் மத்தியில் தெரிவு செய்யப்பட பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்துமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒரு சிறப்பான முறையில வந்து வீதி நாடகங்கள் அதே போன்ற செயலமர்கள் வழியாகவும் இந்த வீதி விபத்துமான விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்திட்டு வராங்க. சுயாதீன ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ITN, லக்கண்டா, வசனம் FM, வசனம் TV ஆகியன இணைந்து இந்த TKR வேலைத்திட்டத்துக்கு முழுமையான ஊடக அனுசரணையும் வழங்கிட்டு வராங்க அப்படின்றதுல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. தொடர்ச்சியாக இணைந்துக்கலாம். இது சிவரகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ்.
1: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
2: ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

0: வணக்கம் சந்தோஷமான வணக்கம் தலைவக்கல் கிருஷ்ண
1: பக்தன்.
0: கிருஷ்ண பக்தன்
1: இருக்கீங்க,
0: கண்ணா உன்னை தேடுகிறேன் வா அப்படின்ற மாதிரி இந்த கிருஷ்ணாவை காணணும்னு இரண்டு வாரங்கள்ல நாங்க தேடும், எங்க காணோம் எங்க காணோம்
1: அப்படின்றேன்.
0: அதோ அப்படித்தான், இனி நாங்க ஷோக்கு வந்தா லைன் எல்லாம் அப்படி பிஸியா தான் இருக்கும். ஒரு வாரத்துல நீங்க எத்தனை முறை எனக்கு கால் ட்ரை பண்ணீங்க செவ்வாயத்துல பேசுறதுக்காக?
1: போன கிழமை ட்ரை
0: பண்ணேக்கா,
1: அதுக்கு முதல் செவ்வாய் ட்ரை பண்ணி.
0: அது கணக்கே இல்லக்கா, நாங்க ஒவ்வொரு வாரமும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த வாரம் கிடைச்சிருக்கு இல்லையா?
1: அதுக்கு முதல் கிழமை நான் பேசினேன்.
0: அடுத்த பாடல் கேக்க போறீங்க?
1: நண்பன் வசந்தகுமார், கெந்தகுளம் ராசமாணிக்க ராஜேந்திரன், நாகத்தேன ஐயர் சண்முகநாதன், கடவுட மனவரணியர் முத்துராஜா, ஈடனையா ஐயாக்கர் சேமகுமார், குலசீலன், ஆட்டோ விஸ்வநாதன், உமாச்சந்திரன் ஆகியோருக்காக கேட்போங்க. வாய்ப்புக்கு நன்றி அக்கா,
0: ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு
1: கிடைக்கும் தெரியாதக்கா,
0: இனி உங்களுக்கு அடுத்த வாரம் கிடைக்கணும் வேண்டிக்கிறேன். சரியா,
1: நன்றிக்கா,
0: ரொம்ப நன்றி. அதுதாங்க நாங்களாம் வேணும்லாம் பண்ணலங்க, உங்களுக்கு கால் கொடுக்க கூடாது அப்படிலாம் நினைக்கல. இந்த செவ்வாயகம் அப்படின்னு சொல்லும் போது செவ்வாய் ரகத்துல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் ஏக்கங்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா? அது மாதிரிதான் இதுவும் கூட தொடர்ச்சியா நீங்களும் இருந்துக்கலாம். எங்களுமே இந்த பக்கமாக சந்தோஷமா பேசலாம். உங்கள் சிவானி அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு சொல்ல பாட வந்து கேட்டு முடியும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். இந்த நேரம் கடைவீதி எங்கும் வசந்தம் அப்படியே ஒழித்துக் கொண்டே இருக்கும். அங்க வேலை செய்யக்கூடிய எல்லாருக்கும்

0: அடிச்சிட்டீங்க.
1: யாரோட அக்கா மகடா டாய்?
2: அண்ணனோட அக்கா மக. அவன் நடந்து வந்தா
3: நம்ம பஸ் ஸ்டாண்டு. பல பல வழக்கம்
2: அண்ணனோட பச்சை கிளி அது பறந்து

0: நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரமலையா இந்த மணி கடந்த 31 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.

0: நச்சினிய தமிழோடு செவியூரம் ஒளி பேசும் பாடலாய் பாடலாம்.
1: ரசிக்கும் தருணங்களை இச

0: உமாச்சந்திரன்
1: செவ்வாய் ராகத்துக்கு நீங்க வராம இருக்கவே
0: மாட்டீங்க
1: இல்லையா? பேசிட்டு இருக்கீங்களா? பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
0: என்ன
1: பாடல்?
0: கிருஷ்ணபத்னன்
1: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு.
0: நன்றி.

உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. திரை உலகின் நட்சத்திரம், வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

ஆஃப் தி டே

0: முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: அன்று மீண்டும் என்று வசந்த சந்திரம் போனாகல. குமார்.
0: குமார், எப்படி இருக்கீங்க குமார்?
1: சூப்பரா இருக்கா வசந்தத்தோட.
0: அப்படியா?
1: ஓ அக்கா,
0: காலையில இருந்து அப்படியே சிவராத கேட்டுட்டே இருந்திருப்பீங்க இல்லையா?
1: வேலைக்கு போயிட்டு வந்து இப்ப பிறகு தான் பின்னர்.
0: அடடா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: போம் அக்கா.
0: அடுத்த முறை பாடல் வர போது யார் யாரும் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: பாடல் கேட்கறதுக்கா மனைவி சாந்தி, மற்ற எம் கே சேஷாந்த் இருக்கார், மற்ற சிகாசின் இருக்கா, மற்றும் வசந்த சொந்தங்கள் அனைவருக்கும், மற்றும் விருதுகள் அமைப்பினர் அனைவருக்கும் அக்கா. ஏதோ ஒரு பாடலை கேட்கறாக்கா.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்த குடும்பக்கு. இருந்து நிமல்குமார், மனைவி ராதா மற்றும் மகன் மார்களான சந்தோன், புவிலோஷன், இலக்கிய, சிவன்யா, புஷ்பே, சுது ஆகிய நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்காங்க. நிஷா மாவன் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா? அன்பான மாலை நேரம் வணக்கம் சிவானி அக்கா. கரவல்பிட்டில இருந்து மது நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா? நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கணவர் ஜெகன், மகன் அஸ்வின் மற்றும் யஸ்வின் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. குர்ஜகிருந்தா அசோதின் இருக்கிறாங்க, நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து இருக்கிறாங்க. அசோதின், நூர் ஜகான், அன்வர், ரிகா, ஸ்டாரி மற்றும் ரீனா குட்டிக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான மாலை நேரம் வணக்கம் அக்கா, நிகழ்ச்சி சூப்பர் பாடல்கள் எல்லாம் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு அஸ்ரீபா, சரண்யா, மிஸ்மிதா, யோகராஜா, ரமேஷ், விஜயா மற்றும் சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு தரணிகள் கிருஷ்ணவேணி வந்திருக்கிறாங்க. மாலை நேரம் வணக்கம் அக்கா, இந்த நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கிறது, வாழ்த்துக்கள். நாங்களும் வீட்டிலிருந்து ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பாடல் தான் சொல்லி சிங்கரவத்திலிருந்து டி கே தினேஷ் வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாருக்கும் நிகழ்ச்சி நடத்தும் ஒரு சூப்பரான பாடல்.
2: அழாத கண்ணா, என் ராசா என்ன? அழாதடா, அழாத.

0: 102.6 இது மக்கள் சூடிய மகுடமே. அமைதியில் நெஞ்சைத் தொடும் மெல்லிய இசையோடு அரவணைக்கிறது.
1: தென்னங்கிளையும்

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல்

0: கழகம் கண்டுவரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்ற மென் வாசனை திரைப்படத்துக்காக பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி பாடிய ஒரு சுபமான பாடல்களும் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் 6 மணி கடந்த 19 நிமிடமாக இந்த வேலையில் வசந்தம் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது? நவாஸ். எப்படி இருக்கீ நவாஸ்?
1: நல்ல சோமா, மிக அருமையான
0: விரும்பி கேட்க போறீங்க?
1: மற்றும் பிள்ளைகள்.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு. அவருடைய லைன் வந்து கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. தர்ஷா, நீங்களும் எங்களும் இந்த பக்கமாக சந்தோஷமா பேசலாம். இந்த நேரம் பாத்தீங்கன்னா அன்பன வாழை நேர வணக்கங்களோடு பாடல்கள் எல்லாம் அருமை சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு மெய்நகை பண்டார விழா எல்லிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? சுபாசினி வந்திருக்கிறாங்க, பாடல் எல்லாம் அருமை, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து இருக்கிறாங்க. அதே போல வெள்ளவத்திலிருந்து ராஜகோபால் வாழா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? பிரியமான மாலை நேர வணக்கம். சிவானி அலைபேசியில் வாய்ப்பே இல்லை, அவங்க லைன் கிடைக்கல போல. நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசனம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி ரொம்ப அருமை இருக்கிறது. இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், கிருத்திகா மற்றும் சன்விதன்யா, அதே போல குளோரிடா ஆகியோர் பாட விரும்பி கேட்டு ஞான குரு பதில் இந்த நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. ஆரையும் பதிலிருந்து இதிரத்தினம் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான மாலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹாயக்கா, சந்தோஷமான மாலை நேர வணக்கம். நான் அட்டரை சென்னது முஃபித். தற்போது தோஹோ கத்தாருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான மாலை நேர வணக்கங்களோடு வேலைத்தளத்திலிருந்து ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக உறவுகள் யாவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கங்களோடு கொழும்பு 14 மும்தாஜ் பேகமும் வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை சூப்பரான பாடல்

அதே போல சந்தோஷமான வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ரத்தோட்டை கம்மனுவை சேர்ந்த ஆறுமுகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. செவ்வாய் ராகங்கள் வேற லெவல் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து இருக்கிறாங்க. அதே போல கம்மனுவ வர்ஷா டெய்லர்ல வந்து ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அதாவது கம்மனுவ வர்ஷா டெய்லர் வந்து ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாரும் இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி ராஜு. அதே போல இனிமையான மாலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக

0: உலகம் கண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் மாலை 6 மணி கடந்த 43 நிமிடம்.
1: வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
2: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
3: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: வணக்கம்.
1: இனி மாலை நேரம் வணக்கத்தோடு வருகிற அந்த சிவானி, எப்படி இருக்கீங்க? நல்லா சோமரிங்களா?
0: சந்தோஷமா இருக்கிறேன் மாத்திரை சிவமூர்த்தி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா சந்தோஷமா இருக்கோம். தெரியும் தானே செவ்வாய் ராகம்னு சொன்னா எந்த இடத்துல போனா எந்த இடத்துல கள்ள கள்ளன் இருக்குன்னு சொல்ல சிவானி வந்தா தெரியும் தானே?
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி சிவமூர்த்தி. அப்புறம் சொல்லுங்க, மாலை நேரம் வேலையில செய்து முடிச்சிட்டீங்களா இல்லனா வேலை செய்துகிட்டே எஃப்எம் கேக்குறீங்களா?
1: இல்ல, வேலையில முடிச்சு விட்டு இன்னைக்கு மாத்திரை நகரத்துக்கு வந்திருக்கேன். நாளை இருந்து மாத்திரை முத்துமாரத்துல 10 நாளைக்கு தொடர்ந்து வேலை. அதே போல வசந்த இன்னைக்கு செவ்வாய் ராகம் தானே?
0: அதே
1: போல வெள்ளவத்தை அகஸ்தியா யதுசிக அனுஸ்வான் திலகவதி, அதே போல சிவானிக்கும், அதே போல வசந்த உறவுகளுக்கும், அதே போல எங்க நடராஜா இந்திராணி உலக பூரா எல்லா அனைவருக்கும் ஒரு பாடல் நாள் சட்டப்படி பாடல் தான்.
0: ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு
1: மீண்டும் சந்திப்போம். பாய் பாய் சந்திப்போம்.

0: மைக் முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: சிறு மற்றும் மத்திய தர அரிசி ஆலை உரிமையாளர்களுடன் ஜனாதிபதி விசேட கலந்துரையாடல். மரண தண்டனை குறித்து பல யோசனைகள், இன்னும் இணக்கப்பாடு இல்லை, அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. ரத்மலானி சைமாவை 48 மணி நேரம் தடுத்து வைக்க அனுமதி, ஏனைய இருவர் 17 தேதி வரை விளக்கமறியலில். சிறைச்சாலை மோதல் தொடர்பில் 1500 பேரிடம் விசாரணை, 61 பேர் சந்தேக நபர்கள். வருடத்தின் முதல் 6 மாதங்களில் கருவா ஏற்றுமதியினூடாக 4000 கோடி ரூபாய் வருமானம். 105 மத்திய நிலையங்களில் அரசாங்கத்தினால் 27,452 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு. கொலம்பியாவில் பூகம்பத்தினால் 132 பேர் பலி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் சிறு மற்றும் மத்திய தர நெல் ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையில் ஜனாதிபதி செயலகத்தில் சந்திப்பொன்று இன்றைய தினம் நடைபெற்றது. நெல்லுக்காக நிர்ணய விலை வழங்கியமை விவசாயிகளிடமிருந்து நியாயமான விலையில் நெற்கொள்வனவை உறுதிப்படுத்துவதற்காக, சிறிய மற்றும் மத்திய தர வர்த்தகர்களின் பங்களிப்பை பெற்றுக் கொள்வதற்காக குறித்த சந்திப்பு இடம்பெற்றது. நெல் கொள்வனவு தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் ஈட்டுக்கடன் முறைமையின் கீழ் வங்கிகளுடன் கொடுக்கல் வாங்கல் செய்யும்போது முகம் கொடுக்கும் சிரமங்கள் தொடர்பில் சிறிய மற்றும் மத்திய தர நெல் ஆலை உரிமையாளர்கள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். நெல் கொள்வனவு செய்வதற்காக மாவட்ட செயலாளர் அல்லது பிரதேச செயலாளர் ஊடாக நிதி ஒதுக்கீடுகளை வழங்கும் வேலைத்திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு அவர்கள் பரிந்துரைத்ததுடன், நெல் கொள்வனவு செய்வதற்கு தங்களிடம் போதுமான கொள்ளளவு உள்ளதாகவும், விவசாயிகளுக்கு நிலையான விலையை வழங்குவதற்கும் நுகர்வோருக்கு நியாயமான விலையை உறுதிப்படுத்துவதற்கும் இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம் என அவர்கள் குறிப்பிட்டனர். நெல் கொள்வனவு செய்வதற்காக மாவட்ட செயலாளர்கள் ஊடாக சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கு கடன் வழங்கும் வேலைத்திட்டம் தொடர்பில் மாவட்ட செயலாளர்களுடன் கலந்துரையாடப்பட்டு வருவதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கம் குறிப்பிட்டார். ஒரு கிலோகிராம் நெல் 120 ரூபாய் குறைந்தபட்ச விலையின் கீழ் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட வேண்டும் எனவும், ஒரு விவசாயியிடமிருந்து கொள்வனவு செய்யக்கூடிய அதிகூடிய நெல் அளவு ஹெக்டேயருக்கு 4000 கிலோகிராமாக இருக்க வேண்டும் எனவும், கொள்வனவு செய்யப்படும் நெல் தொகைகள் மற்றும் சம்பந்தப்பட்ட விவசாயிகள் குறித்த சரியான ஆவணங்களை பேணுவது கட்டாயமானது எனவும், குறித்த அறிக்கைகள் தொடர்ச்சியாக பரிசோதிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கடன் திட்டமானது தற்போது பதிவு செய்யப்பட்டுள்ள சிறிய மற்றும் நடுத்தர ஆலை உரிமையாளர்களுக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுவதுடன், அரிசியை விற்பனை செய்த பின்னர் உரிய தொகையை அரசாங்கத்துக்கு மீள செலுத்த வேண்டும் எனவும், இத்திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்யும் ஆலை உரிமையாளர்களுக்கு எதிர்வரும் போகங்களிலும் சலுகைகளை வழங்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த வேலைத்திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்வதற்கு அனைத்து சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களின் ஒத்துழைப்பு எதிர்பார்க்கப்படுவதுடன், இது நாட்டின் உணவு பாதுகாப்புக்காக மேற்கொள்ளப்படும் பொறுப்பு வாய்ந்த பணியாக கருதி செயற்பட வேண்டும் எனவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. இதற்கு முன்பு செயல்படுத்தப்பட்ட இதுபோன்ற திட்டங்களின் போது கடன் திருப்பி செலுத்தப்படாமையால் எழுந்த சிக்கல்கள் குறித்தும் நிதி அமைச்சின் அதிகாரிகள் விளக்கமளித்தனர். இதற்கு முன்பு அரசாங்கத்தால் கடன் வழங்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டதுடன், அந்த நெல்லை மீண்டும் அரசாங்கம் விலைக்கு வாங்க வேண்டும் என்ற முறையே நடைமுறையில் இருந்தது. எனினும் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலுக்கமைய நெல் கொள்முதல் செய்வதற்காக கடன் திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டமை பாராட்டுக்குரியது என குறிப்பிட்ட நெல் ஆலை உரிமையாளர்கள், இம்முறை தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டால் தற்போது தொழிலில் இருந்து விலகியிருக்கும் பெருமளவிலான சிறிய மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்கள் மீண்டும் இத்துறையில் ஈடுபடுவதுடன் நெல்லுக்கான நியாயமான விலையும் வழங்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தனர். அமைச்சர் கே டி லால்காந்த, நெல் சந்தைப்படுத்த சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த ஆகியோருடன் பலர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு மரண தண்டனை வழங்கும் யோசனை குறித்து இதுவரை இறுதி முடிவுக்கு வரவில்லை என அமைச்சர் வைத்தியன் அலிந்த ஜெயதீச தெரிவித்தார். பாதாள உலக செயற்பாடு மற்றும் போதைப் பொருள் வர்த்தகம் தொடர்பில் சில தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியதோடு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்ற யோசனை கிடைத்துள்ளதாக அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த பிரச்சினையின் பாரதூரம் தொடர்பில் கலந்துரையாடும் போது சில தரப்பிடம் இருந்து வந்த யோசனைகள்தான் இது. அதனை எவ்வாறு மேற்கொள்வது என்ற இறுதி தீர்மானம் இல்லை. உங்களுக்கு தெரியும், பாதாள உலகம், போதைப் பொருள் வர்த்தகம் உள்ளிட்ட செயற்பாடுகள் தொடர்பில் கதைக்கும் போது இது ஒரு யோசனையாக முன்வைக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்தார். மலேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான தனுஷ்க கௌசலிய எனப்படும் ரத்மலானை சைமாவை 48 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவர் பேராதனை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் கண்டி நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னரே இந்த அனுமதி வழங்கப்பட்டது. வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவின் தலையீட்டில் மலேசிய போலீசாருடன் இணைந்து முன்னெடுத்த விசேட சுற்றுவளைப்பில் ரத்மலானி, சைமா உள்ளிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர்கள் மூவர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் நேற்று பிற்பகல் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதோடு ரத்மலானி சைமா என்பவர் கஞ்சிப்பானை இம்ரானுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. 2014 ஆண்டு பேராதனை போலீஸ் பிரிவில் துப்பாக்கியை காண்பித்து ஒருவரை கடத்திச் சென்று தாக்கி காயப்படுத்தியமை. அதே போலீஸ் பிரிவில் 2016 ஆண்டு துப்பாக்கிச்சூடு நடத்தி மனித படுகொலை செய்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. இந்நபர் கண்டி நீதிமன்றில் விசாரணைக்குட்படுத்தப்படும் 2 வழக்குகளில் சந்தேக நபர் என்பதோடு இந்த வழக்குகளில் ஆஜராகாத நிலையில் அவருக்கு எதிராக திறந்த பிடிவராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கல்கேசே பகுதியில் பணம் கொள்ளையிட்டமை, கைக்குண்டு ஒன்றை தமசம் வைத்திருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளும் இச்சந்தேக நபர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. இவருடன் கைது செய்யப்பட்ட ஏனைய இரு சந்தேக நபர்கள் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை எதிர்வரும் 17 தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. லசந்த லக்மால் சில்வா மற்றும் இஷான் சலிந்தகுமார் ஆகியோரே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலுக்கான பல காரணங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்து ஜெயதீஷ் தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் 1500 அதிகமானவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு 61 பேர் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் விசாரணை இடம்பெறுவதாகவும், நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 1500 அதிகமானவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாகவும், நீர்கொழும்பு சிறைச்சாலை கொலைகள் தொடர்பில் 61 பேர் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளதாகவும், அடையாள அணிவகுப்பு எதிர்வரும் 21 தேதி இடம்பெறவுள்ளதாகவும், நேற்றைய தினமும் இது தொடர்பில் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், மகர சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் 925 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், குறிப்பிட்ட சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெறப்படுவதாகவும், துப்பாக்கிகள் பல போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும், இதனுடன் தொடர்புடைய நபர்களை அடையாளம் காண்பதற்கு ஒட்டுமொத்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் வெளித்தரப்புக்கு தொடர்பு இருக்குமாக இருந்தால் அது குறித்தும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும், அதற்கான காரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்தார். இவ்வாரம் ஜூன் மாதம் வரை கருவா மற்றும் அதனை அண்மித்த உற்பத்தி ஏற்றுமதி ஊடாக 4000 கோடி ரூபாய் சாதனை மிகு வருமானம் கிடைத்துள்ளது. கடந்த வருடம் ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 25 மில்லியன் அமெரிக்க டாலர் அதிகரிப்பாகும். வரலாற்றில் அதிக விலைக்கு கருவா விற்பனை செய்யப்படும் சந்தர்ப்பம் இக்காலப்பகுதி என கருவா ஏற்றுமதி திணைக்களம் தெரிவிக்கிறது. கருவா உற்பத்திகளுக்கு உள்ளூர் கருவாய் பயிற்சியாளர்களுக்கு தற்போது அதிக விலை கிடைத்து வருகிறது. அதற்கமைய எல்பா தர கருவா 1 கிலோகிராம் 7500 ரூபாய்க்கும், C5 தர கருவா 1 கிலோகிராம் 5500 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரையான விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. வரலாற்றில் அதிக விலைக்கு கருவா விற்பனை செய்யப்படும் காலப்பகுதி இதுவென கருவா அபிவிருத்தி திணைக்களம் தெரிவிக்கிறது. இவ்வருட இறுதிக்குள் கருவா ஏற்றுமதியினூடாக 300 மில்லியன் டாலர் வருமானம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. விவசாயம், கால்நடைகள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு கருவா தொழில்துறையின் அபிவிருத்திக்கு 2500 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. அரசாங்கம் இதுவரை 27,458 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்துள்ளதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசா தெரிவித்தார். 105 மத்திய நிலையங்களில் நெல் கொள்வனவு இடம்பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது 105 கொள்வனவு மத்திய நிலையங்கள் இயங்கி வருவதாகவும் மேலும் 40 மத்திய நிலையங்கள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாகவும் எட்டாம் மாதம் 10 திகதி வரை 27,458 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கென 3,302 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் 6,000 மில்லியன் ரூபாய் இதற்கென ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அம்பாறை மாவட்டத்தில் இதுவரை கூடுதல் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 13,975 மெட்ரிக் டனும் அனுராதபுரத்தில் 4,073 மெட்ரிக் டனும் மட்டக்களப்பில் 1,074 மெட்ரிக் டனும் ஹமான்தோட்டையில் 1,337 மெட்ரிக் டனும் வவுனியாவில் 1,525 மெட்ரிக் டனும் கிளிநொச்சி மாவட்டத்தில் 1,206 மெட்ரிக் டன் நெல்லும் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அனுராதபுரம் மற்றும் பழனரவையில் நெல் அறுவடை இடம்பெற்று வருவதாகவும் எமது இலக்காக காணப்பட்ட தொகைக்கும் 12,000 மெட்ரிக் டன் பின்னிலையில் உள்ளதாகவும் எனினும் நாம் முதலில் திட்டமிட்ட தொகையைவிட அதிகளவு நெல்லை கொள்வனவு செய்ய முடியும் எனவும் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசா தெரிவித்தார். நெட் சந்தைப்படுத்த சபை வசமுள்ள நெட் தொகையை கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டு தாபனங்கள் ஊடாக அரிசியாக மாற்றி சந்தைக்கு விநியோகிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைப்பாக பல வழிமுறைகளின் கீழ் இந்நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கியது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஒன்றிணைந்த பிரதேச அபிவிருத்தி வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கென 100 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி வசதியை உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி இணை நிறுவனத்திடம் பெற்றுக் கொள்வதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவுள்ளது. டித்வா சூறாவளியின் பின்னர் மறுசீரமைப்பு மற்றும் வாழ்வாதார உதவி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு கடன் வசதிகளை பெற்றுக் கொள்வதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகின்றது. அந்த வங்கியுடன் நிதி வசதிகளை பெற்றுக் கொள்வது குறித்து ஒப்பந்தம் மேற்கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கியது. இதேவேளை டித்வா அனர்த்தத்தினால் சேதமடைந்த மத ஸ்தலங்களில் தற்போது மறுசீரமைக்கப்படுகின்ற இடங்களுக்கு மேலதிகமாக 144 மத ஸ்தலங்களை மீள் புனரமைக்கப்படுகின்றன. இதற்கென 232 மில்லியன் ரூபாய் செலவில் வேலை திட்டங்களை முன்னெடுக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. வேர்ல்ட் சிஐஓ 200 அவார்ட்ஸ் அண்ட் ரோட் ஷோ 2026 நிகழ்ச்சியை இலங்கையில் நடத்துவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கென 50 அதிக நாடுகளைச் சேர்ந்த 400 அதிக பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவுள்ளனர். இதனை நடத்துவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. இந்நாட்டின் பொது போக்குவரத்தை நவீனமயப்படுத்தும் நோக்கில் அமைக்கப்பட்டுள்ள லங்கா மெட்ரோ ரான்சஸ் தனியார் நிறுவனம் ஆரம்பித்துள்ள உத்தேச வேலை திட்டங்களுக்கு மக்களின் வரவேற்பு கிடைத்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 112 தள பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ளன. இந்த நிறுவனத்துக்காக இந்த வருடத்தில் 800 மில்லியன் ரூபாவும் அடுத்த வருடம் மேலும் 267.5 மில்லியன் ரூபாவுமாக உரிமை மூலதனத்தை வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியது. அதிவேக வீதியை இயக்குவது மற்றும் பராமரிப்பதற்கு வாகனங்கள் கொள்வனவு செய்யப்படவுள்ளன. 1,800 மில்லியன் ரூபாய் செலவில் குறித்த இயந்திரங்கள் பெற்றுக் கொள்ளப்படவுள்ளன. தென்னைக்காணிகளை மறுசீரமைக்கும் விசேட வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அதற்கமைய 5 ஏக்கர் அல்லது அதற்கு குறைவான தென்னைக்காணிகளை உடைய சிறு தெங்கு பயிற்சியாளர்களுக்கு உயர்ந்தபட்ச ஊக்கப்படுத்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. தாய் மற்றும் முன் பிள்ளை பருவ போசாக்கு சேவை வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. 2.73 மில்லியன் அமெரிக்க டாலர் உதவியின் கீழ் 3 வருட காலத்துக்காக இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. 1990 23 இலக்க மீனவ ஓய்வூதிய கொடுப்பனவு மற்றும் சமூக பாதுகாப்பு நலன்புரி யோசனை சட்டமூலம் திருத்தப்படவுள்ளது. புதிய குடிவரவு குடியகழ்வு சட்டமூலம் அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. அதற்கமைய சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதோடு இச்சட்டமூலம் அரச மருத்துவமனையில் வெளியிடப்பட்டதன் பின்னர் அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. யுத்த சமயத்தில் அனுமதிக்கப்பட்ட விமான நிலையங்கள் மற்றும் ஒழுங்கு முறையிலான கடவுச்சீட்டை பயன்படுத்தாது நாட்டிலிருந்து வெளியேறி இந்தியாவில் அகதி அந்தஸ்து கிடைத்த இலங்கையர்கள் என்ற அடையாளத்தை உறுதிப்படுத்தியவர்கள் சுயவிருப்பின் பேரில் மீண்டும் நாட்டுக்கு வருகை தரும்போது குடிவரவு நடவடிக்கைகளை இலகுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு வயதை நீடிக்கும் யோசனை தொடர்பில் மகாநாயக்க தெருக்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தில் உள்ள உள்ளடக்கங்கள் மற்றும் ஏனைய விடயங்கள் குறித்து அரசாங்கம் அவர்களுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார். இதற்கு மகாநாயக்க தேர்தல்கள் மக்களுக்கு நல்லது நடக்கும் செயற்பாடு என்பதால் விருப்பம் தெரிவித்து ஆசீர்வாதம் வழங்கியதாக அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. 2012 ஜூன் மாதம் 12 மற்றும் ஆகஸ்ட் மாதம் 6 இடைப்பட்ட காலப்பகுதியில் கடற்தொழில் அமைச்சராக செயற்பட்ட போது கிரீந்த மீன்பிடி துறைமுகத்தின் மணலை அகற்றி சந்தையில் விற்பனை செய்வதற்கு சிஓ கம்பெனி லிமிடெட் எனும் கொரிய நிறுவனத்தை தெரிவு செய்து அந்த செயற்பாட்டுக்கு கடற்தொழில் கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான வெலிகோவா எனும் கப்பலை ஒப்பந்த அடிப்படையில் வழங்குவதற்கு அந்நிறுவனத்தின் தலைவருக்கு அழுத்தம் பிரயோகித்ததன் ஊடாக ஊழல் எனும் குற்றத்தை புரிந்துள்ளதாக குற்றம் சாட்டி இந்த குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவருக்கு எதிராக 5 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதோடு 13 பேர் சாட்சியாளர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். வழக்கு பொருளாக 25 ஆவணங்கள் பெயரிடப்பட்டுள்ளன. இன்று காலை குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் கணினி கட்டமைப்பு செயலிழந்து பின்னர் சில மனைத்தியாளங்களில் அது வழமைக்கு கொண்டு வரப்பட்டது. பண்டார்நாயக்க விமான நிலையம் உள்ளிட்ட பிரதேச காரியாலயங்களின் செயற்பாடுகள் வழமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகழ்வு திணைக்கள ஊடக பேச்சாளர் மகேஷ் கருணாதாஸ் தெரிவித்தார். கொலம்பியாவில் ஏற்பட்ட பாரிய நில அதிர்வினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. இந்த நூற்றாண்டில் அந்நாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய பூகம்பம் இதுவென சுட்டிக்காட்டப்படுகின்றது. மேற்கு கொலம்பியாவில் 7.4 ரிக்டர் அளவில் பாரிய நில அதிர்வு ஒன்று ஏற்பட்டது. இதனால் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளதோடு அதிகளவானோர் காயமடைந்துள்ளனர். இந்த பூகம்பம் கொலம்பியாவின் சோக்கோ பகுதியின் சென் ஹோசே தெல் பால்மா பகுதியை மையமாக கொண்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனம் தெரிவிக்கிறது. பிரைரா, கெபிப்டோ மற்றும் மனிசால்சா ஆகிய பல நகரங்கள் குறித்த பூகம்பத்தினால் அதிக அளவு பாதிக்கப்பட்டுள்ளன. 1600 அதிகமான கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. குறைந்தது 61 கட்டிடங்கள் முழுமையாக இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கொண்டுள்ளவர்களை தேடி மீட்பு பணியாளர்கள் பாரிய பிரயத்தனங்களை முன்னெடுத்துள்ளனர். குறித்த மிகப்பெரிய பூகம்பத்தின் பின்னர் சிறு அளவிலான நில அதிர்வுகள் பலவும் பதிவாகியுள்ளன. கொலம்பிய ஜனாதிபதி அபர்லாத்தோ தேலா எஸ்பிரியலா நாட்டில் அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளார். மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு
0: வருகின்றன.
1: இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான 6 போட்டிகள் கொண்ட கிரிக்கெட் தொடரை நடத்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இந்த தொடரில் 3 ஒருநாள் போட்டிகளும் 3 T20 போட்டிகளும் இடம்பெறவுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளில் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக கடந்த ஆண்டு ஒத்திவைக்கப்பட்ட இந்த தொடரை நடத்துவது தொடர்பில் இரு நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக பங்களாதேஷ் விளையாட்டுத்துறை அமைச்சர் அமினுல் ஹக் தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் உலக கோப்பை தொடர்பாக ஏற்பட்டுள்ள முட்டுக்கட்டிய விரைவில் தீர்க்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். 2024 பங்களாதேஷில் இடம்பெற்ற மக்கள் எழுச்சியை தொடர்ந்து முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசினா இந்தியாவுக்கு சென்ற நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் விரிசல் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: சிறு மற்றும் மத்திய தர அரசு ஆலை உரிமையாளர்களுடன் ஜனாதிபதி விசட கலந்துரையாடல். மரண தண்டனை குறித்து பல யோசனைகள் இன்னும் இணக்கப்பாடு இல்லை அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. ரத்மலானை சேமாவை 48 மணி நேரம் தடுத்து வைக்க அனுமதி என இருவர் 17 வரை விளக்கமறியலில். சிறைச்சாலை மோத தொடர்பில் 1500 பேரிடம் விசாரணை 61 பேர் சந்தேக நபர்கள். வருடத்தின் முதல் 6 மாதங்களில் கருவா ஏற்றுமதி ஊடாக 4000 ரூபாய் வருமானம். 105 மத்திய நிலையங்களில் அரசாங்கத்தினால் 27,452 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு. கொலம்பியாவில் பூகம்பத்தினால் 132 பேர் பலி. இத்துடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
0: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: 102.6
1: நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தலத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அது கோடி வித்தலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3,075 சீட்டிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 25, 42, 49, 53. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 25, 42, 49, 53. 2,00,000 பரிசுகள், 4 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 77,44,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 6,49,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி அதிசயத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக விருச்சிக ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 3, 8, 59, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 3, 8, 59, 61. நேற்றைய நாளில் 10,00,000 பரிசுகள், 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,78,55,040 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 53,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் 3,149 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 34, 40, 77, 78. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 34, 40, 77, 78. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 5, 9, 8, 3, 3 தெரிவாக இருக்கிறது. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 5, 9, 8, 3, 3 தெரிவாக இருக்கிறது. 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 61,19,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 6,62,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 5,410 சீட்டிலப்பு வாரத்துக்கான சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 17, 51, 53, 56. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 17, 51, 53, 56. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 6, 3, 0, 8, 2. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 6, 3, 0, 8, 2. 2,00,000 பரிசுகள் நேற்று நாளில் 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 90,82,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 5,33,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 983 சீட்டிலப்பு வாரத்துக்கான சுப்பிரிஜன சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 4, 6, 5, 5, 9, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 4, 6, 5, 5, 9, 8. 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 62,38,220 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 2,63,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 457 சீட்டிலப்பு வாரத்துக்கான ஜாயசாம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 5, 5, 9, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 5, 5, 9, 8. 2,50,000 பரிசுகள், 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 50,000 பரிசுகள், 25 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 66,88,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சசிரிலத்திற்கான வெற்றி முடிவுகள் 1,079 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 5, 9, 50. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 5, 9, 50. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள், 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 43,29,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட கப்ரிக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் 2,425 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம் சூப்பர் இலக்கம் 24 வெற்றி இலக்கங்கள் 12, 31, 33, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம் சூப்பர் இலக்கம் 24 வெற்றி இலக்கங்கள் 12, 31, 33, 61. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,49,44,720 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 33,60,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: தோப்பு கொச்சு கடையீடன், நண்பன் தலவக்கலை கிருஷ்ண பக்தன், வத்தலை ஐயாக்கன், ராஜமாணிக்க ராஜேந்திரன், அண்ணன் பாதுகை சின்ன தம்பி, வெளிமட செல்வரா, அம்பம்பிட்டிய ராசையா, பிசரீஸ் கார்பரேஷன் ராஜ்குமார், மும்தாஜ் பேகம், அருள்மொழி இவர்களுக்காக
1: கேட்போம்.
0: நன்றி.
2: பாடல்
1: இசை ஞானி இளையராஜா இசையில் ஆவாரம் பூ திரைப்படத்துக்காக.

102.6 புதிய நம்பிக்கை புன்னகையோடு தொடங்கும் அற்புத காலை, மனதை மயக்கும் இசை, சுவாரஸ்யமான தகவல்கள் உங்கள் காலை பொழுதை புத்துணர்வாக்க. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 அன்னி சாயும் இரவின் அமைதியில்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

வசந்தம் FM இன் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் மற்றும் பாடலாசிரியரான பஞ்சு அருணாச்சலம். அளிக்கும் பாடுறது தம்பிக்கு எந்த ஊரு திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் பாடும் நிலா பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: ஒவ்வொரு
2: பாடல்
1: போகும்போது நீங்களும் சேர்ந்து பாடி இருப்பீங்க அப்படின்னு தெரியும்.
2: சரவண பவன்
1: நிகழ்ச்சியில் அடுத்து அலங்கரிக்க இருக்கும் பாடல் இது சின்ன தம்பி திரைப்படத்துக்காக இசை ஞானே இளையராஜாவின் இசையில்

0: நாடு முழுவதும் 102.6 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். செவ்வாயகம் கண்டுவரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நேரம் ஒரு வட்டு மணி கடந்த 6 நிமிடம் ஆயக்கூடிய நிகழ்ச்சியினுடைய 20 மணி தேர்தல் கூட அப்படின்னு நாங்க வந்துட்டோம். அன்பிருந்து வரவேற்க முடிந்திருக்கலாம். எங்களால் இந்த பக்கமும் வாங்க சந்தோஷமா பேசலாம். சந்தோஷமா இருக்கிறேன்மா. சொல்லுங்க, 2 நேரம் சமைச்சிட்டீங்களா? வீட்டுல சமைச்சிட்டாங்க. அப்ப நீங்க சமைக்க மாட்டீங்களா?
1: அடுத்த
0: ஒரு சூப்பான பாடல் வர காத்திருக்கு. யாரு யாரும் இந்த குள்ள போறீங்க?
1: பாட கேக்குற எல்லாத்துக்காகவும் உங்களுக்கு
0: நிகழ்ச்சியோடு இருந்து குணமைக்கு.

0: நன்றி.
1: இந்த நேரம் சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சியுடைய பாடல் திரைகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக யாஷோஸ் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான இரவு நேர வணக்கம் மக்கள். செவ்வாய் ரகம் கொண்டுவரும் வசனம் எக்ஸ்பிரஸ் பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமை என்று பகிர்ந்து கொண்டு ஜெகன் வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு நிஷா வந்திருக்கிறாங்க மாவனிலே இருந்து. அதே போல அன்பு கடந்த இனிய இரவு நேர வணக்கம் அக்கா. மெஸ்கலிய கங்கைவத்தை சேர்ந்த டிஷான், டிலான், சஜீவன், கமிஷ்கா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டு லோகநாதன் வந்திருக்கிறாங்க. கொழும்பாய்ந்து ஸ்டீவன் ஸ்டைலிஸ்ட் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. இதமான இரவு நேர வணக்கங்களோடு லிந்துளை ஏஜென்ட் வந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாரு. அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா. பாடல் திருவிழா அருமை வாழ்த்து என்று பகிர்ந்து கொண்டு பண்டாரவளிலிருந்து வினோதன் வந்திருக்காங்க. வினோலத்தா, கிஷந்தன், ரோஷன், சவினாஸ் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் பட்டித்திலிருந்து கமல்ஹாசன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான இரவு நேர வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? முகநூல் நேயர்களுக்கும் உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சங்கானில இருந்து கனகரத்னம் வந்திருக்கிறாங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் சிவானே, எப்படி இருக்கீங்க? இதே பூர்வமான நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக நீர்கொழும்பு ரவீந்திரன் வந்திருக்கிறாங்க. இணைந்து கொள்ள யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த மாசம்

0: கண்டுவரும் வசந்த மேக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் 28 மணி கடந்து 29 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். எங்கிருந்தாலும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். அதே போன்று மனதுக்கு பிடித்தமான இனிமையான இடைக்கால பாடலாம் கேட்க போறீங்க. அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-2775 0703 அதே போல 0712-2775 இலக்கத்துக்கு அழைப்பின் விளையாக இணைந்து கொள்ளுங்க. இப்ப நம்ம பேசுறதுக்காக வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம். ரேடியோ சவுண்ட் வந்து ரொம்ப சத்தமா வச்சு கேட்டுட்டு இருக்கீங்க
1: போல. ஓ, நல்ல சாங் செலக்ஷன் அக்கா, நல்ல பாட்டு.
0: ரொம்ப ரொம்ப நன்றி. யார் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லவே இல்லை.
1: பண்டாரவள நாயபட்ட சரவணா அக்கா.
0: சரவணா, எப்படி இருக்கீங்க? சரவணா
1: நல்லா இருக்கா அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சந்தோஷமா இருக்கிறேன் சரவணா. எடுத்துடிக்க சொல்லிட்டீங்க, பாடெல்லாம் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் அப்படியே ஒரே வரிசையா போட்டீங்க, ரொம்ப நன்றி.
0: ரொம்ப ரொம்ப நன்றி.
1: அன்பு மனைவி ரஞ்சனிக்காகவும், மகள் ரீனு தனு, மகன் கபீஷுக்காகவும், மத்தது இப்ப வசந்தம் கேட்டுக்க எல்லாத்துக்காகவும்
0: ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து குடும்பக்கு
1: நன்றி. நன்றி அக்கா.
0: நன்றி. இந்த நேரம் பாத்தீங்கன்னா முகநூல் வழியாக இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்க அப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். இனிமையான இரவு நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பகவந்தலாவின் ரேகா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. பாச தமிழ் வணக்கங்களோடு பதிலளிக்க இந்த கொலையில இருந்து ராசமணிக்கும் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. செவ்வாய் ராகம் பாடல் தொகுப்பு அனைத்து அருமை வாழ்த்து என்று பகிர்ந்திருக்கிறாங்க. அண்ணா சந்திரகுமார், அண்ணி அந்தோணி அம்மா, செல்லக்குட்டி லுக்ஸி, அக்கா சந்திரா, மச்சான் நாகராஜா, அன்பான ஜெயா அம்மா, சகோதரர் ஷாரூபன், அதே போல நண்பன் சப்பமல்கந்த வசந்தகுமார், மாவடி விம்பு சசிகுமார், அதே போல வெளிமடை செல்வராம், தலவக்கலை கிருஷ்ணபக்தன், கிழவட்டன் பிரிவு குணசீலன், சின்ன மகா தேவன் மகளை தனலட்சுமி, வாழைச்சண்டி பத்மா ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இந்த குடும்பத்துக்கு இனிமையான இரவு நேர வணக்கங்களோடு மஸ்கலே பிரவுன் சிட்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அஜித் இருக்கிற பாடலாம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதும் சொல்லியிருக்கிறாங்க. ரம்படன் ஜெய்கா வந்திருக்கிறாங்க. இனிமையான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இரவு நேர வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் சிவானி, கூலான மலையோடு அப்படி நாங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மனைவி பாமினி, மகன் துஷாரதன், ஜஸ்விதன் மற்றும் கல்முனை சொந்தங்கள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டு கல்முனையிலிருந்து ஜனா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. அன்பான இரவு நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மூதூர் பட்டித்திலிருந்து வடிவேல் வந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான இரவு நேர வணக்கம் அக்கா, தேமுதிரிலிருந்து மங்களேஸ்வரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. இதேவேளை பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான இரவு நேர வணக்கம். செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருக்கிறது. பாடல் திரைகளும் அனைத்தும் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு பீர்வலையில் இருந்து ஷம்பத் மாதை நசார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் சரவணா கேட்ட பாடல்

ஏசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய்ய சொல்லி ஏசும், ஊரு வம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய்ய சொல்லி ஏ

0: வேலை திரைப்படத்துக்காக பாடல் ஒளி துவைகிறது. வசந்தம் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் 8 மணி கடந்து 41 நிமிடமாக இந்த ஒளி அழைப்பில் ஒரு சுனம். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம். யார் இது? சுரேஷ். எப்படி இருக்கீங்க சுரேஷ்? சந்தோஷமா இருக்கிறேன் சுரேஷ். ரத்னபுர பக்கம் எல்லாம் எப்படி இருக்கு? அப்படியா? சரி, ஓகே ஓகே. 20 நிமிடம் சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. சுரேஷ் சொல்லுங்க, நிகழ்ச்சியில அடுத்த முறை இனிமேல பாடல் வரப்போகுது. யார் யாரை இணைத்துக் கொள்ள போறீங்க? மற்றும் பாடலாசிரியரான பஞ்சு அருணாச்சலம்.

0: பூத்த சின்ன மலர் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜனின் சேர் பாடல் ஒலித்து ஓய்கிறது. செவ்வாரகம் கண்டுவரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியுடைய இறுதி நேராக வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க?
1: உங்களை போல் நலமா உச்சாம இருக்கான பிள்ளைய எட்டி தொட்டாம சிபானி வாங்க வசந்தராகத்துக்கு மேடம் ஒட்டி பிடிச்ச மிருகம் கஷ்டமா இருக்கும் மேடம்.
0: அப்படியா? அது கொஞ்சம் அப்படிதான் லைன் வந்து அவ்வளவு ஈஸியா கிடைக்காது.
1: அதுதான் மேடம், பிள்ளைய எட்டி தொட்டலாம் சிபானி மேடம் வசந்த சிவராஜ் வந்தா சுட்டு பிடிச்ச மிருகம் கஷ்டமா இருக்கும் மேடம்.
0: நிறைய சொந்தங்கள் வந்து செவ்வாய் ராகத்துக்கு வந்து ஒரு ரசிகர்களா இருக்கனால வேண்டி லைன் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இல்லையா?
1: அதுதான் மேடம், நான் வசந்த அபிமான பேன மேடம்.
0: சரி ஓகே விஸ்வநாதன், இரவு நேரம் சாப்பிட்டீங்களா?
1: சோமசிதன் சுலைமான் சம்பராஜ் தாராணி அம்மா சரோஜன் அன்பான் அரிப்பா சிபானி மேடம் உங்களுக்காக பாடல் கேட்பேன் மேடம்.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு. மற்றும் பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. இதுவே இனிமையான இரவு நேர வணக்கம் அக்கா நிகழ்ச்சியுடைய பாடல் திரைவம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு வி உயர்ந்த மலர் நிகழ்ச்சி கேட்டு அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா நிகழ்ச்சியில் ஒடித்து இந்த பாடல்கள் அத்தனையும் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு ஹெடன்ல இருந்து டிக்கோயா கலைவாணி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இதேவரை அன்பான இரவு நேர வணக்கங்களோடு ராஜா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். பகவந்தலாவில் இருந்து ராசமணிக்கும் வந்திருக்கிறாங்க, அன்பான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமையக்கா வட்டவளையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக லட்சிகன் வந்திருக்கிறாங்க. அபிலாஷினிக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவரை இனிமையான இரவு நேர வணக்கங்களோடு தெமோதரையிலிருந்து மங்களேஸ்வரன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். திரு மீனு வந்திருக்கிறாங்க, அன்பான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான இரவு நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தேஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான இரவு நேர வணக்கம் அக்கா பாடல் தெரிவும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக முகமேட் வந்திருக்கிறாங்க. இதேவேளை குறிஞ்ச கிடைந்த அசூதீன் வந்திருக்கிறாங்க, நீர்கொழும்பிலிருந்து சீம்குமார் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா பாடல் தெரிவும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் தனஸ்ரீ மற்றும் கவின் தர்ஷா ராகினி எல்லோரும் இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு அஷாத் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியினுடைய இறுதி பாடல் அழைக்க ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நலம் நிகழ்ச்சியோடு இருந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் சந்தோஷமான நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் வசனிலா நிகழ்ச்சிக்காக உங்களுடன் சங்கர் புஷ்பராஜ் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று நான் என்றென்றும் உங்கள் மீது நன்றி சொல்லுங்களேன்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நன்றி சிவானி. நேயர்கள், இப்போது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போது சரியாக 9:01.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இந்த ஒரு நாளுக்காய் ஒரு வாரம் காத்திருந்த தவிப்பு, நம் காதலை காண காத்திருப்பது எவ்வளவு சுகமோ அதே போல ஒரு சுகம். ஆனாலும் இந்த நாளில் இந்த சுகங்களை மட்டுமே பேசி செல்ல போகிறோமா, இல்லை இந்த காதல் தந்த பிரிவில் எவ்வளவெல்லாம் துயரம் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோமா? இவை எல்லாவற்றையுமே பேசலாம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்க என்னோட 0312 2 775 0 அல்லது 0312 2 775 0 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம், யார் இது? அவரோட அழைப்பு தெளிவில்லாம இருக்கே. அவர் எடுத்திருந்தாரு, ஆனாலும் அவரோட அழைப்பு தெளிவில்லாம இருக்கு. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் அம்மா, யார் இது?
1: சுமீரத்திலிருந்து சாந்தா.
0: சாந்தா, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன் அண்ணா. நல்ல பாடுறீங்க, வாழ்த்துக்கள் அண்ணா.
0: நன்றிம்மா, நன்றி. அப்புறம் சாந்தா, உங்களோட நாட்கள் எல்லாம் எப்படி போனது இன்றைய தினம்?
1: நன்றி.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். ஒவ்வொரு உறவுகளுமே ஒவ்வொரு தொடர்கதை தான். சில உறவுகள் சிறுகதையாக முடியும்னு நாம நினைப்போம், ஆனால் நமக்கே தெரியாமல் வாழ்நாள் முழுவதும் அது ஒரு தொடர்கதையாக நம்மோடையே வரும். சில உறவுகள் எப்போ எந்த தருணத்தில் ஏன் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு எதுவாக இருந்தாலும் அது ஒரு நல்ல காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த உறவுகளை அரவணைத்து செல்வது தான் அந்த உறவுகளுக்கு நாம் கொடுக்கும் மரியாதையும் அன்பும். நீங்களும் இணைந்து கொள்ளலாம் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு. அழைப்பு ஏற்படுத்துங்க 0312 2775 0001 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபேஸ்புக்கினோடாக வசந்த நிலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வலமை போல நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன். அக்கறை பெற்று பள்ளிக்குடியிருப்பிலிருந்து அப்துல் காதர் வந்திருக்காங்க. புத்துவிலிருந்து பாடகர் சியாஸ் வந்திருக்காரு. அந்தகலையிலேருந்து அரசு வந்திருக்காங்க. ராஜகோபால் பாலா வந்திருக்காரு. ஐயண்ணா இரவு வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் ரத்தோட்டையிலிருந்து கம்மடுவை ஆறுமுகம் ராஜ், நானும் நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மனைவி மல்லிகா, மகள் யஷோ, அபி மற்றும் வசந்தம் உறவுகளுக்காக பாழ்த்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம், நான் கந்தலாயிலிருந்து முகமது ஜெய்சர் வந்திருக்காரு. இரவு வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. லிந்துலையிலிருந்து எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்காரு. மகிழ்வான இரவு நேர வணக்கம், நம்பிக்கை கிராமத்திலிருந்து அல்சர் சந்திரா வந்திருக்காங்க. இதமான இரவு வணக்கங்களோடு சென்னை சூப்பர் சிங்கர் சிவராம் நாகராஜ் வந்திருக்காங்க. ஹாய் ப்ரோ, இதமான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு. பண்டாரவளையிலிருந்து வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ருஷான், சபினாஷ் வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களோடு செல்லதுரை நந்தகுமார் வந்திருக்காரு. அன்பான இரவு வணக்கம் தம்பி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பலாங்குடையிலிருந்து அவனாசி வைஜெயந்தி மாலா வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா இரவு நேர வணக்கம், நான் தேஜா. உங்களுக்கும் எனக்கும் டிஜே அண்ணா, பிரதீபன் அண்ணா எல்லாருக்கும் சேர்த்து அம்மம்மா உறவுகள் எல்லாருக்குமே வந்து பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவு நேர வணக்கம் சகோதரா, வசந்த நிலா நிகழ்ச்சியோடு நானும் ஆரம்பதியிலிருந்து இதயரத்னம் வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா, இதமான இரவு நேர வணக்கம், சங்கர் புகோ, சங்கர் ப்ரோ சுகமானு கேட்டிருக்காங்க. ரோஜா, அன்பான இரவு நேர வணக்கங்கள் அண்ணா, வசந்தத்தோடு நானும் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி தொண்டமன்னாறு செல்வசன்னிதியிலிருந்து சுதன் வந்திருக்காரு. இரு வணக்கங்களோடு புத்துவில் ஜமால்தீன் வந்திருக்காங்க. வணக்கம் ராஜ் வந்திருக்காராம், ஆர்ஜி ராஜ் வந்திருக்காங்க. அன்பான இனிய இரவு நேர வணக்கம் அறிவிப்பாளர் சங்கர் அவர்களே, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி ஜே ஏ எம் ரிஸ்வான் வந்திருக்காங்க. இழந்து கூட பேருவலையிலிருந்து வந்திருக்காரு. இனிய இரவு வணக்கங்களோடு தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம் வந்திருக்காங்க. அன்பான இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி அக்கறை பெற்று பப்டையில் நிசார் வந்திருக்காரு. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் பரமக்குடியிலிருந்து ஸ்ரீராம், அர்ஜுன், கிருஷ்ணன், கோபி, பாலு, சுஷ்மா, அது மட்டும் இல்லாமல் கிருபாஷிதா எல்லாரும் இணைந்திருக்காங்களாம். அடுத்துதான் நம்மளோட இணைந்திருக்கிறாங்க ரிஸ்வான் முகமது இணைந்திருக்கிறாரு. காதல் என்ற கடலில் மூழ்கினேன், என் முத்தாகிய உன்னை எடுக்க உன் அன்பில் ஆழம் அதிகரிக்க மூழ்கிக் கொண்டே இருக்கிறேன். நீ கடமை எனும் சிப்பிக்குள், நானோ காதல் எனும் கடலுக்குள். நீயும் விழுவதாயில்லை, நானும் எழுவதாயில்லை. நன்றி அறிவிப்பாளரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜே எம் ரிஸ்வான் பேர்வலையிலிருந்து. தொடர்ந்து நீங்களும் இணைந்து கொள்ளுங்க காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு.

0: செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. 0312 2775 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம். யார் இது? எப்படி இருக்கீங்க? நானும் நலமாக இருக்கிறேன். நாள் முழுவதும் வசந்தத்தோடு தானா?
1: ஆமா.
0: சொல்லுங்க, எப்படியும் ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கும், என்ன பாட்டு வேணும்?
1: உயிருள்ள ரோஜா பூவே உனக்காக வாழ்ந்தேன்.
0: ஆஹா, உயிருள்ள ரோஜா பூக்காக மட்டும்தான் வாழ்ந்தீங்கனே. யாருக்காக இந்த பாடல்?
1: பாட எனக்காகவும் அன்புக்கான செல்ல மகளுக்கா முக்கியம் உங்களுக்காகவும் போனேஷ் நந்தகுமார் சேர்க்காவும் சித்தேஷ்மா இதுமா ஜெமிலா அருமை பரத பத்மா ரவி ரகுமார் பார்க் வைத்தியம் சின்னையா மகாதேவன் ஆட்டோசம் உமாச்சன் வசந்தகுமார் ஈடன் சரோஜி அப்துல் நாசர் அப்துல் மஜி குடும்பத்துக்காக வசந்த கேட்க அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: சரி, மூச்சு வாங்கிட்டு பாட்டு கேளுங்க. நன்றி.
1: நன்றி. அனைத்து

விதமான இந்த

0: காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ராகங்களோடு இணைந்திருக்கிறோம். இதமான இந்த இரவு பொழுதனில் உங்கள் இதயத்திற்கு நெருக்கமானோடு நீங்கள் வானொலியில் பேசலாம். அழைப்பு ஏற்படுத்துங்க 0312-2775-0003 அல்லது 0312-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் ஒருவர், வணக்கம்.
1: அன்பான இரவு நேரம், வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் தப்புமார் கந்த பெரிய குறியானிலிருந்து, வசந்தகுமார்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ, நானும் நலமாக இருக்கிறேன் வசந்தகுமார். என்ற நாள் எல்லாம் எப்படி போனிச்சு உங்களுக்கு?
1: அதுதான், இந்த நாள் நல்லபடி அமைந்தது. நீண்ட நாளைக்கு பிறகு உங்களோட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. கடந்த செவ்வாய் ராகத்துல பேச முடியாம போய்விட்டது.
0: அடடா, பரவாயில்லை. போன செவ்வாய் ராகம் இல்லைன்னா என்ன? அதான், வாரந்தோறும் செவ்வாய் ராகமும் நானும் வாரனே. அப்புறம் சொல்லுங்க, உங்க ஊரெல்லாம் எப்படி இருக்கு?
1: ஊரெல்லாம் இப்ப மழையும் வெயிலுமாக இருக்கின்றது.
0: மாறி மாறி இருக்கு இல்லையா?
1: மாறி மாறி வந்து
0: மனிதனின் மனநிலை போல வானிலையும் மாறிட்டே இருக்கு,
1: மாறிக்கொண்டே இருக்கு.
0: சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: அடுத்த பாடல் நீங்கள் தரும் பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சிக்கடை வீரன், நண்பன் தலவாக்கலை கிருஷ்ண பக்தன், வத்தலை ஐயா கண்ணு, நண்பன் ராஜமாணிக்க ராஜேந்திரன், அண்ணன் பாதிக்க சின்னத்தள்ளி, வழிமறை செல்வராம், அம்முப்பட்டி ராசையா, பிசரிஸ் கார்பரேஷன் ராஜ்குமார், மும்தாஜ், அருள்மொழி இவர்களுக்காக கேட்போம்.
0: சரி, நன்றி.
1: நன்றி.

தாம் தாம் தீம்தா.

காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் இந்த வேளையில் என்னோடு இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள் 0112 7750 0001 அல்லது 0112 7750 0011 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபேஸ்புக்கினோடாக இதமான இரவில் சுகமான ராகங்களை வசந்த நிலாவில் கேட்கும்போது அமைதியான தூக்கம் கண்ணை தைக்கிறது. ஆனால் தூங்க முடியவில்லை, கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போல இருக்கிறது. வாழ்த்துக்கள் ப்ரோ. நான் கின்யாவிலிருந்து ரவுமஹினியா நகர் நௌஃபர் வந்திருக்கார். வசந்த நிலா நிகழ்ச்சியில் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது இனிய இரவு வணக்கம். நிகழ்ச்சி சிறக்க நல் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி. புதுச்சேரியிலிருந்து கோவிந்தப்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன் வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா, சாங் சூப்பர், குட் நைட்னு சொல்லி வசாத் வந்திருக்காங்க. கந்தலாய்க்கே உவைதின் அன்பான இரவு நேர வணக்கம். நிகழ்ச்சியோடு நானும் உன் செவ்விதல் புன்னகைக்குள் சிக்கி தவிக்கின்றன. உன்னால் உயிரற்று போன என் இதயம் உயிரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக விஜயகுமார் வந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம். இப்படி கந்தையிலிருந்து சுது கலா இணைந்திருக்கிறாங்களா. நிர்மலா பாலா வந்திருக்காங்க. இனிய இரவு வணக்கம், வசந்த நிலா நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொசல்லகமையிலேருந்து குல்ராசா வந்திருக்காங்க. கரோலினா ஹரி வந்திருக்காங்க. அடுத்ததாக கோடி பக்கம் பக்கமாய் அவளுக்கு நான் எழுதி அனுப்பிய கவிதை பக்கங்கள் அனைத்தையும் கோடி பக்கமாக கொட்டி கிடப்பதை கண்டேன் அவள் திருமணத்துக்கு சென்ற போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவஸ்ரீ தர்ம குலராஜா குருக்கள் அவர்கள், குருக்களே. ஆ என்ன இனிய மாலை நேர வணக்கம் அண்ணா. நான் ஹங்வேலையிலேருந்து கிருஷா, என்னையும் நிகழ்ச்சியோடு சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பந்தம் பாச பந்தம் பாடல் வேணுமா. இனிய இரவு வணக்கம், வாழ்த்துக்கள். வேணி பலாங்கொடையிலிருந்து வந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம், நானும் வசந்த நிலாவில் இணைந்துள்ளேன். மாலா பெனார்ட் ஹட்டன்லேருந்து வந்திருக்காங்க. அன்பான இனிய இரவு வணக்கம் ஆர்ஜே சங்கர். பெரிய நிலாவிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்காரு. ஹாய் அண்ணா, இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹட்டன் நவீன். நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியில் இணைந்துள்ளேன் சங்கர். பாடல்கள் எல்லாமே அருமையாக இருக்கிறது. நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள். பேர்வலை தர்கா நகர்லேருந்து ரிம்சான் ரிந்தாஸ் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹாய் அண்ணா, சந்தோஷமான இரவு நேர வணக்கம். நான் அட்டாலை சென்னை மூஃபிர், தற்போது தோஹா கட்டாரிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அருமையான இடைக்கால பாடல்களின் தெரிவு, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்பான இரவு வணக்கத்தோடு இணைந்திருக்கிறாரு குறிஞ்சாங்கேணியிலிருந்து அசூர்தீன். நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. இது செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலா.

செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. 0312 775 0001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற தொலைபேசி இலக்கங்களினூடாக அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது ஃபேஸ்புக்கினூடாக ஒரு நீண்ட கவிதை வந்திருக்கு. வசந்தம் வந்தாலும் நிலா வந்தாலும் ஒரு சில மனங்களில் இன்னும் இருள் விலகவில்லை. காரணம், ஒரு பிரிவு, ஒரு நினைவு, ஒரு முடியாத காதல். நீ என் கையை பிடித்தனால் இந்த உலகமே எனக்கு வசந்தமாயிருந்தது. உன் சிரிப்பில் பூத்தது என் நெஞ்சில் 1000 நிலாக்கள். இன்று அதே கை போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு என்னை தனிமையில் விட்டு சென்றது. எல்லோரும் கேட்கிறார்கள், ஏன் இவ்வளவு அமைதி என்று. நான் எப்படி சொல்வேன், என் சத்தத்தையே நீ கூட்டி சென்று விட்டாய் என்று. பிரிவு என்பது மரணம் இல்லை என்கிறார்கள், ஆனால் தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாய் சாகிறேனே. இதைவிட பெரிய மரணம் வேறென்ன?

உன்னோடு கடைசியாய் சிரித்த அந்த நொடி இன்னும் என் இமைகளில் ஒட்டி கொண்டிருக்கிறது. நான் என்றும் இருப்பேன் என்று உன் வார்த்தை இன்னும் என் காதுகளில் எதிரொலிக்கிறது. ஆனால் இன்று நான் தனிமையில் உன் நினைவுகளோடு மட்டும். இப்போது புரிகிறது, அன்பு கிடைக்காமல் போனால் வலிக்காது, கிடைத்து பறிபோனால்தான் உயிர் வரை வலிக்கிறது என்று. நீ இல்லாத வசந்தத்தில் நிலா கூட இருளாய் தெரிகிறது. உன்னவள் ரோஜா இந்த கவிதையை பகிர்ந்திருக்கிறாங்க. நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு.

யாழ் மீட்டும் யாழ் மண்ணில் தமிழ் மணக்கம் வசந்தம் FM 102.8.

0: காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். 0112 2775 0101 அல்லது 0112 2775 111 அப்படிங்கிற தொலைபேசி இலக்கங்களினூடாக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரது? மாலினி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கு.
1: என்னிடம்
0: என் கையில் ஒண்ணுமே இல்ல, பட்டன் அமுக்கிறது மட்டும்தான் என் கையில. சரி, ஊரெல்லாம் நல்லா இருக்குதானே? நீங்களும் நலமாக இருக்கிறீங்க தானே? அங்க மட்டும் இல்ல, இங்கேயும் தான். அங்க சரி, வெறும் வெப்பம் தான். இங்க கொழும்புல மழை வருது கொஞ்ச நேரத்துல. சரிம்மா, யாரெல்லாம் நினைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: எனக்கு தாங்க சோலை மலை ஓரம் சோழ காத்து வீசும் அந்த பாட்டு.
0: சோலை மலை வேறு ஓரம் சோலை காற்று வீசும் அந்த பாட்டு வேணும்.
1: எஸ்பி அவர்களும்
0: சரி, நான் தாரேன். யாரெல்லாம் நினைத்துக் கொள்ள போறீங்க?
1: எனக்காகவும்
0: சரி, அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம். நன்றிமா.
1: நன்றி.

Streaming in Sri Lanka. Vasanta FM. 102.6. 102.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். சில பொழுதுகள் சில நேரங்களில் நமக்கு பிடித்தவரை பார்த்து கொண்டே இருக்க வேணும் அப்படின்னு தோணும், இல்லை அவர் குரலை கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் நமக்கு என்னமோ மிஞ்சுறது இந்த தனிமையின் இனிமையாய் வரும் பாடல்களும் அவை தரும் வரிகளின் சுகங்களும் தான். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். 0312-775-0001 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, நான் ஹம்பாந்த் ஹோட்டலின் மரசு பேசுறேன்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. நல்ல அர்த்தமுள்ள பாடல்கள், நல்ல இன்ட்ரெஸ்டா கேட்டிருந்த உங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். எங்கிற அவ்வளவுக்கும் இன்ட்ரெஸ்டான அமைதியான சூழ்நிலையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: நன்றி நன்றி. என்ன செய்றீங்க நீங்க?
1: நான் வேலை போயிட்டு வந்துபோது இப்ப கொஞ்சம் தான் ரேடியோ போட்டேன். போட்டு இந்த ஒன்னு ஒரு 10 மணி போல தான் போட்டேன். நான் இப்பதான் லைன் கிடைச்சேன்.
0: சிறப்புமா சிறப்பு. சரி, யாரெல்லாம் போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: உங்கள் தொகுப்பில் இருந்தால் எனக்கு இந்த நீட கண்ணீர் மலையாண்டி அந்த பாட்டு எதுவும் உங்கள் தொகுப்பில் இருந்தால் அதனால் தாருங்கள். உங்கள் தொகுப்பில் இருந்தால்
0: சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: பாடலை கேட்பதற்கு ஹம்பாந்தோட்டை ஜெமிலா தாத்தா, அரபா நகர் பர்தா தாத்தா, அனுராதபுரம் பாரூக், கொழும்பு 14 மும்தாஸ் பேகம், ஆட்டோ விஸ்வநாதன், ஜின்னா, ராஜலட்சி அம்மா, அருள்மொழி அக்கா, அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் கேட்கணும். சரி,
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. 01-2-775-00 அல்லது 01-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களோடாக அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போ யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினோடாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலை கிந்துகொள்ளையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் புஷ்பா சகோதரா. செவ்வாய் ராகங்கள் சிறப்பாக இருக்கிறது, பாடல் தொகுப்பு அருமை, வாழ்த்துக்கள். எனக்காகவும் அன்பான ஜெயா அம்மா, சகோதர ஆருண் ஆகியோருக்காகவும் பாடல் தாருங்க அப்படின்னு சொல்லி பதிலை கிந்துகொள்ளையிலிருந்து ராசமாணிக்கம் இணைந்திருந்தார். ஹாய் ப்ரோ, நான் எட்டியாந்தோட்டையிலிருந்து மேகலா சாந்தகுமார். நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கிறோம், சேர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவு நேர வணக்கம் சகோதரான்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதாக தெய்வ வீட்டிலிருந்து தயாலன் சொல்லியிருக்கிறாரு. ஆய் அன்பான இரவு நேர வணக்கம், நான் கரோலினா சுகந்தி, என்னையும் நிகழ்ச்சியோடு சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவு நேர வணக்கம் அண்ணா, நானும் நிகழ்ச்சியோடு வட்டுக்கோட்டையிலிருந்து நிரோஜன் ஓவி இணைந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வெள்ளவத்தையிலிருந்து திருவரங்கன் இணைந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு

0: எழுத்துக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்.
1: நீயும் நானும் போவது காதலின் பாதை.
0: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்.
1: பார்த்ததானடி
0: சொல்லிற்கினிய தமிழோடு சிவியூரம் மொழி பேசும் பாடலாய்.

0: செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் என்னோடு அழைப்பினை ஏற்படுத்தி இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள் 0312 775 0001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக, அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கின் ஊடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது யார் வந்திருக்காங்க? வணக்கம். வணக்கம். யார் இது? யார் நீங்க? சின்னையா மகாதேவன். எப்படி இருக்கீங்க? நன்றி நன்றி நன்றி. அப்புறம் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? நீங்க பேசுறது தெளிவா கேக்கல என்ன பாட்டு கிழக்கு வாசல் பாட்டு சரி நான் வந்து அந்த பாடலை தேடி எடுத்து தாரேன் நீங்க சொன்னது தெளிவா கேக்கல பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் ஒரு வாட்டி பாக்குறேன் சரியா கிழக்கு வாசல் மட்டும் தானே கேட்டுச்சு நான் உங்களுக்காக அந்த பாடல் தாரேன் யாரெல்லாம் வந்து என்னத்துக்குள்ள போறீங்க
1: மற்றும் மகள் அரிசனி தேஜா மற்றும் டாக்டர் விஸ்வநாத் ஆபு தேவகமத்தோட்டாசலிங்கம் தம்பிராஜா அவர்களுக்கு அன்பான கேட்போமே.
0: சரி, மீண்டும் ஒருமுறை அந்த பாடல சொல்லுங்க எனக்கு.
1: கிழக்குவாசல்.
0: கிழக்குவாசல் படத்துல இருந்து என்ன பாடல்? வந்ததே ஓ குங்குமம் பாடல் இல்லையா, சித்ராவின் குரல்ல. சரி, நன்றி,
1: வணக்கம்.

செவ்வாய் ராகங்கள் தரும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இந்த இரவு இனிதே நிறைவு பெறப்போகிறது அப்படின்னு நினைக்கும்போது மனத்திற்கு கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது. இன்றைய தினம் அழைப்பினை மேற்கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும், ஃபேஸ்புக்கினூடாக தொடர்பு கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு நாள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பிரியமுடன் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். அனைவருக்கும் இனிமையான இரவாக அமையட்டும். நன்றி சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் 2026 ஆகஸ்ட் மாதம் 12 புதன்கிழமை. மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். நேர்கள் தொடர்ந்தும் இறையோசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியினை கேட்கலாம்.

நேர்கனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 வசிகளை சந்தோஷமாக இணைந்திருக்கின்ற காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 12 பொழுது புதன்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள போறீங்க. அழைப்பு நேர்படுத்துங்கள் 0312-5000. அதே போல 0312-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மெஃபமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களின் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த அழகான காலை பொழுதை இனிமையாக்கவும் அதே போன்று சந்தோஷம் நிறைந்த ஒரு புத்துணர்ச்சியான நாளாகவும் மாற்றுவதற்கான ஒரு சிறப்பான நாளை வந்து இந்த விடியல் வந்து தந்திருக்குது அப்படின்றதுல இவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. அதிகாலை வேளையில உங்கள் மனசுனங்களுக்கு நீங்கள் கூறும் வாழ்த்துக்களோடும் இனிமையான பாடல்களோடும் இன்றைய நாளும் கூட நாங்கள் அப்படியே விடியல் நிகழ்ச்சி சந்தோஷமாக இணைந்திருக்க போறோம் அப்படின்றதையும் இந்த நேரத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ச்சியாக இணைந்துக்கலாம். இது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல்கள் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம்.

ஜீன்ஸ் திரைப்படத்துக்காக இசை புயலின் இசையில் சுஜாதா மோகன் மற்றும் உன்னிகிருஷ்ணன் பாடிய ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சி அரங்கத்து சென்றிருக்கிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்த 18 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-775-001 அதேபோல 0712-775-111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக மயிலம்பாவடைந்த பொன்னம்பலம் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். இன்றைய நாள் நல்ல பல சுபகரங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை பெரிய கல்லாறு உதயபுரம் உதயம் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கீஷாயினி மற்றும் ஜிதுக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கங்களோடு பாதுக்கையில் சின்னத்தம்பி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். தொலைசல பூமிகா சின்தம்பி, நித்திய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், ஈஸ்வான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகுசுந்தரம், ரமணி, டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னைய மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடும் இன்றைய நாள் அனைவருக்கும் சிறந்த நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கவிஷ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. ஐஷ்வாணி அன்பானி இனிய காலை நேர வணக்கம் வேன்களிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக நிமிழ்குமார் வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி ராதா மற்றும் மகன்மார்களான சந்தோன், புவிலோஷன், விளக்கியா, சிவன்யா, பிரகல்யன், புஷ்பே மற்றும் சுது ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. மல்லந்த காலை அனைத்து உறவுகளுக்கும் உங்களுக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன் கலகாலந்து நிகழ்ச்சி கேட்டு கிருஷ்ணா கிருஷ்ண காந்தி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த கலந்த அரசு வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. விடியல் நிகழ்ச்சியின் அன்பான இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் சிறக்கு நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக புதுச்சேரி மாவட்டம் கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளவத்திலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான இனிய காலை நேர வணக்கம். நான் உடவரிய சங்கர். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அம்மா நவமினி, மனைவி மேரி, அக்கா காளியம்மா, பிள்ளைகளான சிபி, ரோஷான், ரோஹித் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இந்த கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு வாகரையிலிருந்து சிவேந்திர நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஆய் சகோதரி இனிய காலை நேர வணக்கம். மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுசாந்த், தருண் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு முருகேஷ், தேகல வட்டவழந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள், எட்டியந்துறை நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கன்னியம்மா, சூட்டி, அதே போல கோபால், ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, அதே போல எட்டியந்துறை சிவாஜியுடன் சொல்லக்கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பிந்தனிந்தராசையா வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி பத்மினி, மகள் வசந்தி மற்றும் தினு தசன் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. மாத்தலை ரெக்னோ ஹோட்டல்ல இருந்து ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அனில் கும்னி வந்திருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை பழுது வணக்கங்களோடு அரப்பநகர்ந்து ஃபரிதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு கணவர் அப்துல் ஜமார் மற்றும் கந்தளை கேதீன் சத்தார், சபிகா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சி நடந்து ஒருத்தருக்கும் பாடுறது சூரிய வம்சம் தெரிவித்துக்காக.